நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒளிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும், எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது ஒலிபரப்பு இனிதே தொடங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948 ஜேஷ்ட மாதம் 4 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி மாதம் 11 நாள், 2026 ஆண்டு மே மாதம் 25 தேதி திங்கட்கிழமை. இனி பகுதாரி ராகத்தில் மங்கள இசை கேட்கலாம்.

0: இதுவரை பகுதாரி ராகத்தில் மங்கள இசை கேட்டீர்கள்.
1: குறளமுதம் அவா அறுத்தல் 37 அதிகாரம் 8 குறட்பா.

வானொலி அலைவரிசைகள்ல இன்னைக்கு என்னென்ன நிகழ்ச்சிகள் எல்லாம் உங்களுக்காக காத்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் மாலை 5 மணிக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் புதுதில்லி ராஷ்டிரபதி பவனில் நடைபெறவுள்ள குடிமை பதவியேற்பு விழாவில் 2026 பத்ம விருதுகள் வழங்கும் நிகழ்வின் நேரடி ஒலிபரப்பு. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி, சேலம், மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம். 6:10 இணைத்தானும் நல்லவே கேட்க. வழங்குபவர் பேராசிரியர் முனைவர் M.E. கிருஷ்ணகுமார் அவர்கள். 6:15 தெய்வீக கீதங்களின் சங்கமமாய் ஆனந்த ராகம். 6:35 வயக்காடு, தொடர்ந்து உழவர்களுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள். 6:55 நாள் மலர். 7 மணிக்கு மலரும் காலை மலர், இதில் செவிச்செல்வம். வழங்குகிறார் ரமா ராமநாதன் அவர்கள். தொடர்ந்து சேவை செய்திகள், காய்கனி விலை நிலவரம், திருச்சி பெண்கள் மற்றும் மகப்பேறு நல மருத்துவர் டாக்டர் N. காயத்ரி அவர்கள் வழங்கும் மருத்துவ நேரம் ஆகியவை இடம்பெறும்.

8 மணிக்கு மனம் விரும்பும் பாடல்களோடு இதயராகும். 8:30க்கு திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் இதயராகும். 8:50க்கு சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். 9:00 திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த அழைப்பில் வேளாண் படிப்புகள் மற்றும் வேலை வாய்ப்புகள். திருச்சி அன்பில் தர்மலிங்கம் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மேனாள் முதன்மையர் முனைவர் பே பாண்டியராஜன் அவர்கள் பங்கேற்பில். 10:00 உற்சாகமூட்டும் பாடல்களோடு போடு ஆட்டம் போடு. 10:30 இருபட பாடல்கள் பூவெல்லாம் கேட்டுப்பார் பூவேலி திரைப்படங்களிலிருந்து. 11:00 திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் உங்களோடு நாங்க. 12:10 மங்கையர் உலகத்தில் நினைச்சது ஒன்று நடந்தது ஒன்று. 12:50 பாப்கார்னர். 1:00 மதுர கீதம். 1:45 மாநில செய்திகள். பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கத்தில் இயற்கை உரம் தயாரிப்பு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் புதுக்கோட்டை தோப்புப்பட்டி எம் முத்துலட்சுமி அவர்கள். 2:30 திரைக்களஞ்சியம் திருச்சி தலைநகர் ராகலை விஸ்வநாதன் அவர்களின் திரை இசை தொகுப்பிலிருந்து. 3:00 இசைத்தூரல். 4:00 வசந்தன் கோவின் வண்ணக்கோலங்கள். 4:30 திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ணக்கோலங்கள். 5:00 பொன்மாலை. 6:00 ஆரவாரம். 6:15 உணவே மருந்து வழங்குகிறார் உணவு மற்றும் ஊட்டச்சத்து துறை உதவி பேராசிரியர் எஸ் இதயமலர் அவர்கள். 6:30 மாநில செய்திகள். இரவு 7:00 முதலளி வரிசையில் காலை மணி 10:45 உற்சாகம் உச்சம். இதில் எனக்கு பிடித்த புத்தகம் சட்டக்கல்லூரி மாணவி கற்பக செல்வி அவர்கள் பங்கேற்பில். 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் பூச்சிக்கொல்லிகளை பாதுகாப்பாக பயன்படுத்தும் முறைகள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருச்சி அன்பில் தர்மலிங்கம் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் டாக்டர் வி ராதாகிருஷ்ணன் அவர்கள். 8:05 இரவு இசை இனிமை. 9:15 இனிய ராகம். 10:00 ஞாபகம் வருதே. இனி முதல் அலைவரிசையில் எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சிகளுக்கிடையே 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. 9:00 அரங்கிசையில் அமிர்தா முரளி அவர்கள் பாடியுள்ள பாட்டு. ஆணையம்பட்டி ஜி வெங்கட சுப்பிரமணியன் அவர்கள் வயலின். ஹனுமந்தபுரம் ஜே புவராகன் அவர்கள் மிருதங்கம். 12:10 சங்கீத சாரலில் கத்ரி கோபால்நாத் அவர்களின் சாக்ஸபோன் இசை. 7:10 விருதுநகர் மாவட்ட செய்தி மடல். 9:15 செய்தி சுடர். தொடர்ந்து இணைந்திருங்கள் மிது திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு. இனி கேட்கலாம்

0: நேரம் 6 மணி. தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் விழாவில் இந்த ஆண்டிற்கான பத்ம விருதுகளை திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார். அனைத்து பழங்குடியின சமுதாயத்தின் உரிமைகள் பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்யும் வகையில் பொது சிவில் சட்டத்திலிருந்து விலக்கு அளிப்பதற்கான சிறப்பு சட்டப்பிரிவு கொண்டுவரப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பயங்கரவாத செயல்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் இந்தியாவும் அமெரிக்காவும் உறுதியான நிலைப்பாட்டை கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சிபிஎஸ்இ பொதுத் தேர்வு மறுமதிப்பீட்டு நடைமுறைகள் சுமூகமாக நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் உயர்கல்வி நிறுவனங்கள் உதவிட வேண்டும் என்று மத்திய கல்வி அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. காவிரி, பொன்னியாறு, திருமணி முத்தாறு ஆகிய நதிகளை இணைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கூட்டுறவு சங்கங்களுக்கான தேர்தல் குறித்த அறிவிப்பு முதலமைச்சரின் வழிகாட்டுதலின்படி விரைவில் வெளியிடப்படும் என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வழங்கப்பட்டு வரும் மருத்துவ சேவைகள் மற்றும் அடிப்படை வசதிகள் குறித்து மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் ஆய்வு செய்தார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பில் தமிழக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். பிளஸ் டூ மாணவர்கள் விடைத்தாள் பிரதிகளை பெறுவதற்கான கடைசி தேதி இன்று வரை நீட்டிக்கப்படுவதாக மத்திய இடைநிலை கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது. ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏற்காட்டில் நடைபெற்று வரும் கோடை விழாவின் ஒரு பகுதியாக கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் நாய் கண்காட்சி நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மக்களிடையே ஒற்றுமை மற்றும் உடல் தகுதியை வலியுறுத்தி 1000-க்கும் மேற்பட்ட மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்கள் சைக்கிள் பயணம் மேற்கொண்டனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 30 ரன் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. மற்றொரு ஆட்டத்தில் தில்லி அணி 40 ரன் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணியை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இனி தொடர்வது பாரதிப்பன்.

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் மழையை பாதுகாப்போம். கருத்துக்களை வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் M.E. கிருஷ்ணகுமார் அவர்கள்.
2: இருபுணலும் வாய்ந்த மலையும் வறுபுணலும் வல்லரணும் நாட்டிற்கு உறுப்பு என திருவள்ளுவர் மிக அழகாக எடுத்துரைக்கிறார். புனல் இல்லாமல் புனல் என்றால் நீர் என்று பொருள். அந்த நீரினை பாதுகாத்தால்தான் அந்த நாட்டில் மிகப்பெரிய வளமாக அமையும். அதனால்தான் மழை நீரை வீணாக்காமல் அந்த காலத்தில் அழகாக குளங்களையும் நீர்நிலைகளையும் அமைத்தார்கள். அதுதான் மன்னனுடைய மிக முக்கியமான கடமையாக இருந்தது. நம்முடைய ஔவையார் கூட மிக அழகாக பாடியிருப்பார், வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோன் உயர்வான் என்று பாடியிருக்கிறார். எப்பொழுது நிலவளம் நன்றாக இருக்கிறதோ அப்பொழுதுதான் நெல் உயரும். இவையெல்லாம் அடிப்படையாக உயர்வதற்கு மழை வளம் அவசியமாகிறது. அதனால் ஒரு மன்னன் என்பவன் நீர் வளத்தை மிக அருமையாக பாதுகாக்க வேண்டும். அப்படி காத்தால்தான் அவனுடைய பெருமை உயர்வடையும் என்பதை இந்த இடத்தில் மிக அழகாக சொல்கிறார். இதை எளிமையாக கொன்றை வேந்தனில் சொல்லும் பொழுது மாரியல்லது காரியம் இல்லை என்று சொல்வார்கள். பாரியை நாம் மிகவும் புகழ்ந்துதானே சொல்வோம். அந்த பாரியானவன் முல்லைக்கு தேர் கொடுத்தான் இல்லையா? முல்லைக்கு தேர் கொடுத்தான் என்றால் என்ன பொருள்? முல்லைக்கு தேர் கொடுத்தான் என்றால் ஓரறிவுடைய தாவரத்திற்கே நன்மை செய்யும் பொழுது ஆறறிவுடைய மனிதர்கள் வரை அவன் பாதுகாக்க மாட்டானா என்பதுதான் அந்த பொருள். அப்படிப்பட்ட பெருமையுடைய பாரியை சொல்லும் போது கூட மாரி போன்றவன் பாரி என்பதனை மறைமுகமாக சொல்வார்கள். மாரியாவது எப்போதாவது பெய்யும், சில நாள் பெய்யாமல் கூட போய்விடும், ஆனால் பாரி எப்போதுமே கொடுப்பான் என சொல்வதற்காக, அவனை போற்றுவதற்காக மழையைத்தான் அந்த புலவர் பாடியிருக்கிறார். மழைதான் தான் எடுத்துக்கொண்ட உப்பு நீரை கூட என்ன செய்யும், உப்பாக கொடுக்காமல் தூய்மையான குடிநீராகவே கொடுக்கிறது. அப்படிப்பட்ட மாரி போல் அல்லவா நாம் வாழ வேண்டும். யாராவது நம்மை கடுஞ்சொல்லால் பேசிவிட்டால் கூட அவரிடம் நாம் இனிய சொல்லைத்தான் பேச வேண்டும். இதைத்தான் நமக்கு மழை கற்றுக் கொடுக்கிறது. மழையானது நல்ல பண்பினையும் கற்றுக் கொடுக்கிறது, நிலத்தையும் அழகாக ஆக்கிவிடுகிறது. அதனால் தான் மழையை போற்ற வேண்டும். மழையை எப்படி போற்றுவது? எல்லா அணைகளையும் கட்டி அந்த நீரை சேமிக்க வேண்டும். ஆறாக இருந்தாலும் சரி, எந்த நீர்நிலையாக இருந்தாலும் அது அடிப்படையில் வானத்திலிருந்துதான் வர வேண்டும் என்பதை மிக அழகாக சொல்கிறார்கள். ஆற்று பெருக்கற்று அடிசுடும் அண்ணாலும் அவ்வாறு ஊற்று பெருக்கால் உலகூட்டும் என ஔவையார் நல்வழியில் பாடியிருக்கிறார். நம்முடைய சிலப்பதிகார ஆசிரியர் இளங்கோவடிகள் தொடங்கும் பொழுது இயற்கையை போற்ற வேண்டும் என்று சொல்வார். முதலில் சொல்லும் போது திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் கொங்கலர் தாசென்னி குளிர் வெண்குடை போன்று இவ் அங்கன் உலகளித்தலால் என்று பாடுவார். அடுத்து ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடன் திகிரி போர் பொற்கோட்டு மேறு வளம் தெரிதலால் என பாடுவார். அடுத்து மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் நாம நீர்வேலி உலகில் கவனலி போல் மேல் நின்று தான் சுரத்தலால் அவனை போல இதுவும் சிறப்பதால் அதனை போற்ற வேண்டும். மன்னனின் பெருமையை சொல்லும் பொழுது கூட மழை நீரின் பெருமையை சொல்லக்கூடிய அழகினை பார்க்கலாம். ஒவ்வொரு இடத்திலும் பெய்யக்கூடிய மழையானது மனிதர்களுக்கு மட்டும்தான் பயன்படுகிறது என்று நாம் நினைக்காமல் உலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் பயன்படக்கூடிய அளவிற்கு இருப்பதை நாம் எண்ணி பார்க்கலாம். அதனால்தான் அந்த காலத்தில் மக்கள் எல்லோரும் நீரினை தெய்வமாக வணங்கி பூக்களை எல்லாம் போட்டு மகிழ்ந்த நிலத்தை நாம் பார்க்க முடிகிறது. ஊரணி ஊற்று ஏரி ஓடை கிணறு கடல் என எத்தனை நீர்நிலைகளை நாம் பார்த்திருக்கிறோம். அத்தனையும் போற்ற வேண்டியது நம்முடைய கடமை. எனவே மழையை போற்றுவோம், வளமாக வாழ்வோம்.
1: இதுவரை எனைத்தானும் நல்லவை கேட்க, இதில் மழையை பாதுகாப்போம் கருத்துக்களை வழங்கினார் பேராசிரியர் முனைவர் M.E. கிருஷ்ணகுமார் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.
3: நாம் இணைந்திருக்கிறோம் திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு.

ஒவ்வொரு பூவும் ஒரு தனி அழகு. அது மாதிரி நம்ம ஒவ்வொருத்தருடைய பயணமும் தனித்துவமானது. நம்மள மற்றவங்களோட ஒப்பிட்டா நம்ம மகிழ்ச்சி தான் குறையும்.

அதனால நேத்து நாம இருந்ததை விட இன்னைக்கு சிறப்பா இருக்க முயற்சி பண்ணாலே போதும், வாழ்க்கை அழகா மாறிடும். இறைவனை இப்போது பக்தி மலர்களால் அலங்கரிக்க வருகிறது திருச்சி வானொலி அலைவரிசைகளில் ஆனந்தராகும். முதலில் TM சவுந்தரராஜன் பாடியிருக்கும் பாடல்

நேரம் 6:24. இறைமணம் வீசிக்கொண்டிருக்கும் ஆனந்த ராகத்தில் வரும் பாடலை பாடுகிறார்கள் வின்சென்ட் கே.எஸ். சித்ரா.

கரூர் மாரியம்மன் திருக்கோவில் வைகாசி திருவிழாவில் காலை 7:05 திருத்தேர், மாலை 6:30 காமதேனு வாகனம். நாமக்கல் மாவட்டம் சின்னமணலி கிராமம் மகாகணபதி மகாமாரியம்மன் ஆலய திருவிழாவில் இன்று காலை மறுபூஜை செய்தல்.

0: நேரம் 6:35.
1: வேளாண் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு வைகாசி திங்கள் 11 திங்கட்கிழமை. இப்போது கேட்கலாம்

0: என்ன தம்பி, வழக்கத்துக்கு மாற ரொம்ப உற்சாகமா இருக்கிறியே, இல்லனா அழுது வடிவ, என்ன விஷயம்?
1: அது ஒண்ணும் இல்லண்ணே, என் வீட்டுக்காரம்மாவுக்கு பிறந்த நாள்ண்ணே. அதுதான்
0: வீட்டுக்காரம்மாவுக்கு பிறந்த நாள்னா உனக்கு அவ்வளவு சந்தோஷம் வருமா? அவ்வளவு பிரியமாப்பா?
1: காரணம் இருக்குண்ணே, காரணம் இருக்கு. இன்னைக்கு மட்டும்தான் வீட்டுல கேட்டது கிடைக்கும்.
0: ஓஹோ, கதை அப்படி போகுதோ? சரி, மத்த நாளெல்லாம் எப்படி?
1: அவங்க கேட்டதை நாம வாங்கி கொடுக்கணும், அவ்வளவுதான் ஃபார்முலா.
0: பாரா, இதுதான் சந்தோஷத்துக்கான காரணமா?
1: ஆமாண்ணே, அது சரி. உங்க வீட்டில்?
0: எங்க வீட்டில் அந்த பிரச்சனையே கிடையாதுப்பா.
1: எப்படி?
0: நானெல்லாம் தினமும் பிறந்த நாள் கொண்டாடுறவங்க. ஓய்,
1: அது எப்படின்னு சாத்தியம்? அதுக்கெல்லாம் கை நிறைய பணம் வேலை வேணும்.
0: இருக்கே தம்பி, எனக்கு பணத்துக்கு எப்பவும் பிரச்சனை இருந்ததே கிடையாது. இருந்த 10 ஏக்கர் நிலத்துல 5 ஏக்கர்ல சவுக்கு போட்டிருக்கேன். அதுல இருந்து ஏக்கருக்கு 6 லட்சம் ரூபா. எவ்வளவு?
1: 6 லட்சம் ரூபா?
0: பின்ன எப்படி பணத்துக்கு பஞ்சா வரும்?
1: அண்ணே, போன டைம் பணம் இல்லைன்னு மாடசாமி கிட்ட தான் கடன் வாங்கிட்டு வந்தேன். இன்னைக்கே வீட்டுக்கு முன்னாடி ஒரு துண்டை போட்டுறேன்.
0: தம்பி, கடன் கேட்பேன்னு தெரிஞ்சுதான் வீட்டுக்கு முன்னாடி கடன் அன்பை முறிக்கும் அப்படின்னு எழுதி ஒட்டிருக்கேனே.
1: அப்படியா ஒட்டிருக்கு? இருக்கட்டும் இருக்கட்டும், வீட்டு பக்கம் அடுத்த டைம் வந்தா அந்த பேப்பரை கிழிச்சிட்டு வீட்டுக்கு முன்னாடி ஒரு துண்டை போட்டுறேன்.
0: தம்பி, நீ கிழிக்கவும் வேண்டாம், துண்டையும் போட வேண்டாம். அதுக்குத்தான் துண்டை போடாத சவுக்க போடுன்னு சொல்றேன். ஜிங்கோனா சவுக்குப்பா. இந்த சவுக்கு அதிக தடிமனாகவும் அதிக உயரமாகவும் வளரும். கட்டட கட்டுமானங்களில் சாரம் கட்டவும் பந்தல் போடவும் பயன்படுது. சரியாக வளராததை காகிதம் தயாரிக்க பயன்படுத்தலாம். ஒரு செடியோட விலை 1 ரூபாயிலேருந்து 3 ரூபாய் வரைக்கும் விற்குது. விவசாய நிலத்தில் நல்லா உழுதுட்டு 3 அடி வீதம் இடைவெளி விட்டு வளர்க்கணும். இதுக்கு உரமாக டிஏபி யூரியா 20-20 போடலாம். குறைஞ்சது 6 மாத காலம் களை எடுக்கணும். அதுக்குள்ளற 5 அடி உயரம் வளர்ந்துடும். சவுக்கு போடு, காசை அல்லு, துண்டை மட்டும் போடாத போய்.
1: ரொம்ப நல்லதுண்ணே. அப்போ செடியை உங்ககிட்ட வந்து வாங்கிக்கலாம்ல?
0: வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம், ஆனால் செடிக்கு 5 ரூபாய் கூட்டி கொடுக்கணும் தம்பி.
1: எதுக்கு எதுக்கு எதுக்கு?
0: செடிக்கு 1 ரூபாய், ஐடியா கொடுத்தல அண்ணே, அதுக்கு 5 ரூபாய்.
1: அடேங்கப்பா, இது அதிரடி மீட்டர் கொள்ளையால இருக்கு.
2: நிகழ்ச்சியில் இனி பன்றி வளர்ப்பில் லாபத்தை அதிகரிக்க சிறப்பு தொழில்நுட்பங்களின் பயன்பாடு என்ற தலைப்பில் ஒரு நாள் சிறப்பு பயிற்சி வருகின்ற ஜூன் மாதம் 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று நடைபெற உள்ளது. இதில் அறிவியல் முறையில் பன்றி வளர்ப்பு, செலவு குறைத்து லாபத்தை அதிகரிக்கும் நடைமுறைகள், சத்துமிக்க ஊட்டச்சத்து மேலாண்மை, நோய் தடுப்பு மற்றும் சுகாதார மேலாண்மை, சந்தை வாய்ப்புகள் மற்றும் வியாபார மேலாண்மை குறித்து எடுத்துரைக்கப்பட உள்ளது. விருப்பமுள்ள வேளாண் பெருமக்கள் முன்பதிவு செய்ய இன்றே கடைசி நாள். தொடர்புக்கு 9443619255 என்ற அலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுமாறு ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய தலைவர் தெரிவிக்கின்றார்.
3: திருச்சிராப்பள்ளி கொட்டப்பட்டு கோழி பண்ணை சாலையில் செயல்பட்டு வரும் கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மையத்தில் இம்மாதம் 29ஆம் தேதி நாட்டுக்கோழி வளர்ப்பு பயிற்சி நடைபெற உள்ளது. விருப்பமுள்ள வேளாண் பெருமக்கள் பயிற்சியில் பங்கு பெற 590 ரூபாய் கட்டணம் செலுத்தி முன்பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். முதலில் பதிவு செய்பவருக்கே முன்னுரிமை என்ற அடிப்படையில் முதல் 20 நபர்கள் மட்டுமே பயிற்சியில் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள். மேலும் தகவல்களுக்கு 0431 என்ற முன் இணைப்பு எண்ணோடு 233-17-15 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள்.
2: நீடித்த நிலையான விவசாயத்திற்கான ஒரு முழுமையான வழி

0: எடுத்துக்காட்டியாக இருப்பது வேளாண் காடுகளே. வேளாண் காடுகளுக்கு மரங்களை தேர்வு செய்யும் போது அவை பயிர்களுக்கு போட்டியாக இல்லாமல் உறுதுணையாக இருக்க வேண்டும். வளர்க்கப்படும் இடத்தின் காலநிலைக்கு ஏற்றதாகவும் விவசாயிகளுக்கு தேவையான பொருட்களை உற்பத்தி செய்ய ஏற்றதாகவும் இருக்க வேண்டும். மேலும் வறட்சியை தாங்கி வேகமாக வளர்ந்து குறைந்த காலத்தில் பயன் தரவல்லதாகவும் மிக குறைந்த பராமரிப்புடன் வளர்ந்து அதிக மகசூல் தரக்கூடியதாகவும் விளைவிக்கும் பொருட்களை எளிதாக சந்தைப்படுத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்க வேண்டும். அதிக கிளைகள் இல்லாமல் நிழல் தராமல் வளர வேண்டும். கூம்பு வடிவம் கொண்ட மரங்கள், அதாவது சவுக்கு, இவை பயிர்களுக்கு தேவையான சூரிய வெளிச்சத்தை தடுப்பதில்லை. வேர்கள் ஆழமாக செல்வது அவசியம். அப்போதுதான் மேல்மண்ணில் உள்ள பயிர்களின் சத்துக்களை மரங்கள் எடுக்காது. மண் அரிமானத்தை தடுத்து ஆழமான பகுதிகளில் உள்ள சத்துக்களை மேல் பகுதிக்கு கொண்டு வந்து காற்றில் உள்ள தழைச்சத்தை மண்ணில் நிலைநிறுத்தி அமிலக்கார நிலையை சீர் செய்வதாகவும் இருக்க வேண்டும். மரங்கள் கால்நடைகளுக்கு சத்து மிகுந்த தீவனத்தை அளிக்கக்கூடிய வல்லமை கொண்டிருப்பது கூடுதல் பலனை தரும். மரத்தை வெட்டிய பிறகு மீண்டும் துளிர்க்கும் தன்மை இருப்பதும் அவசியம். சிறு தடிமரங்கள், தீவனம், பசுந்தலை உரம் போன்ற விவசாயிகளின் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் அமைவது சிறப்பு. இவ்வாறு இத்தகவலை அரியலூர் வேளாண்மை இணை இயக்குநர் தெரிவிக்கின்றார்.
1: நாமக்கல் மாவட்டத்திற்கான வேளாண் அறிவுரைகள். மரவள்ளி பயிரிட்டுள்ள வயலில் இரும்பு சத்து பற்றாக்குறை தென்படுகிறது. இதன் காரணமாக இலைகள் வெளிரி காணப்படும். இவற்றை நிவர்த்தி செய்ய இலை வழியாக இரும்பு சல்பேட் என்னும் நுண்ணூட்ட கலவையை 1 லிட்டர் தண்ணீருக்கு 3 கிராம், ஒட்டும் திரவம் 1 மில்லி என்ற அளவில் கலந்து 15 நாட்களுக்கு 1 முறை, மொத்தம் 3 முறை தெளிக்க வேண்டும். தற்போது நிலவும் தட்பவெப்ப சூழ்நிலையால் மாசிப்பட்டத்தில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள பருத்தியில் தத்துப்பூச்சியின் தாக்குதல் தென்படுகிறது. இதன் முக்கிய அறிகுறிகளானது இலைகள் கீழ் நோக்கி சுருண்டு சிவந்தும் கடுமையான தாக்குதலில் செங்கல் சிவப்பு நிறமாகவும் மாறிவிடும். எனவே இதனை கட்டுப்படுத்த ஆரம்பத்தில் வேம்பு சார்ந்த பூச்சிக்கொல்லி மருந்தை தெளிக்கலாம். மேலும் பாதிப்பு அதிகரிக்கும் பட்சத்தில் அசிஃபேட் என்ற ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்தை 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 கிராம், ஒட்டும் திரவம் 1 மில்லி என்ற அளவில் கலந்து தெளிக்க வேண்டும். மாவட்டத்தில் அடுத்த சில நாட்களுக்கு அதிக வெப்பநிலையுடன் மழையும் பெய்ய வாய்ப்புள்ளதால் விவசாயிகள் பயிரிட்டுள்ள வயல்களில் நீர் தேங்காமல் சரியான வடிகால் வசதியை ஏற்படுத்த வேண்டும். மேலும் நெற்பயிரில் இலை சுருட்டு புழு, தண்டு துளைப்பான், மக்காச்சோளத்தில் படைப்புழு, பருத்தியில் சாறு உறிஞ்சும் பூச்சிகள் போன்றவற்றை கண்காணித்தல் அவசியம். மேலுரமிடுதல், பூச்சி மருந்து தெளிப்பை மழை இல்லாத நேரங்களில் மட்டும் மேற்கொள்ளுதல் வேண்டும். இவ்வாறு நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலைய தலைவர் அறிவிக்கின்றார்.
0: உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். இன்று பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கத்தில் இயற்கை உரம் தயாரிப்பு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் புதுக்கோட்டை மாவட்டம் தோப்புப்பட்டி எம் முத்துலட்சுமி அவர்கள். இன்று 7:25 உழவர் உலகத்தில் பூச்சிக்கொல்லிகளை பாதுகாப்பாக பயன்படுத்தும் முறைகள். திருச்சிராப்பள்ளி நவலூர் குட்டப்பட்டு வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் வி ராதாகிருஷ்ணன் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். நேயர்களே, நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.
2: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் தொடர்வது மாநில செய்திகள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். நடப்பாண்டுக்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார். இந்தியாவும் அமெரிக்காவும் பயங்கரவாத செயல்களுக்கு எதிரான ஒரே நிலைப்பாட்டை கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். காவிரி, பொன்னியாறு, திருமணிமுத்தாறு ஆகிய நதிகளை இணைப்பதற்கான நடவடிக்கைகள் விரைவில் மேற்கொள்ளப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கூட்டுறவு சங்கங்களுக்கான தேர்தல்

0: தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நடப்பாண்டுக்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார். புதுதில்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் விழாவில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா உள்ளிட்ட பலர் பங்கேற்கின்றனர். பத்ம விபூஷன் விருது 5 பேருக்கும், பத்ம பூஷன் விருது 13 பேருக்கும், பத்மஸ்ரீ விருது 113 பேருக்கும் என மொத்தம் 131 பேருக்கு வழங்கப்படுகிறது. இதில் முதற்கட்டமாக 66 பேருக்கு இன்று பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் வழங்குகிறார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த 7 பேருக்கு இந்த ஆண்டிற்கான பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. டாக்டர் கலிங்கப்பட்டி ராமசாமி பழனிசாமிக்கு பத்ம விபூஷன் விருதும், டாக்டர் எச் வி ஹண்டே, திரு கே விஜயகுமார், திருமதி சிவசங்கரி, டாக்டர் ஸ்ரீதர், திரு என் சுவாமிநாதன், திரு ஆர் கிருஷ்ணன் கிட்னா ஆகியோருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்படுகிறது. பயங்கரவாத செயல்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் இந்தியாவும் அமெரிக்காவும் வலுவான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், இரு நாடுகளும் பயங்கரவாத செயல்களை ஒருபோதும் சகித்துக் கொள்ள முடியாது என்ற நிலைப்பாட்டை கொண்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். உலகளவிலான பொருளாதார சிக்கல்களை குறைப்பதற்கான நடவடிக்கைகளில் இரு நாடுகளும் அக்கறையுடன் செயல்படுவதாக அவர் தெரிவித்தார். பல்வேறு துறைகளில் இந்தியாவும் அமெரிக்காவும் இணைந்து செயல்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாக திரு ஜெய்சங்கர் கூறினார். காவிரி, பொன்னியாறு, திருமணிமுத்தாறு ஆகிய நதிகளை இணைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நதிகளை இணைப்பது குறித்தும் இதற்கான வழித்தடங்கள் குறித்தும் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் விவசாய சங்க பிரதிநிதிகள் மற்றும் துறை சார்ந்த அலுவலர்களுடன் ஆலோசனை நடத்தியதாக கூறினார். மேட்டூர் அணையிலிருந்து வெளியேறும் உபரி நீரை இந்த நதிகளுடன் இணைப்பதன் மூலம் இப்பகுதியில் உள்ள ஏரிகளில் தண்ணீரை சேமிக்க முடியும் என்று அவர் தெரிவித்தார். மேலும் திருச்செங்கோடு சட்டப்பேரவை தொகுதியில் மக்கள் தங்களது குறைகளை எளிதில் தெரிவிக்க ஏதுவாக நம்ம திருச்செங்கோடு நம்ம சட்டப்பேரவை உறுப்பினர் என்ற பிரத்யேக செயலி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கூட்டுறவு சங்கங்களுக்கான தேர்தல் குறித்த அறிவிப்பு முதலமைச்சரின் வழிகாட்டுதலின்படி விரைவில் வெளியிடப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் வேப்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், மக்கள் ஆதரவுடன் தவிகா வெற்றி பெற்று ஆட்சி அமைத்துள்ளதாகவும், இதனை ரீல்ஸ் ஆட்சி என விமர்சனம் செய்வது முறையல்ல என்றும் கூறினார். மின்வெட்டு பாதிப்புகளை உடனுக்குடன் சீரமைக்கும் வகையில் நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். இம்மாவட்டத்திற்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் முழுமையாக நிறைவேற்றப்படும் என்று அமைச்சர் திரு காந்திராஜ் கூறினார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பில் தமிழக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், விழுப்புரம் மாவட்டம் அருக்காடத்தை அடுத்த வண்டிப்பாளையம் பகுதியில் 11 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக வெளியாகியுள்ள செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று தெரிவித்துள்ளார். குழந்தைகள் என்று கருதாமல் இதுபோன்ற கொடுஞ்செயல்களில் ஈடுபடுபவர்களை ஒருபோதும் மன்னிக்க முடியாது என்றும் திரு அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் கோவை, திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அடுத்த 3 தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை காட்டிலும் 2 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதி

0: களில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை அல்லது இரவு நேரங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதனிடையே நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் நேற்று பெய்த பலத்த மழை காரணமாக ஏற்பட்ட விபத்தில் ஒருவர் உயிரிழந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நாமக்கல் மாவட்டத்தில் நேற்று இரவு பல்வேறு இடங்களில் பரவலாக கனமழை பெய்தது. ராசிபுரம், நாமகிரிப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்ததால் வாகனங்கள் சாலையில் செல்ல முடியாதவாறு மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இந்த நிலையில் ராசிபுரம் வள்ளலார் கோவில் பகுதியைச் சேர்ந்த சித்ராதேவி, அவரது மகள் தர்ஷினி ஆகியோர் இராப்பட்டணம் சாலையில் இருசக்கர வாகனத்தில் தமது வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்த போது கனமழை காரணமாக அங்கிருந்த சுவர் திடீரென இடிந்து அவர்கள் மீது விழுந்தது. இதில் சம்பவ இடத்திலேயே சித்ராதேவி என்ற பெண்மணி உயிரிழந்தார். அவரது மகள் தர்ஷினி படுகாயமடைந்தார். இதுகுறித்து ராசிபுரம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாமக்கல்லில் இருந்து எஸ் கண்ணன்.
0: கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கோடை வெப்பம் 100 டிகிரி எட்டிய நிலையில் ஒரு மணி நேரம் பெய்த கனமழை காரணமாக அப்பகுதி மக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் சூறை காற்றுடன் பெய்த ஆலங்கட்டி மழை காரணமாக அப்பகுதிகளில் மின்தடை ஏற்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திருப்பத்தூர் மாவட்டத்தில் நேற்று கருமேகங்கள் சூழ்ந்து திடீரென பலத்த சூறைக்காற்றுடன் கூடிய ஆலங்கட்டி மழை பெய்தது. திருப்பத்தூர், நாற்றம்பள்ளி, வாணியம்பாடி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளான கொடையாஞ்சி, நியூ டவுன், பெருமாள்பேட்டை, ஜனதாபுரம், கிரிசமுத்திரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. மழையின் காரணமாக முன்னதாகவே மின் நிறுத்தம் செய்யப்பட்டதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. திருப்பத்தூரில் இருந்து அனுராதா.
0: இருவரி செய்திகள். பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலா அருகே கட்டுமானத்தில் இருந்த அடுக்குமாடி கட்டிடம் இடிந்து விழுந்த விபத்தில் இடிபாடுகளில் சிக்கியிருந்த 24 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். காங்கோவின் கிழக்கு பகுதியில் எபோலா வைரசால் பாதிப்புக்குள்ளானோரின் எண்ணிக்கை 900 கடந்துள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 2 பேர் உயிரிழந்தனர். இம்மாதம் 28 நடைபெறுவதாக இருந்த பல்கலைக்கழகங்களுக்கான பொது நுழைவுத் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. நாடு முழுவதும் 83 நகரங்களில் 2000 மேற்பட்ட மையங்களில் நேற்று நடைபெற்ற மத்திய பணியாளர் தேர்வாணைய முதன்மை தேர்வில் 549,000 பேர் தேர்வு எழுதினர். பிளஸ் டூ மாணவர்கள் விடைத்தாள் பிரதிகளை பெறுவதற்கான கடைசி தேதி இன்று வரை நீட்டிக்கப்படுவதாக மத்திய இடைநிலை கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மக்களிடையே ஒற்றுமை மற்றும் உடற்தகுதியை வலியுறுத்தி 1000 மேற்பட்ட மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்கள் சைக்கிள் பயணம் மேற்கொண்டனர். தேனி மாவட்டத்தில் இம்மாதம் 27 நடைபெறவுள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் கலந்து கொண்டு பயனடையுமாறு ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் தெரிவித்துள்ளார். ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏற்காட்டில் நடைபெற்று வரும் கோடை விழாவின் ஒரு பகுதியாக கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் நாய்கள் கண்காட்சி நடைபெற்றது. விளையாட்டுச் செய்தி. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 30 வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. மும்பையில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் ஆடிய ராஜஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 8 விக்கெட் இழப்பிற்கு 205 எடுத்தது. 206 எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய மும்பை அணி 20 9 விக்கெட் இழப்பிற்கு 175 எடுத்தது. மற்றொரு ஆட்டத்தில் தில்லி அணி 40 வித்தியாசத்தில் கொல்கத்தா அணியை வென்றது. கொல்கத்தாவில் நேற்று இரவு நடைபெற்ற போட்டியில் முதலில் ஆடிய தில்லி அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 5 விக்கெட் இழப்பிற்கு 203 எடுத்தது. 204 எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய கொல்கத்தா அணி 18.4 163 ஆட்டமிழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நடப்பாண்டுக்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார்.

மணிமுத்தாறு ஆகிய நதிகளை இணைப்பதற்கான நடவடிக்கைகள் விரைவில் மேற்கொள்ளப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கூட்டுறவு சங்கங்களுக்கான தேர்தல் குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். கோவை, திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. நேரம் 6

முயற்சி என்ற தீப்பொறி நம் மனதில் எரிந்து கொண்டே இருந்தால் முடியாது என்ற வார்த்தையும் ஒரு நாள் முழுமையாக மறைந்து போய்விடும். எனவே வெற்றிக்கு குறுக்கு வழி என்பதே இல்லை. நம்பிக்கை, விடாமுயற்சி, பொறுமை, இவை மூன்றும் சேர்ந்த நேர்வழி பாதையே வாழ்வின் லட்சிய பயணத்தை நோக்கி பயணிக்க மேலும் வலு சேர்க்கிறது என்ற வரிகளோடு திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இனிமையான பாடல்களுடன் கூடிய பயனுள்ள தகவல்களுடன் இனிதே மலர்கிறது காலை மலர்.

0: காலை மலரில் அடுத்து வருவது செவிச்செல்வம்.
1: செவிச்செல்வம் வழங்குபவர் கவிஞர் ரமா ராமநாதன் அவர்கள்.
2: மனிதனின் கண்டுபிடிப்புகளிலேயே மகத்தான கண்டுபிடிப்பு புத்தகம்தான் என்றார் விஞ்ஞானி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். ஆம், புத்தகங்கள் நாகரீகத்தின் தொட்டில்கள், மொழியின் குழந்தைகள்.

0: வாசிக்க வாசிக்க வசப்படுகிறது வாழ்க்கை. ஊசியின் காதுகளில் நூல் நுழைந்தால் அது ஆடையின் கிழிசல்களை தைக்கும். மெல்ல மெல்ல மனிதனின் காது துளைகளில் இந்த நூல்கள் நுழைந்தால் அது இதயத்தில் இருக்கக்கூடிய கிழிசல்களை தைக்கும் என்றார் வளம்பிரிஜான். வாசிக்கும் போதெல்லாம் எந்த புத்தகத்தை புரட்டி புரட்டி வாசிக்கிறாயோ அது நல்ல புத்தகம் அல்ல. வாசிக்கும் போது எந்த புத்தகம் உன்னை புரட்டி புரட்டி போடுகிறதோ அதுதான் நல்ல புத்தகம் என்றார் அறிஞர் பெர்னாட்ஷா. தமிழில் 20/10/1578 தம்பிரான் வணக்கம் என்ற நூல் என்ரிக்கஸ் என்பவரால் வெளியிடப்பட்டது. இந்திய மொழிகளிலேயே தமிழில்தான் முதல் அச்சுப்பதிப்பு வெளிவந்தது என்பது நம் தமிழ் மொழிக்கு கிடைத்திருக்கிற ஒரு அருமையான பெருமை. புத்தகங்கள் வந்த பிறகு மனிதர்கள் மிகப்பெரிய அறிவு சொத்தை பெற்றார்கள். உலக வரலாற்றையே மாற்றி போட்ட தலைவர்களின் பயணம் புத்தகங்களால் தான் வெற்றிகரமாக உருவானது. உலகத்துக்கே பொது உடைமை தத்துவத்தை வழங்கிய கார்ல் மார்க்ஸ் ஒரு மிகப்பெரிய படிப்பாளி. லண்டன் நூலகத்தில் உள்ள ஏராளமான புத்தகங்களை வாசித்தவர் கார்ல் மார்க்ஸ். விளிம்பு நிலை மக்களின் விடியலுக்காக சிந்தித்த அண்ணல் அம்பேத்கரும் லண்டன் நூலகத்தில் உள்ள புத்தகங்களை எல்லாம் வாசித்து சாதனை செய்தார். தேசபிதா மகாத்மா அவர்களோ ஏராளம் வாசித்துக் கொண்டே இருந்தார். ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஒரு மிக சிறந்த படிப்பாளி. சமூக மாற்றத்தை உருவாக்கிய பலரும் அற்புதமான படிப்பாளிகளாக விளங்கியிருக்கிறார். புத்தகம் ஒரு முழு அறிவை தருகிறது. ஒரு விஷயத்தின் முழு பரிமாணத்தையும் புத்தகம் காட்டிக்கொண்டே இருக்கிறது. வாசிப்பு என்பது அன்றாட பழக்கமாகும் போது நம்முடைய கவனிப்பு திறனும் அதிகமாகும். எந்த ஒரு செயலையும் கவனத்தோடு செய்யும் ஆற்றல் மேம்படும். நாம் வாசிக்கும் புத்தகம் நம்மை வெவ்வேறு நபர்களுடன் வேறு ஓர் உலகத்திற்கு கொண்டு செல்கிறது. மன அழுத்தத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு புதிய சூழலை கொடுத்து புத்துணர்வை ஏற்படுத்தும் வாசிப்பு தன்னம்பிக்கையை அதிகப்படுத்தும். உண்மையில் பார்க்க போனால் இந்திய நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்த உலக விஞ்ஞானிகளில் ஒருவராக மதிக்கப்பட்ட APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள் மிக சிறந்த வாசிப்பாளர். 1952 அவர் கல்லூரி மாணவராக இருந்த போது அவருடைய ஊரான ராமேஸ்வரத்தில் ஒரு பெரும் புயல் ஏற்பட்டது. அப்போது அவருடைய சித்தப்பா அவருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். தம்பி, நம் ஊரில் ஏராளமான சொத்துகள் எல்லாம் புயலால் அழிந்து போய்விட்டது. உன்னுடைய அப்பா அம்மா உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார்கள். நீ வந்து பார்த்துவிட்டு செல்ல வேண்டும் என்று கடிதம் எழுதுகிறார். உடனடியாக ஊருக்கு வர வேண்டும். அவரிடத்திலோ பணம் இல்லை. இப்படி என்றால் என்ன செய்வது யோசிக்கிறார். வழக்கமாக அவர் ஒரு பழைய புத்தக கடையில் எப்போதும் சென்று பழைய புத்தகங்களை வாங்கி படிப்பது பழக்கம். அப்படி அந்த புத்தக கடையின் உரிமையாளரை போய் பார்த்து தான் பரிசாக பெற்ற தியரி ஆஃப் எலாஸ்டிசிட்டி என்கிற புத்தகத்தை அவரிடத்திலே கொடுத்து, ஐயா, இந்த புத்தகத்தின் விலை 400 ரூபாய், எனக்கு நீங்கள் இதை வைத்துக் கொண்டு 60 ரூபாய் தாருங்கள், என் ஊருக்கு போய் என் அம்மா அப்பாவை பார்க்க வேண்டும் என்று கேட்டார். அந்த புத்தகத்தை கொடுத்துவிட்டு 60 ரூபாயை வாங்கி கொண்டு அவர் செல்லும் போது அந்த புத்தக கடைக்கார பெரியவர் சொன்னார், தம்பி, இந்த புத்தகத்தை நான் விற்றுவிட மாட்டேன், இங்கேயே பத்திரமாக வைத்திருப்பேன், நீ வந்து 60 ரூபாயை கொடுத்து விட்டு இந்த புத்தகத்தை வாங்கிக் கொள்ளலாம் என்று சொன்னபோது 60 ரூபாயை பெற்றுக்கொண்டு பெற்றோர்களை பார்த்துவிட்டு சென்னைக்கு வந்த அப்துல் கலாம் ஐயா அவர்கள் அந்த புத்தகத்தை 60 ரூபாயை கொடுத்து வாங்குகிற போது அந்த பெரியவர் சொன்னார், இந்த புத்தகத்தை கொடுக்கிற போது ஒரு ஏக்கமான மனநிலையை நான் உன் கண்களில் பார்த்தேன், 60 ரூபாயை நீ எனக்கு தர வேண்டாம், இதையே அன்பளிப்பாக வைத்துக்கொள் என்று அந்த புத்தகத்தை அப்படியே கொடுத்தார். அப்படிப்பட்ட அற்புதமான புத்தகங்களை வாசித்ததால் தான் இன்றைக்கு உலக விஞ்ஞானிகளில் ஒருவராக, உயர்ந்த தலைவராக, மக்கள் நேசிக்கிற தலைவராக, குழந்தைகள் கொண்டாடுகிற தலைவராக அப்துல் கலாம் ஐயா. இதுபோன்று ஏராளமான தலைவர்கள் வாசித்து வாசித்து வாழ்க்கையில் உயர்ந்திருக்கிறார்கள். நம்மாலும் உயர முடியும். அன்றாடம் ஏதாவது கொஞ்சம் புத்தகங்களை வாசிக்க வேண்டும். சில பக்கங்களையாவது வாசிக்க வேண்டும். பாரதிதாசன் சொன்னதைப் போல, அறிவை விரிவு செய், அகண்டமாக்கு, விசால பார்வையால் விழுங்கு மக்களை, மானுட சமுத்திரம் நான் என்று கூவு என்று சொன்னார். அப்படி அறிவை விரிவு செய்ய அனுதினமும் வாசிக்க வேண்டும். வாசிக்க வாசிக்க நம் வாழ்க்கை விசாலப்படுகிறது. வாருங்கள் நண்பர்களே, புத்தகங்களோடு பயணம் செய்வோம். நன்றி, வணக்கம்.
1: செல்வம் வழங்கியவர் கவிஞர் ரமா ராமநாதன் அவர்கள்.
2: NCERT
3: தேசிய கல்வி ஒலிபரப்பு,
2: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
3: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
2: மாலை 5:30 மணிக்கு
3: NCERT
2: வகுப்பறையாகும்
3: உங்கள் வரவேற்பறை.

செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். பழங்குடியின சமுதாயத்தின் உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டின் கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டியது நம் அனைவரின் கடமையாகும் என்று மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு வலியுறுத்தியுள்ளார். கர்நாடக மாநிலத்தில் டாட்டே அக்காலு நதியில் மூழ்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 7 பெண்கள் உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். இஸ்லாமியர்களின் புனித பயணமான ஹஜ்

0: யாத்திரை இன்று தொடங்குகிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 30 ரன் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். அனைத்து பழங்குடியின சமுதாயத்தின் உரிமைகள் பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்யும் வகையில் பொது சிவில் சட்டத்திலிருந்து விலக்கு அளிப்பதற்கான சிறப்பு சட்டப்பிரிவு கொண்டுவரப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், பொது சிவில் சட்டம் பழங்குடியின மக்களின் உரிமைகளுக்கு எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்று கூறினார். சுதந்திர போராட்ட வீரரும் பழங்குடியின மக்களின் அடையாளமாக திகழும் பகவான் பிர்சா முண்டாவை நினைவு கூர்ந்த அவர், பழங்குடியின மக்கள் வசிக்கும் வனம் மற்றும் நிலப்பகுதிகளில் எவரும் ஆக்கிரமிப்பு செய்ய முடியாது என்று உறுதிபட தெரிவித்தார். பழங்குடியின மக்களின் மேம்பாட்டிற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு பட்ஜெட்டில் 150,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதை திரு அமித்ஷா சுட்டிக்காட்டினார். நாட்டின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை உரிய மாண்புடன் பாதுகாக்க வேண்டியது நம் அனைவரின் கடமையாகும் என்று மத்திய சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு வலியுறுத்தியுள்ளார். ஆந்திர மாநிலம் திருப்பதியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டின் கலாச்சாரத்தை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக தெரிவித்தார். திருப்பதி திருமலைக்கு செல்லும் நடைபாதையில் பக்தர்களின் வசதிக்காக பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதற்கு அவர் பாராட்டு தெரிவித்தார். இதனிடையே கோடை வெப்பம் அதிகரித்துள்ளதால் மக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையுடன் இருக்குமாறு அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கேட்டுக்கொண்டார். பாதுகாப்பு, தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா அமெரிக்கா இடையே ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோவுடன் பேச்சு நடத்தியதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இரு நாடுகளுக்கும் இடையேயான நல்லுறவை வலுப்படுத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே இரு நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் விவாதித்ததாக வெளியுறவு அமைச்சகம் அறிவித்துள்ளது. சிபிஎஸ்இ பொதுத் தேர்வு மறுமதிப்பீட்டு நடைமுறைகளில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் எதிர்கொண்டு வரும் தொழில்நுட்பம் சார்ந்த சிக்கல்களுக்கு உடனடி தீர்வு காண்பது தொடர்பாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனிடம் ஆலோசனை நடத்தினார். இது தொடர்பாக கல்வி அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பாரத் ஸ்டேட் வங்கி, பேங்க் ஆப் பரோடா, இந்தியன் வங்கி, கனரா வங்கி ஆகிய 4 பொதுத்துறை வங்கிகளின் பண பரிவர்த்தனைக்கான கட்டமைப்புகளை வலுப்படுத்துவது குறித்தும், தேர்வுக்கு இந்திய சேவைகளை சிபிஎஸ்இ தளத்துடன் ஒருங்கிணைப்பதற்கான தொழில்நுட்பம் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் விரைவில் நடைபெறவுள்ள உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலில் பிஜேபியின் செயல்பாடுகள் குறித்து விவாதிப்பதற்கான ஆலோசனைக் கூட்டம் அக்கட்சியின் தேசிய தலைவர் திரு நிதின் நபின் தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆலோசனைக் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி தேசிய தலைவர் திரு நிதின் நபின், காங்கிரஸ் அரசு மக்களின் நம்பிக்கையை இழந்துவிட்டதாக கூறினார். மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண அக்கட்சி தவறிவிட்டதாக திரு நிதின் நபின் குற்றம் சாட்டினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேற்காசியாவில் பதற்றமான சூழல் உள்ள நிலையில் இஸ்லாமியர்களின் அஜ் புனித யாத்திரை இன்று தொடங்குகிறது. ஆண்டுதோறும் 5 நாட்கள் மேற்கொள்ளப்படும் இந்த புனித யாத்திரையில் இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளிலிருந்து 16,00,000 இஸ்லாமியர்கள் பங்கேற்கின்றனர். சவுதி அரேபியாவில் உள்ள மெக்கா, மதினா போன்ற புனித தலங்களுக்கு செல்வதை இஸ்லாமியர்கள் கடமையாக கருதுகின்றனர். இந்த ஆண்டு இந்தியாவில் இருந்து 1,75,000 யாத்ரீகர்கள் இந்த பயணத்தை மேற்கொள்கின்றனர். கர்நாடக மாநிலம் உத்தர கர்நாடகா மாவட்டத்தில் டாட்டே அகாலு நதியில் மூழ்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 7 பெண்கள் உட்பட 8 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். அப்பகுதியில் நேற்றிரவு பெய்த கனமழையை அடுத்து ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்திருந்த நிலையில் கிளிஞ்சல் சேகரிப்பதற்காக ஆற்றில் இறங்கிய போது இந்த துயர சம்பவம்

0: சம்பவம் ஏற்பட்டதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். மூன்று பேர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதாகவும் காணாமல் போன மூன்று பேரை தேடும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என அம்மாநில முதலமைச்சர் திரு சித்தராமையா தெரிவித்துள்ளார். இதனிடையே இந்த துயர சம்பவத்திற்கு குடியரசுத் தலைவர், குடியரசுத் துணைத் தலைவர், பிரதமர் ஆகியோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் பிரதமரின் நிவாரண நிதியில் இருந்து வழங்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். மத்திய மற்றும் வடமேற்கு இந்தியாவில் கடும் வெப்பம் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக இப்பகுதிகளில் அதிகரித்து வரும் வெப்பநிலை காரணமாக மக்கள் தேவையின்றி வெளியில் வருவதை தவிர்க்குமாறு சுகாதாரத்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். உடலில் நீர்ச்சத்தை தொடர்ந்து பராமரிக்குமாறும் குழந்தைகள் மற்றும் மூத்த குடிமக்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை மேற்கொள்ள சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. இதனிடையே மத்திய மற்றும் வடமேற்கு இந்தியாவில் அடுத்த 7 தினங்களுக்கு கடும் வெப்பாலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் ஆந்திரப்பிரதேசம், இமயமலையையொட்டிய பகுதிகள், சிக்கிம், அசாம், மேகாலயா, நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், கேரளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இன்று கன முதல் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்காசியாவில் உள்ள தேக்க நிலைக்கு முழுமையான தீர்வு காணப்பட வேண்டும் என்று ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் திருமதி உர்சுலா வேண்டோலின் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், அமெரிக்கா ஈரான் நாடுகளுக்கு இடையேயான பேச்சுவார்த்தையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்திற்கு வரவேற்பு தெரிவித்துள்ளார். ஈரானின் யுரேனியம் செறிவூட்டல் நடவடிக்கைகளுக்கு ஒருபோதும் அனுமதி அளிக்கக்கூடாது என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். ஹோர்மோஸ் நீரிணைப் பகுதியில் வர்த்தக போக்குவரத்து தடையின்றி நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் நடைபெறும் அமைதி பேச்சுவார்த்தைகளுக்கு ஐரோப்பிய யூனியன் முழு ஆதரவு அளிக்கும் என்று திருமதி உர்சுலா வோண்டோர்லைன் தெரிவித்துள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 30 ரன் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. மும்பையில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் ஆடிய ராஜஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 205 ரன் எடுத்தது. 206 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய மும்பை அணி 20 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 175 ரன் எடுத்தது. மற்றொரு ஆட்டத்தில் தில்லி அணி 40 ரன் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணியை வென்றது. கொல்கத்தாவில் நேற்று இரவு நடைபெற்ற போட்டியில் முதலில் ஆடிய தில்லி அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 203 ரன் எடுத்தது. 204 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய கொல்கத்தா அணி 18.4 ஓவரில் 163 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. நார்வே செஸ் போட்டி ஓஸ்லோவில் இன்று தொடங்குகிறது. இந்த போட்டியில் இந்தியாவின் குகேஷ் பிரக்யானந்தா, மேக்னஸ் கால்சன் உட்பட முன்னணி கிராண்ட் மாஸ்டர்ஸ் பங்கேற்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பழங்குடியின சமுதாயத்தின் உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டின் கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டியது நம் அனைவரின் கடமையாகும் என்று மத்திய சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு வலியுறுத்தியுள்ளார். கர்நாடக மாநிலத்தில் டட்டே ஹகாலு நதியில் மூழ்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 7 பெண்கள் உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். இஸ்லாமியர்களின் புனித பயணமான ஹஜ் யாத்திரை இன்று தொடங்குகிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி 30 ரன் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், RN நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: நாம் இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் காலை மலர் நிகழ்ச்சியில்.
2: NCERT
3: தேசிய கல்வி ஒலிபரப்பு
2: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
3: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
2: மாலை 5:30 மணிக்கு
3: NCERT
2: வகுப்பறையாகும்
3: உங்கள் வரவேற்பறை.
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு

சேப்பங்கிழங்கு 60, உருளைக்கிழங்கு 30 ரூபாய், கேரட் 64, முட்டைக்கோஸ் 38 ரூபாய், பீட்ரூட் 44, காலிஃப்ளவர் பூ ஒன்றுக்கு 40 ரூபாய், எலுமிச்சை பழம் ஒன்று 8 ரூபாய், கொய்யாப்பழம் கிலோ ஒன்று 100 ரூபாய், பூசணிக்காய் 20, பரங்கிக்காய் 20, ஆப்பிள் 310 ரூபாய், ஆரஞ்சு 170, மாதுளை 290, திராட்சை 100. இனி கேட்கலாம் மேட்டூர் அணையின் நீர்மட்டம். மேட்டூர் அணை நீர்மட்டம் நேற்று மாலை நிலவரப்படி 78.81 அடியாக இருந்தது. அணைக்கு வினாடிக்கு 421 கன அடி வீதம் தண்ணீர் வந்து கொண்டிருந்தது. அணையிலிருந்து வினாடிக்கு 1000 கன அடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. இன்று 1 கிராம் ஆபரண தங்கத்தின் விலை 14,729 ரூபாய்க்கும், 1 கிராம் வெள்ளியின் விலை 294 ரூபாய் 90 பைசாவிற்கும் விற்கப்படுகிறது.

நேரம் 7:30. ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 KHz-இல் இனி கேட்கலாம் திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தையின் இன்றைய காய்கனிகளின் விலை நிலவரம். தக்காளி கிலோ ஒன்றுக்கு 44 ரூபாய், கத்திரிக்காய் 80 ரூபாய், அவரைக்காய் 80, வெண்டைக்காய் 24, கொத்தவரங்காய் 36, சின்ன வெங்காயம் 70 ரூபாய், பெரிய வெங்காயம் 30, பச்சை மிளகாய் 48 ரூபாய், சுரக்காய் 24, சௌசௌ 46 ரூபாய், புடலங்காய் 36, பீர்க்கங்காய் 46, முள்ளங்கி 40, நூல்கோல் 40, கரணக்கிழங்கு 90 ரூபாய், சேனைக்கிழங்கு 36,

0: வாரத்தின் முதல் நாள் வழக்கமான பணிகள்ல பம்பரமா சுத்திக்கிட்டு இருந்தாலும் உங்க ஆரோக்கியத்தை காக்கறதுக்காக இப்ப காலை மலர்ல வர இருக்கிறது மருத்துவ நேரம். இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணைய இருக்கிறாங்க திருச்சி மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர் என் காயத்ரி அவர்கள். வணக்கம் டாக்டர். எண்டோமெட்ரியோசிஸ் பாதிப்புங்கிறது என்ன, யாருக்கெல்லாம் ஏற்படலாம், அதுக்கான சிகிச்சை முறைகள் என்னென்ன இருக்கு டாக்டர்?
1: எண்டோமெட்ரியோசிஸ் எல்லாருக்கும் வராது, பட் அந்த எண்டோமெட்ரியோசிஸ் வரத்துக்கு நம்மளோட உடம்புல ஜெனட்டிக்லா தன்மை 90% இருக்குன்னு தான் இப்போ வரைக்கும் ரிசர்ச்ல நாங்க நம்புறோம். சோ அந்த தன்மை இருக்கும் போது நமக்கு எண்டோமெட்ரியோசிஸ் அப்படிங்கிற ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்கு. எல்லாருக்கும் வரப்போறது இல்ல, சோ யாருக்கு அந்த தன்மை இருக்கோ வரப்போது. இப்போ நம்மளோட யுட்ரஸோட இன்னர் லைனிங் இருக்கு, அந்த இன்னர் லைனிங் பேர் தான் எண்டோமெட்ரியம். மாசா மாசம் நமக்கு பிளீடிங் போகிறது அந்த எண்டோமெட்ரியம் ஷெட் ஆகி வருதுதான். இப்ப இந்த எண்டோமெட்ரியம் யூட்ரஸோட இன்லேயரா இருக்கு.

0: வெளியில வரதுக்கு ஒரு பாதை இருக்கு, அந்த பாதை ஓபனா இருக்கு. சோ அது ஷெட் ஆகும் போது வெளியே வந்துருது. அந்த பிளட் எல்லாம் நம்ம பேட் வச்சு கலெக்ட் பண்ணிடுறோம், தூக்கி போட்டுடுறோம். இதே டிஷ்யூ யூட்ரஸோட இன்னர் லேயர்ல இல்லாமல் யூட்ரஸ்க்கு வெளியில நம்மளோட பெல்விஸ் அந்த அடிவாயத்துல இல்லனா நம்மளோட செனப்பையில ரெக்டம்ல அங்கெல்லாம் இருந்ததுன்னா என்ன ஆகும்? நமக்கு மாசம் பீரியட்ஸ் வருது எதுனாலன்னு கேட்டீங்கன்னா, ஹார்மோன்ஸ் எல்லாம் இந்த இன்னர் லைன்ல வேலை செய்யறதுனால யூட்ரஸோட இன்னர் லைனிங் மாசம் அந்த பீரியட்ஸோட சர்க்கிள்ல அது திக்காகும், அப்புறம் வெளில வரும். திக்காகும், பிளீடிங் ஆகும், திக்காகும், பிளீடிங் ஆகும். ஆனா உடம்புல இருக்கிற ஹார்மோன்ஸ் தான் அதை செய்ய போகுது, யூட்ரஸ் இல்ல. அப்போ யூட்ரஸோட இன்னர் லேயர் யூட்ரஸ்ல இல்லாமல் நம்ம செனப்பையில இருந்ததுன்னா அதுவும் மாசம் இதே மாதிரி பிளீட் ஆக போகுது. அந்த பிளட் எங்கேயும் போக முடியாது, வெளியில வரத்துக்கு வழி இல்ல. அப்ப அதுவே ஒரு சிஸ்டிக்கா ஆவருது. அதோட சேஞ்சஸ்ல வர புண்ணு, அதே மாதிரி பிளட் எப்படி பிச்சு பிச்சுக்குன்னு ஒட்டுமோ நம்மளோட பெல்விக் ஆர்கன்ஸ் எல்லாம் ஒன்னோட ஒண்ணு ஒட்டுறதுக்கு இந்த மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் வரதுக்கெல்லாம் வாய்ப்புகள் ஜாஸ்தி எண்டோமெட்ரியோசிஸ்ல. இப்போ நம்மளோட ஆர்கன்ஸ் எல்லாமே ஈஸியா ஃப்ரீலி மொபைலா இருந்தா நமக்கு வலி எல்லாம் இருக்காது. பட் ஒன்னோட ஒண்ணு ஒட்டிக்கிட்டு அந்த ஒட்டின இடத்துல புண்ணு வேற நம்மளோட பாடி அது கரெக்ட் இல்லங்கிறதுனால செக்ரீட் பண்ணும். இதெல்லாம் தான் ரீசன் நமக்கு எண்டோமெட்ரியோசிஸ்ல சிவியர் பெயின் இருக்கிறதுக்கு. எண்டோமெட்ரியோசிஸ் ஒன் ப்ராப்ளம் வேர் ஈவன் சம்டைம்ஸ் வலி தாங்க முடியாத காரணத்தினால கல்யாணமே ஆகாதவங்களுக்கு கூட சம்டைம்ஸ் கர்ப்பப்பை எடுக்கிற மாதிரி எல்லாம் போயிருக்கு. அந்த அளவுக்கு வலியும் நம்மளோட அனாடமி டிஸ்டார்ஷன் எல்லாம் இருக்கும். அண்ட் எண்டோமெட்ரியோசிஸ் இருந்தால் அதே தான், எல்லாமே ஒன்னோட ஒண்ணு ஒட்டிட்டு இருக்கிறதுனால எதுவுமே ஃப்ரீலி மொபைலா இல்லாததுனால குழந்தை பெற்றுக்கிறதுக்கும் நம்ம கஷ்டப்படுவோம். ஒரு காலத்துல சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் ஃபர்ஸ்ட் லைனா இருந்தது. இந்த காலத்துல சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் விட மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இப்ப குழந்தைனா குழந்தைக்கான ட்ரீட்மெண்ட் பாக்குறது இஸ் பெட்டர். இந்த மாதிரி டைம்ல நமக்கு சேர்ந்தெல்லாம் இருக்கும்போது குழந்தை ஃபார்ம் ஆறதுக்கு நம்மளோட யூட்ரைன் மோட்டிலிட்டியும் வேணும். விந்து வந்து போய் வெஜைனால டெபாசிட் ஆனதுக்கு அப்புறம் அது உள்ள போகும்போது நம்ம யூட்ரஸும் அதை ரிசீவ் பண்றதுக்கும் அதை நர்ச்சர் பண்றதுக்கும் சரியா இருக்கணும். ஆனா இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல எல்லாமே ஒட்டிக்கிட்டு புண்ணா போய் இருக்கும்போது நம்மளோட யூட்ரஸோட கண்ட்ராக்ஷன்ஸ் எல்லாமும் அஃபெக்ட் ஆகும். இந்த ரீசன்னாலதான் கரண்ட் கைட்லைன்ஸ் WHO, RCOG, ACOG, இந்தியன் ஃபாக்ஸி, GCPR எதை எடுத்தாலும் எண்டோமெட்ரியோசிஸ்னு நம்ம டயக்னோஸ் பண்ணிட்டோம்னா, நம்ம அடிக்குவேட் டைம் ஒரு கப்பிளுக்கு கொடுத்துட்டோம்னா குழந்தை பெற்றுக்கிறதுக்கு, அதுக்கப்புறமும் அவங்கனால பிரெக்னென்ட் ஆக முடியலன்னா மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் கொடுத்து கொஞ்சம் சிம்டம்ஸ் எல்லாம் சரி பண்ணிட்டு கொஞ்சம் ஓரளவு கண்ட்ரோல கொண்டு வந்துட்டு IUI ட்ரீட்மெண்ட் ஆர் டெஸ்ட் யூ பேபி ட்ரீட்மெண்ட் இஸ் பிகமிங் மோர் பாப்புலர். அண்ட் அதுக்கு ரீசன் இஸ் ஒன்லி நம்மளோட அனாட்டமியோட டிஸ்டார்ஷன். இது ஒன் வியாதி வேற, நமக்கு வலியெல்லாம் ரொம்ப இருக்கும். சோ மக்கள் கொஞ்சம் கரெக்டா ட்ரீட்மெண்ட்டை ப்ராப்பரா பாத்துக்கிட்டா உங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் நிஜமாலுமே நல்லா இருக்கும், ப்ராப்ளம் வராது. ஆனா நம்ம சரியா பாத்துக்கலனா என்னைக்கு வேணா நமக்கு அது ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கலாம்.
1: கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கான ஆலோசனைகளோட நாளை மருத்துவ நேரத்துல இணைய இருக்கிறாங்க திருச்சி மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர் என் காயத்ரி அவர்கள்.

0: NCERT
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
0: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
1: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
0: மாலை 5:30 மணிக்கு
1: NCERT
0: வகுப்பறையாகும்
1: உங்கள் வரவேற்பறை.
0: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
2: நேரம் 7:39. நாம் இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் காலை மலர். '26-'27 ஆண்டிற்கான திருச்சிராப்பள்ளி மாவட்ட முன்னாள் படை வீரர்கள் அவர் தம் சார்ந்தோர்களில் தங்கள் சிறார்கள் பல்வேறு கல்விகளில் சேர்வதற்கு சார்ந்தோர் சான்று ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம். மேலும் விவரங்களுக்கு முன்னாள் படை வீரர் நல அலுவலகத்தை நேரிலோ அல்லது 0431-29-60-579 என்ற தொலைபேசி எண்ணிலோ exwel.tn.gov.in என்ற இணையதளத்திலும் விண்ணப்பிக்கலாம். திருச்சிராப்பள்ளி சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் காய்கறி நாற்றுகள் விற்பனைக்கு வழங்க இருக்காங்க. குறிப்பாக கத்திரிக்காய், தக்காளி, மிளகாய் போன்ற காய்கறி நாற்றுகள் உற்பத்தி செய்யப்பட்டு விவசாயிகளுக்கு வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. விவசாயிகள் தங்களுக்கு தேவைப்படும் காய்கறி நாற்றுகளை பெறுவதற்கு முன்பதிவு செய்ய மேலும் விவரங்கள் 98-43

081-88-18 என்ற அலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்யுமாறு வேளாண்மை அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் தெரிவிக்கிறார்கள்.

0: திருச்சி சேதுராப்பட்டியில் உள்ள ஸ்ரீரங்கம் அரசினர் பாலிடெக்னிக் கல்லூரியில் 2026-27 கல்வியாண்டில் டிப்ளமோ முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி இரண்டாம் ஆண்டு ஆகியவற்றில் சேர மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. சேர விரும்பும் மாணவர்கள் கல்லூரிக்கு நேரில் வந்து 150 ரூபாய் செலுத்தி விண்ணப்பிக்கலாம் அல்லது www.tnpoly.in என்ற இணையதளம் வாயிலாகவும் விண்ணப்பிக்கலாம். மேலும் விவரங்களுக்கு 94-43-67-37-10.
1: வணக்கம் டாக்டர். ஏற்படலாம், அதுக்கான சிகிச்சை முறைகள்

நேரம் 7:47. இது ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் காலை மலர். சிசிடிவி கேமரா நிறுவுதல், பாதுகாப்பு, அலாரம் மற்றும் புகை கண்டறியும் 13 நாட்கள் இலவச பயிற்சி இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் திருச்சிராப்பள்ளி மூலமாக வழங்கப்படுகிறது. பயிற்சி நேரம் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை. இதற்கான கல்வி தகுதி 8ஆம் வகுப்பு, வயது வரம்பு 18 முதல் 50 வரை. அரசு சான்றிதழ் வழங்கப்படும் எனவும் தேவையான ஆவணங்கள் ஆதார் அட்டை நகல், 100 நாள் வேலை அட்டை நகல், வங்கி கணக்கு புத்தகம், குடும்ப அட்டை நகல், மகளிர் சுய உதவி குழு புத்தகம் நகல். பயிற்சி விண்ணப்பிக்க கடைசி நாள் 30/5/2025.

0: ஓடி வர. சித்தனையில் நான் போறேன்.
1: திரும்பி வர.

0: நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா?
1: அது ஏன் என்கிட்ட கேக்குறீங்க? வீட்டுல இருந்து பெரியவங்க யாரையாச்சும் வர சொல்லி அப்பத்தா கிட்ட பேச சொல்லுங்க.
0: அம்மா கிட்ட சொல்லிட்டேன் வர்றேன். நாங்க உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு வர
2: சொல்லான்றதேன்.
3: நாம் இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளியின் முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸில் காலை மலர்.
4: NCERT
5: தேசிய கல்வி ஒலிபரப்பு
4: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸில்
5: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
4: மாலை 5:30 மணிக்கு
5: NCERT
4: வகுப்பறையாகும்
5: உங்கள் வரவேற்பறை.
4: தேசிய கல்வி ஒலிபரப்பு

ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இதுவரை நம்மோடு காற்றில் கவி பாடி தகவல் தொகுப்புகளை மனம் வீச அள்ளி தந்தது காலை மலர்.

இது திருச்சி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ். நம்மள நிறைய பேர் சந்தோஷத்தை எங்க இருக்கு அப்படின்னு தேடி தேடி பார்த்துட்டு இருப்போம். ஆனா சில நேரங்கள்ல நமக்கான சந்தோஷம் ஒரு கப் காஃபில இருக்கலாம், பிடிச்சவங்களோட மனம் விட்டு பேசும்போது கிடைக்கலாம், ஒரு நல்ல இசையை கேட்கும் போது கூட கிடைக்கலாம். அந்த இசையை கொடுக்கறதுக்கு நாங்க கேரண்டி. இப்பவே உங்களுக்கு பிடிச்ச பாட்டை உங்க பெயர் ஊர் பெயரோட 938-546-102-1 எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது திருச்சி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்ல இதய ராகம். இப்ப முதல் பாடல் ஸ்ரீரங்கத்திலிருந்து தர்ஷினி கேட்டிருக்காங்க கோட் படத்திலிருந்து.

இதே ராகத்துல அடுத்ததா தலைவன் தலைவி படத்துல இருந்து பாடல் கேட்டிருக்காங்க. புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர் போலம்பட்டியிலிருந்து ஹஸ்விகா தக்ஷித்.

ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், பீகார், சத்தீஸ்கர், கோஸ்டல் ஆந்திர பிரதேஷ், ஜார்க்கண்ட், ஒடிஷா அண்ட் தெலங்கானா ஆல்சோ லைக்லி டு விட்னஸ் சிவியர் ஹீட் வேவ் கண்டிஷன்ஸ் டியூரிங் த டே. In a bilingual live phone-in program, Public Speak, tonight at 9:30, we will bring an insightful discussion on one-stop digital support for senior citizens, Jeevan and Shatayu apps with Monali P. D. Dakte, Joint Secretary, Minister of Social Justice and Empowerment. During the program, listeners can ask questions on recently launched apps by the Minister of Social Justice and Empowerment to support senior citizens in accessing healthcare information on welfare schemes and ensuring the safety and care. To participate, simply dial the telephone number 011-2331-0481, 011-2371-7117.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்னைக்கு காலையில 9 மணிக்கு வசந்த அழைப்பில் வேளாண் படிப்புகள் மற்றும் வேலை வாய்ப்புகள் பற்றி சொல்றதுக்காக திருச்சி அன்பில் தர்மலிங்கம் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மேனாள் முதன்மையர் முனைவர் பே பாண்டியராஜன் அவர்கள் வரையிருக்காங்க. உங்க கேள்விகள் சந்தேகங்களை 0431-246-1-240-102-1 என்ற எண்களில் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாட்ஸ்அப் வழியாகவும் உங்களோட கேள்விகள் சந்தேகங்களை கேட்க வாட்ஸ்அப் எண் 938-546-1. இப்ப நாம கேட்டுட்டு இருக்கோம் இதய ராகம். அடுத்ததா மதுரை மணிநகரம் கிருஷ்ணராஜபுர அக்ரஹாரத்திலிருந்து சண்முக சுந்தரம், ஐஸ்வர்யா, மித்ரன், அக்ஷய மீனாட்சி இவங்க கேட்டிருக்க பாடல் 10 தல படத்திலிருந்து.

இதே ராகத்துல நிறைவா லப்பர் பந்து படத்துல இருந்து பாடல் கேட்டிருக்காங்க. திருச்சி விஜயநகர் இரட்டை வாய்க்கால்ல இருந்து சாமிநாதன், சித்ரா.

0: வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் நேயர்கள் கேட்கவிருப்பது,
1: காலங்கள் கடந்தாலும் நேரங்கள் கடந்தாலும் ஓய்வதில்லை ஓய்வதில்லை வானொலியின் தேவை.
0: நீண்டகால வானொலி நேயர் எம் காவேரி அவர்களுடன் ஒரு சந்திப்பு. சந்தித்து உரையாடுபவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.

0: என் பெயர் காவேரி. நான் வந்து பிளஸ் டூ வரைக்கும் படிச்சிருக்கிறேங்க சார். சமீபத்தில் ஆகாசவாணியோடைய 90வது வயது முடிவடைய போகுது ஜூன் 8 தேதியோட அப்படின்னு இந்த நிகழ்ச்சியில கலந்துகிறதுக்கு, அதுவும் சார் உங்க கூட கலந்துகிறதுல நான் ரொம்ப மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேங்க சார், பெருமிதம் கொள்றேன். வானொலின்னா மக்களுடைய ஒரு அங்கமாயிடுச்சு. எவ்வளவுதான் எந்தெந்த செல்போனோ இன்ஸ்டாகிராம்ன்றாங்க, வாட்ஸ்அப்ன்றாங்க, இங்க இருந்து வீடியோ கால்ல பேசிக்கலான்றாங்க, எவ்வளவுதான் விஞ்ஞானம் ஆக்குவை பண்ணாலும் நம்மளுடைய வானொலி என்ற சிறப்பான இடத்தை, அது ஒரு தாய் மாதிரி சார், அதை வந்து யாராலையும் அழிக்கவும் முடியாது. அந்த ஒரு பொசிஷனையும் அந்த இடத்தை யாராலையும் தடுக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. இது ஒரு மறைக்க முடியாத, மறுக்க முடியாத உண்மை சார். அது
1: நீங்க சின்ன வயசுல எந்த வயசுல வானொலி கேட்டதுல இருந்து உங்க ஞாபகம் இருக்குது?
0: நல்ல ஒரு அருமையான கேள்வி சார் இது. எனக்கு வந்து வயது இப்ப வந்து 54 ஆகுதுங்க சார். 5 வயதுல இருந்து நான் வானொலி கேட்டுன்னு சார். ஏன்னா அப்பா ஒரு வானொலி பிரியர். அப்பெல்லாம் வந்து வானிலை அறிக்கை ஆகட்டும், ஒரு நாட்டு நிகழ்வு, முக்கியமா செய்தி சார், மதிய உணவுக்காக வீட்டுக்கு வருவோம் பள்ளியில இருந்து. அப்ப கரெக்டா நாங்க வீட்டு வாசல் நெருங்கும் போது அப்பா செய்தி வச்சிருப்பாரு. என்னன்னா, ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பது சரோஜ் நாராயண சுவாமி. அது நல்லா பதிஞ்சு போச்சு சார் என் மண்டையில, என்னுடைய மைண்ட்ல பதிஞ்சு போச்சு. அதே போல அந்த செய்திகள் முடிந்த உடனே நாதஸ்வரம் ஒண்ணு போடுவாங்க சார். அது திருச்சி உறையூர் வெங்கட்னு, அது எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. அவரை நான் 10 வருடங்களுக்கு முன்னாடி சந்திச்சேன் சார். ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நான் ரேடியோல கேட்டு இருக்கிறேன் உங்களுடைய இசைய, இப்ப நான் நேரா நீங்க தான் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்னு. அப்பெல்லாம் வந்து தேர்தல் அறிக்கையெல்லாம் வானொலியில தான் கேப்பாங்க மக்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரெண்டாவது, எங்க அப்பா முதல் முதல் ரேடியோ வாங்கினது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு பாருங்களேன். அப்பா வந்து பாண்டிச்சேரி சுதேசி காட்டன் மில்ல ஆலை தொழிலாளியா இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு தீபாவளிக்கு ஒரு போனஸ் ஒன்னு போட்டாங்க, 700 ரூபாய். அது பெரிய காசு சார். அப்ப 1976, எனக்கு அப்ப 6 வயசுன்னு நினைக்கிறேன். அப்ப அந்த வானொலி வாங்கிட்டு வந்தாரு, ரிக்ஷாவில வச்சு அந்த ரேடியோ பெருசு சார். வாங்கிட்டு வரும்போது ஒரே சத்தம், எங்க வீட்டுல எல்லாரும் தெருவுல இருக்கிறவங்களும் வந்து எட்டி பாக்குறாங்க, என்னதுன்னு. வானொலிய போட்டு சவுண்ட் வச்சோம்னா, ஐயோ இதுல இந்தி பாட்டு. அப்ப வந்து சாயந்தரத்துல ஒரு 6 மணில இருந்து ஒரு 3-4 பாட்டு இந்தி பாட்டு போடுவாங்க சார். அதுல ஷோலே இதெல்லாம் வந்து நல்ல முக்கியமான பாட்டு. அதெல்லாம் அப்ப கேப்போம் எல்லாரும், ஐயோ இவ்வளவு பேரா இந்த பெட்டிக்குள்ள இருக்கிறாங்க. அப்பெல்லாம் நாங்க நினைச்சுப்போம் சார், இந்த ரேடியோ பெட்டியில எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, எப்படி இருப்பாங்க, குள்ளம் குள்ளமா இருப்பாங்களா, அப்படிலாம் நாங்க கேட்டிருப்போம். பாருங்க சார், நடந்த நிகழ்வுகள தவிர அதை அசை போடும் போது ஒரு அலாவதியான இன்பம் வரும்னுவாங்களா, அது உண்மை சார். நான் அதை அனுபவிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்போ நியூஸ் கேட்கும் போது அப்பா யாரும் பேசக்கூடாதுன்னு, ஒரு பின்ட்ராப் சைலன் தான் கேட்கும் வீட்டுல. அவரு கேக்குறதும் இல்ல, நாங்களும் வேற கேப்போம். காலையில கேட்டாவணுன்றது வேற கேட்கணும், ஸ்கூலுக்கு போறோம் இல்லீங்களா, அப்பயே எங்களுக்கு செய்திகள் எல்லாம் கேக்குற ஒரு ஆர்வத்தை தூண்டுச்சுன்னு கூட சொல்லிக்கலாம், நாட்டு நடப்பை தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னு. காலையில இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் 3 பாட்டுகளும் ஒன்னா போடுவாங்க,
1: பக்தி பாடல்கள் எல்லாம்
0: போடுவாங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும். ரேடியோனாக்கா இன்ற அளவு கூட அதோடைய இது குறையிலிங்க சார்.
1: கேட்டுட்டு
0: தாங்க சார் இருக்கிறேன். காலையில எழுந்த உடனே வந்தே மாதிரம் போடுவாங்க சார். அதுக்கப்புறம் மங்கள இசை. மங்கள இசை போடுறாங்கன்னா எல்லார் வீட்லயும் பொதுவா கிரகப்பிரவேசத்துக்கு தான் போடுவாங்க. இது டெய்லியுமே எல்லார் வீட்லயுமே மங்கள இசை. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சார். அதுக்கு அடுத்தது, இது நான் சொல்லியே ஆகணுங்க சார், 6:35 உழவர்கான செய்திகள்ல காத்த முத்து கருத்த முத்து நிகழ்ச்சி மக்கள் மனதுல எப்படி பதிஞ்சிருக்குதுன்னு பார்த்தா, எல்லாருமே அந்த நிகழ்ச்சிய அவ்வளவு அருமையா பேசப்படுது சார். என்னன்னா, உழவர்கான செய்தியும் ஆயிப்போது, அதுல என்னென்ன சாப்பிட்டா அது மருந்துக்கான ஒரு தகவலையும் கொடுத்துறீங்க. இளநீர் சாப்பிட்டா நல்லது குளிர்ச்சின்றதை விட, ஊடுருவு பயிர்கள் எல்லாம் சொல்றாங்க இல்லீங்களா, கத்துமுத்து நீ வந்து முருங்கை சாகுபடி பண்ணு, முருங்கைக்கு கீழே வெண்டைக்காய் பயிர் பண்ணு, புளிச்சிக்கறியை போட்டு விடு, அது ஒரு உபயோகத்துக்கு ஆகும்ல, உபரி வருமானம் வருது. இதெல்லாம் ரொம்ப அருமையான தகவல் சார் அது. அப்புறம் 7:25 மருத்துவ நிகழ்ச்சின்னு ஒண்ணு போடுறாங்க, ரொம்ப அருமையாக சார் அது. மதியம் ஒரு 12 மணிக்கு உழைப்பவர் அரங்கம்ல தொழிலாளர்களுக்கான நேர்காணல் நிகழ்ச்சி சார். ஒரு தொழில முன்னேற்றம் அடைஞ்சவங்க அந்த தொழில என்னென்ன நிலவு சுழிகள் இருந்து சொல்லி கொடுக்கறது, அதை கேட்டு ஓ நாமளும் இந்த மாதிரி செய்யலாம், இந்த தொழில் நம்ம முனையலாம் அப்படின்ற ஒரு ஆர்வத்தை நேயர்களுக்கு உண்டு பண்றாங்க. உழவர் உலகம்னு விவசாய நிகழ்ச்சின்னு ஒண்ணு போடுறாங்க சார்,
1: 7:30 மணிக்கு.
0: ஆமாங்க சார், இது வந்து என்னுடைய கடந்த காலத்தை ஞாபகப்படுத்துது சார். என்னன்னா, அப்பா வந்து மில்லுல வேலை செய்யறாரு சொல்ல, அவர்

0: அவருக்கு கரெக்டா 7:45 சாப்பாடு உள்ள எடுத்துட்டு போனோம். மில்லு கேட்ட திறப்பாங்க. அப்ப ஐயோ வீடும் வயலும் நிகழ்ச்சி போட்டாங்க, சீக்கிரம் போவாங்க அம்மா. அந்த வீடும் வயலும் நிகழ்ச்சி அது ஒரு மாதிரி மியூசிக் போடுவாங்க சார். அது உண்மையை மனசுல பசுமர தாணி போல எனக்கு பதிஞ்சு சார். ஒவ்வொரு மாதத்தையுடைய கடைசியில ஞாயிற்றுக்கிழமை 11 மணிக்கு சார் மங்கி பார்ந்து ஒரு நிகழ்ச்சி, அதாவது நம்ம நரேந்திர மோடி பாரத பிரதமர் நாட்டு மக்களோட பேசுற நிகழ்ச்சி, அது ரொம்ப நல்லா அருமையா இருக்கும் சார். இதுல புதுவை புதுமைன்னு காலை 7:02 சார், ஒவ்வொரு நாளும் ஒரு நாள் தமிழ் அமுது, அறிவோம் அறிவியல், விளையாட்டு நிகழ்ச்சி, இன்னொரு நாள் சட்டம் சம்பந்தமான நிகழ்ச்சி, இதெல்லாம் ரொம்ப அருமையா இருக்குதுங்க சார். இதுல இன்னொன்னு சார், புதுச்சேரி மக்களுக்கு தமிழக மக்களுக்கு ஒரு முக்கியமான நிகழ்வுனா கார்த்திகை தீபத்தை பத்தி நேரடி ஒளிபரப்பு பண்றதுல நேர்களாக எங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்குது. காலையில தினமும் 8:45 வானொலிக்கு 90 என்ற நிகழ்ச்சி, இதுல வானொலி நேயர்கள் உட்பட எல்லாரும் தங்களுடைய கருத்துக்களை பகிர், அது ரொம்ப அருமையா இருக்குதுங்க சார்.
1: எல்லா வானொலி நிலையத்திலிருந்தும் அந்த நிகழ்ச்சி ஒளிபரப்புறாங்க
0: சார். இதுல இன்னொன்னு சார், இது வந்து எவ்வளவுதான் எஃப்எம் போயிட்டே இருந்தாலும் நம்ம ஆகாஷவாணிக்கு உள்ள ஒரு பொசிஷன் இடம், அது நம்ம தாயின் மாதிரி சார். அதுல இருந்து பிரிந்து வந்ததுதான் எல்லாம். அந்த ஒரு இடத்த யாராலையும் நான் மறுபடியும் சொல்றேன்னு கூட நீங்க நினைக்கலாம். அது என்னுடைய ஆர்வம், என்ன சொல்ல தூண்டுது. அப்புறம் வெள்ளிக்கிழமை இலக்கியம் பேசுவோம், இது மாதிரி நிகழ்ச்சிகள் நடத்துறதுனாலதான் தமிழுக்கு வந்து வரும் சந்ததியினருக்கு ஒரு ஆர்வம் உருவாகுது. இங்கிலீஷ் பேசினாதான் நம்மளுக்கு ஒரு டீசென்ட், நம்மள ஒரு மதிப்பாங்கன்ற ஒரு காலகட்டத்துல தமிழும் பேசு, இலக்கியமா பேசு, இலக்கணமா பேசுன்றதுல நல்ல ஒரு நிகழ்ச்சி சார் இது. அப்புறம் சூழல் அறிவோம்னு ஒரு நிகழ்ச்சி சார்,
1: 6:55
0: புதுச்சேரி வானொலி நிலையத்துல சூழல் அறிவோம்னு, அது ரொம்ப அருமையான ஒரு நிகழ்ச்சி சார் அது. இதை தவிர்த்து கனிந்த வாழ்வுன்னு ஒரு நிகழ்ச்சி சார் அது,
1: மூத்த குடிமக்கள்.
0: ஆமா சார், அத பத்தி சொல்லியே ஆகணும் சார். ஒரு மூத்த குடிமக்கள் தன்னுடைய வாழ்க்கையில நடந்தது அனுபவங்கள் அந்த சுவாரஸ்யமா சொல்லும் போது அதுல உள்ள ஒரு நல்ல கருத்து எடுத்துக்கிட்டா அது நமக்கும் அது பயன்படும் சார் அது. இது இல்லாம சார், நம்ம ஆகாசவாணியில மணிக்கு ஒரு செய்தின்னு சொல்றாங்க,
1: செய்தி சுருக்கம்.
0: செய்தி சுருக்கம், வீட்டுக்குள்ள இருக்கிறோம், என்ன நடக்குதுன்றத சுருக்கமா தெரிஞ்சுக்கிட்டோம்.
1: இப்ப சமூக ஊடகங்கள் பல்வேறு இது வந்துருச்சுன்னு நீங்களே ஆரம்பத்துல சொன்னீங்க. இப்ப வந்து வாட்ஸ்அப், பேஸ்புக், பல விதத்துல நம்ம டைவர்ஷன் சொல்லது இல்ல, மைண்ட் வந்து பல விதத்துல போகுது. இருந்தாலும் வந்து வானொலிக்குன்னு ஒரு இடம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அது வானொலி வந்து இப்ப 90வது வயசு முடிய போகுது. இப்ப வானொலியை வாழ்த்தணும் அப்படின்னா நீங்க என்ன சொல்லி வாழ்த்துவீங்க?
0: வானொலி என்ற ஒரு வார்த்தை நம்மளை எல்லாம் கட்டி போட்ட ஒரு சாதனம்ன்றதை விட ஒரு சாதனையாளர்கள் பயணிக்கிற இடம் சார் அது. நான் அதை உணர்வு பூர்வமா உணர்றேன், இது மக்களும் உணர்றாங்க. இது வந்து வீட்டிலன்னு இல்ல சார், எங்க போனாலும் காதல கேட்டுக்கலாம், நம்மளுடைய வேலைகளையும் செய்யலாம். இன்னும் முன்னேற்றத்துக்கு தான் அடையும் கண்டி நம்ம வானொலி. 2வது இடத்துக்கு போறது கூட வாய்ப்பு இல்லைங்க சார்.
1: இவ்வளவு நேரம் வானொலிக்கு 90 பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துகிட்டீங்க, மற்ற நேயர்களுக்கும் ஒரு பிடித்த நிகழ்ச்சியா இந்த நிகழ்ச்சியை அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட உங்கள்கிட்ட இருந்து விடைபெறேன். நன்றி, வணக்கம் மேடம்.
0: நன்றி, வணக்கம் சார்.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 9 மணி. ஆகாஷவாணி அரங்கிசை. இன்றைய அரங்கிசையில் அமிர்தா முரளி அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆணையாம்பட்டி ஜி வெங்கட சுப்பிரமணியன் அவர்கள் வயலின், ஹனுமந்தபுரம் ஜே பூவராகன் அவர்கள் மிருதங்கம். முதலில் நீராயதாக்ஷி என தொடங்கும் ஷியாமா சாஸ்திரி கிருதி, பரஸ் ராகம், திருஸ்ர திரிபுட தாளம்.

நேரம் 9:30 அரங்கிசையில் அம்ருதா முரளி அவர்களின் பாட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். ஆணையாம்பட்டி ஜி வெங்கட சுப்பிரமணியன் அவர்கள் வயலின், ஹனுமந்தபுரம் ஜே பூவராகன் அவர்கள் மிருதங்கம். இனி கொலுவையின் நாடே என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை பைரவி ராகம் ஆதிதாளம்.

அரங்கிசையில் அம்ருதா முரளி அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். ஆணையாம்பட்டி ஜி வெங்கடசுப்பிரமணியன் அவர்கள் வயலின், ஹனுமந்தபுரம் ஜெய பூவராகன் அவர்கள் மிருதங்கம்.

0: செய்யப்படுகிறது. கடந்த 2 வாரங்களில் பெட்ரோல் டீசல் விலை 4வது முறையாக உயர்த்தப்பட்டுள்ளது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நடப்பாண்டிற்கான பத்ம விருதுகளை இன்று வழங்குகிறார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் 2 பத்ம விபூஷன், 6 பத்ம பூஷன், 58 பத்மஸ்ரீ விருதுகளை வழங்குகிறார். கலை, இலக்கியம், கல்வி, விளையாட்டு, சமூக சேவை, மருத்துவம், பொறியியல் உள்ளிட்ட துறைகளில் சிறப்பாக செயல்படுபவர்களை கௌரவிக்கும் வகையில் ஆண்டுதோறும் பத்ம விருதுகளை மத்திய அரசு வழங்குகிறது. தமிழகத்தைச் சேர்ந்த 13 பேர் உட்பட 131 பேருக்கு இந்த ஆண்டிற்கான பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. முதற்கட்டமாக இன்று 66 பேருக்கு இவ்விருதுகளை குடியரசுத் தலைவர் வழங்குகிறார். நடிகர் மம்முட்டி, டென்னிஸ் வீரர் விஜய் அமிர்தராஜ், தமிழகத்தைச் சேர்ந்த மருத்துவ நிபுணர் கள்ளிப்பட்டி ராமசாமி பழனிசாமி, சமூக சேவகர் மயிலானந்தன் உள்ளிட்டோர் பத்மபூஷன் விருதுகளை பெறவுள்ளனர். தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று ஆலோசனை நடைபெறுகிறது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தலைமைச் செயலாளர் திரு சாய்குமார், உள்துறை செயலாளர் திரு மணிவாசன், காவல்துறை தலைமை இயக்குநர் சந்தீப் ராய் ரத்தோர் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பிளம்ஸ் பழங்களின் விளைச்சல் குறைந்திருப்பதை அடுத்து தோட்டக்கலைத்துறை உரிய ஆலோசனைகளை வழங்க மலை கிராம விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
1: திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் பருவநிலை மாற்றம் மற்றும் போதிய மழையின்மை காரணமாக வில்பட்டி, பள்ளங்கி, செண்பகனூர் உள்ளிட்ட கிராமங்களில் விளையும் பிளம்ஸ் பழங்கள் தற்பொழுது சீசன் தொடங்கியுள்ள நிலையிலும் அளவில் சிறிதாக காணப்படுவதால் சந்தையில் 1 கிலோ 150 ரூபாய் வரை விற்பனையானாலும் விளைச்சல் குறைவால் பிளம்ஸ் விவசாயம் அழியும் சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். தோட்டக்கலைத்துறையினர் உரிய ஆராய்ச்சி மேற்கொண்டு விளைச்சலை அதிகரிக்க விவசாயிகளுக்கு ஆலோசனை வழங்க வேண்டும் என்பதுதான் அவர்களின் கோரிக்கையாக உள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியில் உள்ள தளமலை, திகினாரை, தொட்டபுரம் உள்ளிட்ட பல்வேறு மலை கிராமங்களில் நேற்றிரவு முதல் இன்று அதிகாலை வரை கனமழை பெய்தது. திகினாரை கிராமத்தில் மழைநீரை வேடிக்கை பார்க்க சென்ற 7 வயது சிறுவன் காணாமல் போனதையடுத்து தீயணைப்புத்துறையினர் சிறுவனை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் தரம்ஷாலாவில் நாளை நடைபெறும் 1வது குவாலிஃபயர் ஆட்டத்தில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு குஜராத் டைட்டன்ஸை எதிர்கொள்கிறது.

கனவுகளோடு எடுக்கப்படும் முயற்சிகள் நிச்சயம் ஒரு நாள் வெற்றி என்னும் பரிவட்டத்தை சூடியே தீரும் என்ற சிந்தனையோடு காலை வணக்கம் சொல்வது கானசாரதி அன்பு சகி கவி. பட்டி தொட்டி எங்கும் பட்டய கிளப்ப பண்பலை 102.1 முதல் அலைவரிசை 936 kHz இனி போடு ஆட்டம் போடு. நிகழ்ச்சியின் தொடக்கமாக சந்திரமுகி பட பாடல்.

10:09 ஆகுது, நாம கேட்டுக்கிட்டு இருக்கோம் போடு ஆட்டம் போடு. அடுத்ததா உங்க எல்லாத்தையும் ஆட்டம் போட வைக்கிறதுக்காக வந்துகிட்டே இருக்கு பாடல் ஜெயம் படத்திலிருந்து.

10:14 நிமிஷம் ஆகுது. நாம கேட்டுக்கிட்டு இருக்கோம் போடு ஆட்டம் போடு. ஆட்டம் போடு வைக்கிறதுக்காக அடுத்த பாடல் இதோ உங்களுக்காக, மரியான் படத்துல இருந்து.

பத்து மணி 19 நிமிஷமாகுது. நாம கேட்டுக்கிட்டு இருக்கோம் முதல் அலைவரிசை 936 kHz FM ரெயின்போ 102.1 போடு ஆட்டம் போடு. அடுத்ததா இதோ பட்டி தொட்டி எங்கும் எல்லாரையும் ஆட்டம் போட வைக்கிறதுக்காக அஞ்சான் பட பாடல்.

0: அடுத்தது நம்ம எல்லாத்தையும் ஆட்டம் போட வைக்கிறதுக்காக வந்துகிட்டே இருக்கு பாடல் விஸ்வாசம் படத்துல இருந்து.
1: துண்ணக்க துண்ணக்க துண்ணக்க துண்ணக்க திண்டா.

நேர்கள் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ். நேரம் 10:30 நிமிடம். இனி கேட்கலாம் ஒருபட பாடல்கள். இன்றைய நிகழ்ச்சியில் பூவெல்லாம் கேட்டுப்பார் திரைப்படத்திலிருந்து.

0: நேர்கள் இதுவரை கேட்டு சித்தது ஒருபட பாடல்கள். இன்றைய நிகழ்ச்சியில் பூவெல்லாம் கேட்டுப்பார் திரைப்படத்திலிருந்து பாடல்கள் ஒலித்தன. நேரம் 10:45. இனி கேட்கலாம்.
1: திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ். இது உற்சாகம் உச்சம். வணக்கம் நண்பர்களே, இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையும். சில திரைப்படங்கள் நம்மள சிரிக்க வைக்கும், சில திரைப்படங்கள் நம்மள சிந்திக்க வைக்கும், ஆனா ஒரு சில திரைப்படங்கள் மட்டும் நம்ம வாழ்க்கையில அதீத தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட ஒரு உணர்வை தான் மனம் கவர்ந்த திரைப்படம் என்ற தலைப்புல நம்ம கிட்ட பகிர்ந்துக்க போறாங்க சட்டக்கல்லூரி மாணவி கே கற்பக செல்வி அவர்கள். அவங்க எந்த திரைப்படத்தை பத்தி நம்ம கிட்ட சொல்ல போறாங்க, அந்த திரைப்படத்தினால அவங்களுக்குள்ள ஏற்பட்ட மாற்றங்கள் என்னென்ன அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க.
2: அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்துட்டு உங்களோட ஒரு சில மணித்துளிகள் வானொலி வாயிலாக சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ளலாம்னு வந்திருக்கேன். என்ன அப்படின்னா, படத்தை பத்தி ரிவ்யூ கொடுக்கலாம்னு சொல்லி வந்திருக்கேன். என்ன பாதிக்கப்பட்ட விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். படத்தோட பேரு அயோத்தி. சசிகுமார் அவர்கள் நடிப்புல வெளிவந்த படம். அந்த படம் 2023 மார்ச் 3 வெளிவந்துச்சு. பார்த்துட்டு அதுல நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன்னு தாண்டி என்னோட மனசை நான் நிறைய பலப்படுத்திக்கிட்டேனே சொல்லலாம். ஏன் அப்படின்னா, அந்த கேப்ஷன் கொடுத்துருப்பாங்க அயோத்தின்னு படம் டைட்டில் போட்டுட்டு அது கீழே திரைப்படம் உண்மை சம்பவங்கள் குறித்துன்னு சொல்லிட்டு, அதுதான் இன்னும் எனக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆச்சு. பொதுவா கற்பனையின் வாயிலாக தான் திரைப்படங்கள் இயக்கப்படுவாங்க, ஆனா பல நேரங்கள்ல உண்மை சம்பவங்களை முதன்மை ஆட்சி கூட இயக்கிருப்பாங்க. அது மாதிரி ஒரு உண்மையிலேயே ஒரு நடந்த சம்பவத்தை தான் ஒரு திரைப்படமா காட்சிப்படுத்திருப்பாங்க அயோத்தி திரைப்படத்துல. அது நினைக்கிறப்பதான் இன்னும் ரொம்ப ஒரு மாதிரி அஃபெக்ட் பண்ணுச்சு. என்ன அப்படி எவ்வளவு பெரிய திரைப்படங்கள்லாம் இருக்கு, இதை விட ஆகச்சிறந்த திரைப்படங்கள்லாம் இருக்கு, அப்படி இந்த படத்துல என்ன இருக்குன்னு நீங்க நினைக்கலாம். கண்டிப்பா இருக்குங்க. அந்த படம் ஆரம்பத்துல இருந்து முழுமையா உட்கார்ந்து பார்த்தோம் அப்படின்னா அதுல இருந்து நிறைய விஷயங்களை கத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு என்ன கத்து கொடுத்துச்சு அந்த படம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து மனிதநேயம். மனிதநேயம் தான் இந்த உலகத்திலே ஆக சிறந்த ஒரு நல்ல மாண்பு அப்படின்றத அந்த படத்தின் மூலமா கத்துக்கிட்டேன். ஏன் அப்படின்னா, சசிகுமாரோட அந்த கதாபாத்திரம் அதுல அப்படி வெளிப்படுத்திருப்பாங்க. ஒரு குடும்பம் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு மொழி தெரியாத ஒரு ஊருக்கு ஆன்மீகத்தின் நோக்கத்தின் அடிப்படையில வழிபாடு பண்ணணும்னு சொல்லிட்டு வருவாங்க. அப்படி வர்றப்போ அந்த குடும்பத்தோட தகப்பனோட அளவுக்கு மீறிய கோபத்தினாலையும் ஆண் ஆதிக்கத்தினாலையும் ஒரு விபத்து ஏற்பட்டு அந்த மொத்த குடும்பமே ஒரு நாளைக்கு விபத்து ஏற்பட்ட நல்ல கேள்வி மிகப்பெரிய கேள்விக்குறி ஆயிரும். அப்படி ஆனப்பறதா அவங்க எப்படி அந்த சூழ்நிலையில இருந்து வெளியே வர்றாங்க, எப்படி அவங்கள பாதுகாத்துக்கிறாங்க, அந்த விபத்து அவங்களை எவ்வளவு தூரம் பாதிச்சதுன்றதுதான் இந்த மொத்த படமுமே. ஒரு எல்லாத்துலயும் காமனா நடக்கிறது தானே, இதுல என்ன இருக்குன்னு நீங்க கேட்கலாம். அவங்க அப்பா வந்துட்டு அவ்வளவு தூரம் அந்த குடும்பத்தை ஒரு கொடுமையின் அடிப்படையில நடத்திருப்பாரு. இதுல என்ன நம்ம கத்துக்கணும் அப்படின்னா, ஒரு ஆண் என்பவன் அளவுக்கு மீறிய கோபத்தை வச்சிருந்தா என்ன ஆகும்ன்றத அந்த படத்துல இருந்து நம்ம கத்துக்கலாம். எப்படின்னா, கடும் கோபம் கண்ணை கெடுக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி

அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, அளவுக்கு மீறிய கோபம் இருந்தா அவங்களோட வாழ்க்கையே மொத்தமா அழிஞ்சிரும் அப்படின்றதுக்கு ஒரு ஆக சிறந்த எடுத்துக்காட்டு அந்த படத்துல வர தந்தை கதாபாத்திரத்தின் மூலமா தெரிஞ்சுக்கலாம். ஆக இந்த படத்தை பார்ப்பதுனால அதோட விளைவுகளை நீங்க பார்ப்பதுனால கோபத்தை எவ்வளவு தூரம் கட்டுப்படுத்திக்கலாம், கோபத்தினால ஏற்படக்கூடிய அழிவு என்ன அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கலாம். அதனால ஒவ்வொரு ஆண் மகனும் குறிப்பா ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய தந்தைகள் முக்கியமா இந்த படத்தை பாத்துக்கணும். ஒரு மனைவி எப்படி நடத்தணும், ஒரு குழந்தைகளை எப்படி பாதுகாத்தணும், ஒரு குடும்பத்தோட மொத்த சுமையும் அந்த தலைவனா கருதப்படுற தந்தையின் மேலதான் இருக்கும். அவன் எவ்வளவு தூரம் பொறுமையை கையாளணும் அப்படின்றத இந்த படத்தின் மூலமா நம்ம கத்துக்கலாம். அதனால எல்லாரும் இந்த படத்தை ஃபர்ஸ்ட் போய் பாருங்க. இது ஒரு கருத்து. இன்னொன்னு அப்படின்னா உதவி செய்யற மாண்பு அந்த படத்துல அவ்வளவு அழகா எடுத்து வச்சிருப்பாங்க. உதவின்றது எல்லாருக்கும் இப்ப பஸ்ல சீட்ல இடம் கொடுக்கறதோ கண்ணு தெரியாதவங்களுக்கு உதவுறதோ அதெல்லாம் பெரிய உதவி இல்லைன்னு சொல்லிட மாட்டேன், அதுவும் உதவிதான். ஆனா இந்த படத்துல சசிகுமார் அவர்கள் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு செய்யப்பட்டிருக்க உதவி வந்து வள்ளுவர் சொன்ன மாதிரி காலத்தினால் செய்த நன்றி சிறிது நினும் ஞாலத்தின் மான பெரிது மாதிரிதான். அவர் செய்த உதவி சின்னதோ பெருசோ அது பிரச்சனை இல்லை, அவங்க பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலையும் காலத்தையும் அறிஞ்சு செய்யறோம்ல, அந்த உதவி உலகத்தை விட பெருசுன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒருத்தவங்களுக்கு அன்றைய தினம் தீபாவளி பண்டிகையா இருக்கும். அந்த படத்துல தீபாவளி எல்லாம் என்ன, எல்லாருமே புத்தாடைகள் அணிஞ்சு இனிப்புகள் வழங்கி ஒரு சந்தோஷம் முழுக்க முழுக்க ஒரு வீடு நிறைய சந்தோஷம் நிறைஞ்சிருக்க கூடிய ஒரு தினமா தான் தீபாவளி பண்டிகை நம்ம எல்லாரும் பார்ப்போம். அன்றைய தினத்துல இப்படி ஒரு சம்பவம் ஏற்பட்டா அந்த குடும்பம் எவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டிருக்கும், எவ்வளவு தூரம் மன வேதனையில இருக்கும் யோசிங்களேன். அதெல்லாம் தாண்டி அவங்களுக்கு கூட தீபாவளி அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு கூட வேற ஊர்ல இருந்து வந்தாங்க தீபாவளி தெரியலனாலும் உதவி செய்ய போன சசிகுமாருக்கு அன்னைக்கு தீபாவளி தானுங்க. ஆனா அவரு ஆண்டுக்கு வரக்கூடிய ஆண்டுக்கு ஒரு முறை வரக்கூடிய தீபாவளி பண்டிகையை கூட பார்க்காம யாருனே தெரியாத ஒரு ஸ்ட்ரேஞ்சர் ஒரு முகம் தெரியாத நபர்களுக்கு ஒரு குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு தன்னோட வேலைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு தன்னோட பணம் உழைப்பு நேரங்கள் எல்லாத்தையும் செலவிட்டு அன்றைய தினம் முழுவதுமே அந்த குடும்பத்துக்காக சசிகுமார் அவர்கள் செலவிட்டு இருப்பாரு. அது எந்த ஒரு அதுல மெயின் ரீசன் என்னன்னா நம்ம முக்கியமா பாக்கணும்னா எந்த ஒரு எதிர்பார்ப்புமே எந்த ஒரு பிரதிபலனுமே இல்லாம அந்த உதவி அவர் பண்ணிருப்பாரு. இன்னொன்னு என்னன்னா இந்த காலகட்டத்துல எல்லாருமே போட்டி போட்டு கொண்டு இருக்கிற இந்த சூழல்ல எல்லாரும் ஒரு ரெண்டு மணி நேரம் இந்த படத்தை செலவிட்டோம் அப்படின்னா நம்ம எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் எவ்வளவு பெரிய தன்மையுடைய ஒரு வலிமையுட மனதளவிலயா இருக்கட்டும் உடல் அளவிலயா இருக்கட்டும் பொருளாதார ரீதியா வலிமையுடையவனா இருந்தாலும் ஒரு சூழல்ல பாதிக்கப்பட்டுட்டோம் அப்படின்னா நம்ம எல்லாருமே அட் எண்ட் ஒண்ணுமே இல்லாத பர்சனா தான் மாறுவோம். அதனால முடிஞ்ச அளவு இருக்கிற வர பிற மனிதர்களுக்கு துன்புறுத்தாம பிற மனிதர்களை காயப்படுத்தாம தன்னோட ஆதிக்கத்தின் பேர்ல பிறர் கொடுமைப்படுத்தாம எப்படிலாம் வாழணும் வாழ்ந்தா எப்படிலாம் இருக்கும்ன்றது அந்த படத்தை பார்த்து கத்துக்கலாம். சசிகுமார் அவர்கள் நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க, நிறைய படங்கள் அவரை பிடிச்சும் எனக்கு, ஆனா இந்த படத்துல உயர்ந்த இடத்தை பிடிச்சிட்டாரு என் மனசுல. ஏன்னா அவரோட உதவி அந்த அளவுக்கு பெரியதா இருக்கும். நான் இதை வாய் வார்த்தையா சொல்றதை விட நீங்க அந்த படத்தை போய் பார்க்கும் போது இன்னும் உங்களுக்கு ஒரு மன வலிமை கிடைக்கும். இங்க வந்துட்டு அவரு பாதிக்கப்பட்ட குடும்பம் எந்த ஜாதி இனத்தை சேர்ந்தவங்கன்னு தெரியாது, எந்த மதத்தை சார்ந்தவங்கன்னு தெரியாது, எந்த பின்புலம் எதுவுமே தெரியாது. அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கு உதவணும், அவங்களை நான் ரோட்ல விடக்கூடாதுன்ற ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். அந்த விஷயம் என்ன, மனிதநேயம். அந்த மனிதநேயம் இருக்கனாலதான் அவர் அவ்வளவு விஷயம் செஞ்சாரு. அந்த என்டையர் அந்த அப்துல் மாலிக்ன்ற பேர் அவர் சொன்ன உடனே இவர் போய் அந்த தகப்பன் போய் அவரை கட்டுப்பிடிக்கும் போது அந்த மூமெண்ட் அப்போ ஒரு பாட்டும் போடுவாங்க இன்னும் நல்லா இருக்கும், அப்படியே ஒரு மாதிரி கண்ணே கலங்கிரும், இவ்வளவுதான்டா லைஃப் அப்படின்றத ஒரு நம்ம புரிஞ்சுக்கலாம். அதனால ஒரு உதவியை செய்யறது எவ்வளவு தூரம் ஒரு குடும்பத்துக்கு நிலையானதா இருக்கும், அந்த குடும்பத்துக்கு ஒரு புது வாழ்வே அளிக்கும்ன்றத அந்த படத்தை பார்த்து கத்துக்கலாம். அதே முன்னாடி சொன்ன மாதிரி கோபத்தை கட்டுப்படுத்தாம பாத்துக்கலாம். அப்புறம் என்னன்னா இன்னொரு ரொம்ப மனச உருக்குன சீன் அந்த படத்துல என்னவா இருக்கும்னா அந்த பையன் படம் ஸ்டார்டிங்ல உண்டியல்ல சேர்த்து வச்சுட்டு கொண்டு வருவான், ஆனா அவங்க அம்மா இறந்துட்டு அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ற பிளேஸ்ல அந்த எரிக்கிறவங்களுக்கு காசு கொடுக்கணும். சசிகுமார் அவர்கள் தன்னோட மொத்த பணத்தையும் செலவு பண்ணிடுவாரு, வேற எந்த பணமும் இருக்காது அவர்கிட்ட, அந்த சவப்பெட்டிக்காக அப்புறம் அந்த ஏர்போர்ட்டுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுவாரு. அந்த நேரத்துல கையில காசு இருக்காது, அப்படி இருக்கப்போ பணம் வேணும் கண்டிப்பா கொடுத்தாகணும்னு அவர் கேக்குறப்போ அந்த பையன் ஓடி போய் தன்னோட உண்டியில தூக்கிட்டு வந்து உடைச்சிருவான். அதெல்லாம் ரொம்ப ஒரு அழுகாள் வந்துட்டேதான் இருக்கும், சொல்ல முடியாது அந்த அளவுக்கு இருக்கும். இது ரொம்ப வருத்தத்தை தெரிவிக்கக்கூடிய சீனா இருந்தாலும் நம்ம ஆழமா யோசிச்சு அப்படின்னா அதுல ஒரு விஷயத்த கத்துக்கலாம். சேமிப்புன்றது எவ்வளவு பயனுள்ளதா இருக்குன்றதே அந்த படத்துல நம்ம புரிஞ்சுக்கலாம். கடவுள்னா என்ன, ஆன்மீகம்னா என்னன்றத நீங்க அந்த படத்துல இருந்து கத்துக்கலாம். ஆன்மீகம்னா என்ன உண்மையான அர்த்தம், கோபத்தை கம்மி பண்ணணும். அதே மாதிரி எல்லாருமே பெரிய ஆள் கிடையாது, எல்லாருமே ஒரு ஸ்டேஜ்ல சாதாரண மனிதன் தான். இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் அதுல இருக்கு, பேசிட்டே இருந்தா பேசிட்டே இருக்கலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் கூட
மிக சிறந்த விஷயங்கள், எனக்கு தெரியாத விஷயங்கள் கூட உங்களுக்கு தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு இருக்கு அந்த படத்தை பார்ப்பதன் மூலமா. படத்தை பார்த்தவங்களுக்கு நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு கண்ணு முன்னாடி வந்திருக்கும், அட ஆமா இல்ல அட ஆமா இல்ல அப்படின்லாம் தோணி இருக்கும். படத்தை பார்க்காதவங்களுக்கு இவ்வளவு சொல்றாங்களே இதெல்லாம் உண்மையா, இப்படி எல்லாம் படம் இருக்குமா அப்படின்னு தோணலாம், சந்தேகங்கள் எல்லாம். நான் சொல்றது உண்மைதானா அப்படின்னு என்ன சோதிச்சு பாக்குறதுக்காக கூட நீங்க இந்த படத்தை போய் பார்க்கலாம், கண்டிப்பா பாருங்க. ஒரு நல்ல ஒரு படத்தை மக்களிடையே பகிர்ந்திருக்கேன்ற ஒரு மன நிறைவுல இருக்கேன்.

0: ஓரளவு நல்லதை பாராட்டுவோமே. எனக்கு எனக்கு நான் ஒரு எப்பயுமே ஒரு விஷயத்துல ரொம்ப கான்பிடென்டா இருப்பேன், நம்புவேன். நம்புற விஷயம் என்னன்னா, நல்ல எண்ணமும் செயலும் இருந்தா கண்டிப்பா வாழ்க்கையில என்னைக்குமே நம்ம நல்லா தாங்க இருப்போம். அது இந்த படத்தின் மூலமா இன்னும் நீங்க ஆழமா புரிஞ்சுக்கலாம். அதனால முடிஞ்ச அளவு அந்த படத்தை போய் பாருங்க. பார்த்தவங்க சந்தோஷம், பார்க்காதவங்க மீண்டும் பாருங்க. உங்களுக்குள்ள மன தைரியத்தை வளர்த்துக்கிட்டு பாருங்க. அளவுக்கு மீறின அழுகை காட்சிகள் அதுல வரும். அது உங்களை பலப்படுத்துமே தவிர உங்களை லோ ஆக்காது. அதை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்கன்றதுதான். இது வந்து ஒரு திரைப்படத்தின் வாயிலா நான் கத்துக்கிட்ட விஷயங்களை உங்களுக்கு எடுத்துரைச்சிருக்கேன்.
1: தங்களுடைய ஆழமான கருத்துக்களை நம்ம கிட்ட அழகா பகிர்ந்துகிட்டாங்க சட்டக்கல்லூரி மாணவி கே கற்பக செல்வி அவர்கள். அவங்களுடைய கருத்துக்களை கேட்டதுக்கு அப்புறமா எனக்கே அந்த திரைப்படத்தை பாக்கணும் போல இருக்கு. இது மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் காயத்ரி.
2: வீடியோ லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? So easy.
3: மாட்டிக்கிட்டீங்க.
4: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
6: நேர்கள் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளியின் முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸில்.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் விழாவில் இந்த ஆண்டிற்கான பத்ம விருதுகளை திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார். பழங்குடியின சமுதாயத்தின் உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். இந்தியாவும் அமெரிக்காவும் பயங்கரவாத செயல்களுக்கு எதிரான ஒரே நிலைப்பாட்டை கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்தியா அமெரிக்காவின் நெருங்கிய நாடாக திகழ்கிறது என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். நாட்டின் கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டியது நம் அனைவரின் கடமையாகும் என்று மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு வலியுறுத்தியுள்ளார். பெட்ரோல் விலை லிட்டர் ஒன்றுக்கு ₹2.61, டீசல் விலை லிட்டர் ஒன்றுக்கு ₹2.71 உயர்த்தப்பட்டுள்ளன. இந்த விலை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வருகிறது. இஸ்லாமியர்களின் புனித பயணமான ஹஜ் யாத்திரை இன்று தொடங்குகிறது. காஞ்சிபுரத்தில் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் திரு தென்னரசு தலைமையில் மாவட்ட அலுவலர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே இடி தாக்கியதில் கணவன் மனைவி இரண்டு பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். விழுப்புரம் மாவட்டத்தில் மட்பாண்டம் செய்வதற்காக வண்டல் மண், களிமண் ஆகியவற்றை இணையதளம் வாயிலாக பதிவு செய்து கட்டணமின்றி பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று ஆட்சியர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். நாகை அருகே கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த மீனவர்கள் 4 பேரை அவ்வழியே வந்த மீனவர்கள் பத்திரமாக மீட்டு கரை சேர்த்தனர். கொடைக்கானலில் இம்மாதம் 31ஆம் தேதி வரை சுற்றுலா தலங்களை கட்டணமின்றி பார்வையிடலாம் என்று மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன் தெரிவித்துள்ளார். கடும் வெப்பம் நிலவி வரும் சூழலில் உடல்நிலையை சீராக பராமரிப்பதற்காக மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டு வரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மக்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் திருமதி பொற்கொடி கேட்டுக் கொண்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நடைபெற்று வரும் அகில இந்திய ஹாக்கிப் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் பஞ்சாப், மும்பை அணிகள் வெற்றி பெற்றுள்ளன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி, நேரம் 11:02. நேயர்களின் கேட்கலாம் தேன் சிந்தும் நேரம். நிகழ்ச்சியின் துவக்க பாடலாக ஒலிக்கிறது அக்னி நட்சத்திரம் திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடல்.

0: வொர்க் ஃப்ரம் ஹோம், ஹை சாலரி, ஒரே கிளிக்லயா. ஆஹா,
1: மாட்டிக்கிட்டீங்க.
2: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. ஆர்பிஐ சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ், திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
5: கேட்கலாம் மௌனராகும் திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடல்.

0: இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் எண்ணெய் வித்து பயிர்கள் சாகுபடி தொடர் நிகழ்ச்சியில்
1: வேர்க்கடலையில விதையில என்னென்ன தரங்கள் முக்கியமா பார்க்கப்படுது அப்படின்னு சொன்னா, கலப்பினங்கள் இல்லாம இருக்கணும், முளைப்பு திறன் அதிகப்படியாக இருக்க வேண்டும், அதனோட ஈரப்பதம், இன்னொன்னு வந்து பூச்சி நோய் பாதிப்பு இல்லாம வந்து இருக்க வேண்டும். இந்த மாதிரி இருக்கும்போதுதான் பயிரானது வீரியமாக வளர்ந்து நல்ல ஒரு மகசூலை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அமையும்.
0: நிலக்கடலை பயிரில் விதை உற்பத்தி தொழில்நுட்பங்கள் குறித்து திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் முனைவர் பி யோக மீனாட்சி அவர்கள் கூறும் கருத்துக்கள் தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் வழிகிறது. அண்ணாநகர் முதல் திரு திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியிருக்கும் பாடல்.

எங்க ஊர் காவல்காரன் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கிறது. பி. சுசீலா பாடியிருக்கும் பாடல்.

0: என்னது, யாருமே இல்லாத ரூம்ல லைட்டு ஃபேனு எல்லாம் ஓடிட்டு இருக்கு, எங்க போயிட்டாங்க எல்லாரும்? பவித்ரா எங்க இருக்க?
1: கவிதா நான் இங்க சமையல் அறையில தான் இருக்கேன், நீ எப்ப வந்த?
0: நான் இப்பதான் வந்தேன். அது சரி, ரூம்ல தான் யாருமே இல்லையே, ஃபேன் லைட் எல்லாம் எதுக்கு ஆன்லயே இருக்கு?
1: ஐயோ மறந்துட்டேன், சரி விடு. இப்ப என்ன அதுக்கு?
0: என்ன இப்படி சொல்லிட்ட? எவ்வளவு மின்சாரம் வீணா செலவாது? நாம அந்த அறைய பயன்படுத்தாம வெளியில போகும்போதே அதை அணைச்சிட்டு போனா எவ்வளவு மின்சாரத்தை சேமிக்கலாம்? அதே மாதிரி பணியிடங்கள்ல நாம இல்லாதப்ப லேப்டாப் கம்ப்யூட்டர் போன்ற சாதனங்கள்ல மானிட்டர் ஆஃப் பண்ணிட்டு போலாம். இப்படி நாம நம்மளால முடிஞ்ச அளவு மின்சாரத்தை சேமிக்கலாம்.
1: நல்ல விஷயம்தான் சொல்லியிருக்கேன், நான் இனிமேல் அப்படியே செய்யறேன்.
2: நேரம் 11:32. தென் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் ஒலிக்கிறது பெண்மணி அவள் கண்மணி திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியிருக்கும் பாடல்.

0: இன்னைக்கு செம்ம வேலை. ஷோல்டர், நெக்கு, கையின்னு பார்ட் பார்ட்டா வலிக்குது. இவ்வளவு ஒர்க் பண்ணி 2020 பிரேக் எடுத்தியா?
1: அது என்ன 2020 பிரேக்?
0: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
2: தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் ஒலிக்கிறது அம்மன் கோவில் கிழக்காலை திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் பாடியிருக்கும் பாடல்.

தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாக ஒலிக்கிறது அபூர்வ சகோதரர்கள் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம், இளையராஜா, எஸ் பி சைலஜா பாடியிருக்கும் பாடல்.

0: நாம் இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்.
1: குறளமுதம்
2: குற்றங்கடிதல் 44 அதிகாரம் 5வது குறட்பா.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
2: சபா, இந்த வெயில் தாங்கல, ஏதாவது ஜூஸ் குடிக்கலாமா?
3: நானும் ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு இருந்தேன், வாங்க போய் குடிச்சிட்டு வருவோம்.
2: அண்ணா, ரெண்டு சாத்துக்குடி ஜூஸ் குடுங்க.
3: அப்பா, இப்பதான் வயிறெல்லாம் குழு குழுன்னு இருக்கு. அந்த கப்ப அப்படி போடு.
2: ஹே, என்ன பண்ற?
3: ஏன், ஜூஸ் குடிச்சாச்சுல, அதான் கப்ப கீழே போட்டேன்.
2: அதான் ஏன் இங்க போட்டேன்னு கேக்குறேன்.
3: ஜூஸ் குடிச்சா பேப்பர் கப்ப கீழே போடுறது தானே உலக வழக்கம். அதை கழுவி வீட்டுக்கு எடுத்துட்டு போக முடியும்?
2: இந்த நக்கல் தானே வேணாங்கிறது. அதான் கடக்காரன பக்கத்திலேயே குப்பை தொட்டி வச்சிருக்காருல, அதுல போட வேண்டியதானே.
3: ஏமா, நான் மட்டுமா கீழே போடுறேன்? அங்க பாரு, கடைய சுத்தி குப்பையாதான் இருக்கு. பாதி பேரு வெளியதான் போட்டுட்டு போறாங்க. என்னமோ நான் மட்டும்தான் பண்ண மாதிரி சொல்ற.
2: உன்ன மாதிரி சில பேர் இருக்கிறதாலதான் அடுத்தடுத்து எல்லாரும் அதையே பண்றாங்க.
3: அப்படிங்கற?
2: ஆமா, நம்ம நடந்து போகும்போது நீயே கவனிச்சு பாரு. ஜூஸ் கடை மட்டும் இல்ல, டீ கடை, டிஃபன் கடைன்னு சாப்பிட்டுட்டு கீழேயே வேஸ்ட் எல்லாம் போட்டுட்டு போயிடுறோம். குப்பை தொட்டி இருந்தாலும் பாதி பேர் இப்படித்தானே செய்யறோம்.
3: ஆமா ஆமா, பாக்கவே நல்லா இல்ல, கொஞ்சம் அசுத்தமா தான் இருக்கு.
2: அதுவும் மழை நேரத்துல எல்லாம் பாத்தேன்னு வச்சுக்கோ, துர்நாற்றம் எல்லாம் வீச ஆரம்பிச்சு அடுத்து சாப்பிட வரவங்க, அந்த பக்கமா போற வரவங்க எல்லாரையுமே முகம் சுழிக்க வைக்குது, சுற்றுப்புறமும் பாதிக்குது.
3: சரியாதான் சொல்ற. ஒரு நிமிஷம் இரு.
2: இப்ப என்ன பண்ற?
3: நான் பண்ண தப்ப நான் தானே சரி செய்யணும். அதான் அந்த கப்ப திரும்பி எடுத்து குப்பை தொட்டில போட்டேன்.
2: அதான் சரி,
4: மாற்றத்தை முதல்ல நாம கொண்டு வருவோம்.

0: NCERT
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
0: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
1: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
0: மாலை 5:30 மணிக்கு
1: NCERT
0: வகுப்பறையாகும்
1: உங்கள் வரவேற்பறை.
0: தேசிய கல்வி ஒலிபரப்பு.

நேர்களே, உங்களின் நினைவிற்கு இன்று பிற்பகல் 2:15 திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசையில் இயற்கை உரம் தயாரிப்பு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் புதுக்கோட்டை தோப்புப்பட்டி எம். முத்துலட்சுமி அவர்கள்.

நேரம் 12:10. ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இனி கேட்கவிருப்பது சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் இன்று கத்ரி கோபால்நாத் அவர்களின் சாக்ஸோஃபோன் இசை கேட்கலாம். முதலில் ரகுநாயகா எனத் தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை ஹம்சத்வனி ராகம் ஆதி தாளம்.

நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் கத்திரி கோபால்நாத் அவர்களின் சாக்ஸோஃபோன் இசை. நேயர்களே, உங்களின் நினைவிற்கு இன்று பிற்பகல் 2:15 திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் இயற்கை உரம் தயாரிப்பு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் புதுக்கோட்டை தோப்புப்பட்டி எம் முத்துலட்சுமி அவர்கள். இன்று பிற்பகல் 2:30 திரைக்களஞ்சியம் திருச்சி தில்லை நகர் ராகலை விஸ்வநாதன் அவர்களின் திரை இசை தொகுப்பிலிருந்து.

0: இன்னும் சில நொடிகளில் தமிழ் செய்திகள். சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். ஆகாஷவாணி.

0: செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். இந்தியா அமெரிக்கா இடையிலான நல்லுறவு முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு வலுப்பெற்றிருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். பொது சிவில் சட்டத்திலிருந்து பழங்குடியினருக்கு விலக்கு அளிப்பதற்கான சட்டப்பிரிவு கொண்டுவரப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். குவாட் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகளை இந்தியா முன்வைக்கும் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கடும் குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது துரிதமாக வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். 8வது தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டி கோவாவில் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவை தாம் அதிகம் நேசிப்பதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி மீது மிகுந்த மதிப்பு வைத்திருப்பதாகவும் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். அமெரிக்காவின் 250வது சுதந்திர தினத்தையொட்டி புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியின் போது இந்தியாவிற்கான அமெரிக்க தூதர் திரு சர்ஜியோ கோரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய திரு டிரம்ப், பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது நெருங்கிய நண்பர் என்றும் இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவுகள் முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு வலுப்பெற்றிருப்பதாகவும் தெரிவித்தார். அமெரிக்க தூதருடனான உரையாடலை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பார்வையாளர்கள் அனைவரும் கேட்டனர். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்கோ ரூபியோவும் இந்த விழாவில் கலந்து கொண்டனர். 4 பயணமாக இந்தியா வந்துள்ள திரு மார்கோ ரூபியோ, பிரதமர் திரு நரேந்திர மோடி, வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் ஆகியோருடன் இருதரப்பு உறவுகள் குறித்து விரிவாக ஆலோசனை நடத்தியுள்ளார். பொது சிவில் சட்டத்திலிருந்து பழங்குடியினருக்கு விலக்கு அளிப்பதற்கான சிறப்பு சட்டப்பிரிவு கொண்டுவரப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், பழங்குடியினரின் உரிமைகளை பாதுகாப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு எடுத்து வருவதாக தெரிவித்தார். பழங்குடியின மக்களின் தலைவரும் சுதந்திர போராட்ட வீரருமான பகவான் பிர்சா முண்டா பழங்குடியின மக்களின் நில உரிமைகளை பாதுகாப்பதற்கு மேற்கொண்ட முயற்சிகளை அவர் எடுத்துரைத்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு 150,000 கோடி ரூபாய் அளவிற்கு பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடு செய்து பழங்குடியினருக்கான நலத்திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி வருவதாகவும் திரு அமித்ஷா கூறினார். குவாட் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாடு நாளை புதுதில்லியில் தொடங்குகிறது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ, ஆஸ்திரேலிய அமைச்சர் திரு பென்னி வாங், ஜப்பான் அமைச்சர் திரு டோசிமிட்சு மோட்டெகோய் ஆகியோர் இம்மாநாட்டில் கலந்து கொள்கின்றனர். இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், குவாட் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் முக்கிய துறைகளில் ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகள் குறித்து இந்தியா சார்பில் முன்வைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள், சர்வதேச மற்றும் உறுப்பு நாடுகளுக்கு இடையேயான முக்கியமான விஷயங்கள் ஆகியவை குறித்தும் தலைவர்கள் முன்னிலையில் இந்தியா எடுத்துரைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பு ஆண்டுக்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார். புதுதில்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் விழாவில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்ட பலர் பங்கேற்கின்றனர். பத்ம விபூஷன் விருது 5 பேருக்கும், பத்மபூஷன் விருது 13 பேருக்கும், பத்மஸ்ரீ விருது 113 பேருக்கும் என மொத்தம் 131 பேருக்கு வழங்கப்படுகிறது. இதில் முதற்கட்டமாக 66 பேருக்கு இன்று பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் வழங்குகிறார். காவிரி மேலாண்மை ஆணையக் கூட்டம் நாளை புதுதில்லியில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆணையத்தின் தலைவர் திரு ஹல்டர் தலைமையில் இக்கூட்டம் நடைபெறும் என்றும், இம்மாதம் 28 தேதி நடைபெறுவதாக இருந்த இக்கூட்டம் அவசர தேவையை கருத்தில் கொண்டு முன்கூட்டியே நடத்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.

0: கடும் குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது துரிதமாக வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் காவல்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். இன்று சென்னையில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பது குறித்தும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் காவல்துறை சமூக நலத்துறை அதிகாரிகளுடன் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் முதலமைச்சர் இதனை தெரிவித்தார். பாலியல் குற்ற வழக்குகளை விரைவாக நடத்தி குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். குற்றச் செயல்களில் ஈடுபட திட்டமிடுவோரை தடுக்கும் வகையில் அரசின் நடவடிக்கைகள் அமைய வேண்டும் என்றும் அவர் கூறினார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான தற்காப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவது குறித்தும் முதலமைச்சர் திரு விஜய் ஆலோசனை நடத்தினார். திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள கிராமப்புற சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிலையத்தின் மூலம் இளைஞர்களின் திறனை மேம்படுத்துவதற்கான பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது. விவசாயம் மட்டுமின்றி தொழில்துறையில் ஈடுபட்டுள்ள இளைஞர்களுக்கும் பயிற்சி அளிக்கப்பட்டு வருவதாக இந்த பயிற்சி நிலையத்தின் இயக்குநர் திரு சதீஷ்குமார் தெரிவித்தார்.
1: இந்த நிலையமானது திருப்பூர் மாவட்டத்தில் 2013 ஆண்டிலிருந்தே செயல்பட்டு வருகிறது. ஸோ இந்த நிலையத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிராமப்புற மக்களுக்கு அவங்க வந்து சுயமாக ஒரு சுயதொழில் செய்வதற்காக வந்து இந்த நிலையமானது கொண்டு வரப்பட்டது. இதில் என்ன சுயதொழில் செய்ய போகிறோம் அப்படின்னா இது மூணு கேட்டகரியை நம்ம பிரிக்கிறாங்க. அதாவது ப்ராடக்ட், ப்ராசஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர். ஸோ ப்ராடக்டில் வந்து ஒரு பொருளை வந்து உருவாக்குறதுக்கு உண்டான அத்தனை வகையான ட்ரைனிங்கும் நம்ம இங்கே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி ப்ராசஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்வீஸ் சம்மந்தமான தொழில்கள் வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அக்ரிகல்ச்சரில் அதாவது விவசாயம் சார்ந்த தொழில் பயிற்சியில் வந்து பார்த்திங்கன்னா காளான் வளர்ப்பு, மாடு வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, மண்புழு உரம்பு தயாரித்தல் அது மாதிரி நிறைய ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மொத்தமாக 63 வகையான ட்ரைனிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிலையத்தின் மூலமாக வழங்கி கொண்டு இருக்கிறோம்.
0: செல்போன் தொடர்பான தொழில்நுட்ப பயிற்சியை பெற்றது தமக்கு மிகுந்த பலனை அளித்துள்ளதாக பயனாளி திரு பாலச்சந்தர் கூறினார்.
2: நான் டிப்ளமோ ட்ரிபிளி முடிச்சிருக்கிறேன். நான் இதுக்கு முன்னாடி வந்து சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்ல இருந்திருக்கிறேன். இன்ஸ்டாகிராம்ல வந்து ஆர்சிடி திருப்பூருங்கிற இதுல வந்து இங்க செல்போன் பழுது நீக்குதல் மற்றும் சரி செய்தல்னு ஒரு கோர்ஸ் நடத்துறதா பார்த்தேன். இங்க எடுக்கிற ஸ்டாஃப்ஸ் இங்க எல்லாமே நல்லபடியா சொல்லி தராங்க. இதனால என் ஸ்கில்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு நான் வந்து இனிமேல் சொந்தமா சுய தொழில் பண்ணி வாழ்க்கையில முன்னேறலாம்னு சொல்லி இங்க வந்து பயிற்சி எடுத்திருக்கேன். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஆர்சிடிக்கு வந்து மிகவும் நன்றி. இங்க உள்ள ஆசிரியர்கள் மற்ற ஸ்டாஃப்க்கு எல்லாத்துக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
0: மேற்காசியாவில் பதற்றமான சூழல் உள்ள நிலையில் இஸ்லாமியர்களின் ஹஜ் புனித யாத்திரை இன்று தொடங்குகிறது. ஆண்டுதோறும் 5 நாட்கள் மேற்கொள்ளப்படும் இந்த புனித யாத்திரையில் இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளில் இருந்து 16 லட்சம் இஸ்லாமியர்கள் பங்கேற்கின்றனர். சவுதி அரேபியாவில் உள்ள மெக்கா, மதீனா போன்ற புனித தலங்களுக்கு செல்வதை இஸ்லாமியர்கள் கடமையாக கருதுகின்றனர். இந்த ஆண்டு இந்தியாவில் இருந்து 175,000 யாத்ரீகர்கள் இந்த பயணத்தை மேற்கொள்கின்றனர். பெட்ரோல் டீசல் விலை இன்று உயர்த்தப்பட்டுள்ளது. பெட்ரோல் விலை லிட்டருக்கு 2.46 ரூபாயும் டீசல் விலை லிட்டருக்கு 2.57 ரூபாயும் உயர்த்தப்பட்டுள்ளது. இதனையடுத்து சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் 107.77 ரூபாய்க்கும் டீசல் 99.59 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ள எண்ணெய் நிறுவனங்கள் பெட்ரோல் விலை உயர்வு குறித்த அறிவிப்பை முன்கூட்டியே தெரிந்து கொண்டு அதற்கேற்ப சிக்கனமாக பயன்படுத்துமாறு அறிவுறுத்தியுள்ளது. ஈரானுடன் சண்டை நிறுத்தம் தொடர்பான எந்த ஒரு ஒப்பந்தத்தையும் உடனடியாக மேற்கொள்ள அவசரம் காட்ட வேண்டாம் என்று தங்கள் நாட்டு பிரதிநிதிகளுக்கு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். கடந்த 3 மாதங்களாக நடைபெற்று வரும் போர் சூழலுக்கு முடிவு காண வேண்டும் என அமெரிக்கா எண்ணியுள்ள நிலையில் ஈரான் தரப்பிலிருந்து நம்பிக்கை அளிக்கும் வகையில் எந்த ஒரு முன்னேற்றமும் காணப்படவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு நிதி தொடர்பான சலுகைகளை வழங்குவது குறித்து தீர்க்கமான முடிவு எடுக்கப்பட்ட பின்புதான் அந்நாட்டுடன் எந்த ஒரு ஒப்பந்தத்தையும் மேற்கொள்ள முடியும் என்றும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். திரு பராக் ஒபாமா அமெரிக்க அதிபராக பதவியில் இருந்தபோது அந்நாட்டுடனான அணு ஆயுத தடை ஒப்பந்தத்தில் சலுகைகள் காட்டப்பட்டதாகவும் திரு டொனால்டு டிரம்ப் குறை கூறினார். இதனிடையே அமெரிக்க ஊடகங்கள் வெளியிட்டுள்ள செய்தியில் ஈரானுடனான சண்டை நிறுத்தத்தை 60 நாட்கள் நீட்டிப்பது குறித்தும் ஹார்முஸ் நீரிணையை திறப்பது குறித்தும் ஆலோசனைகள் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் அணுசக்தி திட்டத்தை செயல்படுத்துவது குறித்த உடன்பாடு எட்டப்படுவதற்கான முயற்சிகள் நடைபெற்று வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. 8வது தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டி கோவாவில் இன்று தொடங்குகிறது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் பூட்டான் அணி நேபாளத்தையும் இந்தியா மாலத்தீவையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா அமெரிக்கா இடையிலான நல்லுறவு முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு வலுப்பெற்றிருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். பொது சிவில் சட்டத்திலிருந்து பழங்குடியினருக்கு விலக்கு அளிப்பதற்கான சட்டப்பிரிவு கொண்டுவரப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். குவாட் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகளை இந்தியா முன்வைக்கும் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில்

0: கடும் குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது துரிதமாக வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். 8வது தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டி கோவாவில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 12:50. ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்.

0: NCERT
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
0: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
1: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
0: மாலை 5:30 மணிக்கு
1: NCERT
0: வகுப்பறையாகும்.
1: உங்கள் வரவேற்பறை.
0: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
2: ஆகாஷ்வாணி டிஜி எஃப்எம் 102.1 மொழிகளை கடந்த இசை அனுபவம்.

0: மொழிகளை கடந்த இசை அனுபவமாய் வந்தது பாப்கார்னா.
1: திருச்சிராப்பள்ளி ஆகாஷ்வாணி, நேரம் 1 மணி. முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸில் நேர்கள் இனி கேட்கவிருப்பது இதயங்களை கொள்ளையடிக்க காத்திருக்கும் மதுரமான கீதங்கள் அரங்கேறும் மதுர கீதம்.

நிகழ்ச்சியின் முதல் பாடல். இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய நேயர்கள் ராமேஸ்வரத்திலிருந்து தாரிக் முகமது ஹபி, இவர் விரும்பி கேட்டிருக்க பாடல் இதோ காற்றலையில். பி. சுசிலாவின் குரலில், பாவமன்னிப்பு படத்திலிருந்து.

1:05 ஆகுது. மதுரை கீதம் நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கோம். முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸில். மதுரை கீதம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை விருந்து கேட்டிருக்கிறாங்க. தெற்கு சாலக்காடு சங்கர் பிரசாத், மண்ணச்சநல்லூர் அமல்ராஜ், கணேசன். இவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல் சூரியகாந்தி படத்திலிருந்து. இது அவர்களுக்காக மதுரை கீதம் நிகழ்ச்சியில் பாடல்.

1:09 ஆகுது. முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நாம கேட்டுக்கிட்டு இருக்கோம் மதுர கீதம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் மீரா திரைப்படத்திலிருந்து எம் எஸ் சுப்புலட்சுமி குரலில் பாடல். இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் மதுரை கைத்தறி நகர் குமரன் காலனி, குமரன், ஸ்ரீதேவி, சூர்யா, நாராயணன், வாசுகி, பார்கவி, மீரா, சீதாமணி, மந்தாரக்குப்பம், மண்டோதரி, இதோ அவர்கள் விரும்பி கேட்ட பாடல்.

1:12 ஆகுது. நாம கேட்டுக்கிட்டு இருக்கோம் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் மதுர கீதம். மதுரை இது நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் கர்ணன் படத்திலிருந்து பி சுசிலா குழுவினருடன் பாடிய பாடல். இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் பூந்தண்டலம், புண்ணியகோடி, உமா, நட்சத்திரா, தமிழினி, தருண், இமை

ஒரு மணி 18 நிமிஷமாகுது. நாம கேட்டுக்கிட்டிருக்கோம் முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸில் மதுர கீதம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலாவின் குரல்களில் கலாட்டா கல்யாணம் படத்திலிருந்து. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் வெண்கரும்பூர் நேரு, கொள்ளிடம் காமராஜ், செங்கம் புனிதன், லால்குடி ராஜேந்திரன்.

6:22 முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸில் நாம கேட்டுக்கிட்டு இருக்கோம். நம் இதயங்களை இசையால் நினைத்துக் கொண்டிருக்கும் மதுர கீதம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் டி எம் சவுந்தரராஜன் குரலில் நல்ல நேரம் படத்திலிருந்து. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் தமிழிசை ராஜசேகர், மாதவரம் ஏகாந்தம்,

வயிற்றுக்காக மறுகிற இங்கே கைத்தில் ஆடுறான் பாரு, ஆடி முடிச்சு

தம்பி, பிறர் வாழ உழைப்பவர் சொல்லுவதெல்லாம் சட்டம் ஆகணும் தம்பி. நல்ல சமத்துவம் வந்தாகணும், அதிலே மகத்துவம் உண்டாகணும். நாம பாடுற பாட்டும் ஆடுற கூத்தும் படிப்பினை தந்தாகணும், நாட்டுக்கு படிப்பினை தந்தாகணும்.

1:26 ஆகுது. நாம கேட்டுக்கிட்டு இருக்கோம் மதுரை கீதம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் சிஏடி சங்கர் படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலாவின் குரல்களில். இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் குமாரமங்கலம், லோகநாதன், புஷ்பலதா, லிங்கேஷ், யுவராஜ், மகேஸ்வரி, சதீஷ், மாளவிகா, யுவா, சுந்தர், திருமணமேடு, அம்சவல்லி, செல்வகுமார், பிருந்தா, நாகார்ஜுன், ரித்தீஷ்.

மதுரை கீதம் நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கோம். நேரம் 1:30. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் சிவன்.

0: கம்மி நேரத்துல அதிக லாபம்,
1: ஒரே கிளிக்லயா, அற்புதம்.
2: மாட்டிக்கிட்டீங்க.
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: ஒரு மணி 37 ஆகுது, நாம கேட்டுக்கிட்டு இருக்கோம். முதல் அலைவரிசை 936 kHz, மதுரை கீதம். திருச்சி காவல்காரன் பட்டியலிருந்து சித்ரா தினேஷ் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. அடுத்த பாடல் பி சுசிலாவினுடைய குரல்களில் சரஸ்வதி சபதம் படத்திலிருந்து பாடல்.

0: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் கடும் குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது விரைந்து வழக்கு பதிவு செய்து தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். தூத்துக்குடியில் 12ஆம் வகுப்பு மாணவி பாலியல் கொலை வழக்கில் குற்றவாளிக்கு இரட்டை மரண தண்டனை விதித்து மாவட்ட போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. நீட் தேர்வை தன்னிச்சையாகவும் வலுவுடனும் செயலாற்றும் வகையிலான புதிய தேர்வு முகமை ஏற்படுத்துவது குறித்து மத்திய அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் ஆணை பிறப்பித்துள்ளது. தமிழ்நாட்டில் உணவுத்துறையில் உள்ள காலி பணியிடங்கள் தேர்வாணையம் மூலம் நிரப்பப்படும் என்று மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கட் ரமணா கூறியுள்ளார். நார்வே செஸ் போட்டிகள் ஓஸ்லோவில் இன்று தொடங்குகின்றன. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாட்டில் கடும் குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது விரைந்து வழக்கு பதிவு செய்து தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அது சார்ந்த வழக்குகளை விரைவுபடுத்துவது தொடர்பாக இன்று நடைபெற்ற உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டத்தில் இதற்கான உத்தரவை முதலமைச்சர் பிறப்பித்துள்ளார். தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்படுவது, விழிப்புணர்வை ஏற்படுத்துவதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். பாலியல் குற்ற வழக்குகளை விரைவாக நடத்தி குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை பெற்றுத்தரப்பட வேண்டும் என்றும் அவர் உத்தரவிட்டார். குற்ற செயல்களில் ஈடுபட திட்டமிடுவோரை தடுக்கும் வகையில் வழக்குகள் முறையாக நடத்தப்பட்டு கடும் தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். இதனிடையே காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 51ஆவது கூட்டம் நாளை புதுடெல்லியில் நடைபெற உள்ளதையொட்டி இது தொடர்பாகவும் முதலமைச்சர் இன்று ஆலோசனைகளை மேற்கொண்டார். தூத்துக்குடி மாவட்டம் வேடநத்தம் கிராமத்தில் 12ஆம் வகுப்பு மாணவி பாலியல் கொலை வழக்கில் குற்றவாளி தர்ம முனீஸ்வரனுக்கு இரட்டை மரண தண்டனை விதித்து தூத்துக்குடி மாவட்ட போக்சோ நீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்கியுள்ளது. இந்த சம்பவம் நடைபெற்ற 76ஆவது நாளில் குற்றவாளிக்கு மரண தண்டனை விதித்து போக்சோ நீதிமன்ற நீதிபதி பிரீதா உத்தரவு பிறப்பித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் வரும் ஜூன் முதல் வார கோடை வெயில் நிலைமை குறித்து வானிலை மையத்திடம் அறிக்கை கோரப்பட்டிருப்பதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அந்த அறிக்கையின் அடிப்படையில் பள்ளிகள் திறப்பது குறித்து முடிவெடுக்கப்படும் என்றார். பள்ளிகளில் காலை உணவு திட்டத்தை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும், மாணாக்கர் சம்பந்தப்பட்ட எந்த திட்டமும் நிறுத்தப்பட மாட்டாது என்றும் அவர் கூறினார். போக்சோ சட்டங்கள் குறித்து அதிக அளவில் விழிப்புணர்வு பள்ளிகளில் ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் திறமையான விளையாட்டு வீர வீராங்கனைகளை கண்டறிந்து தேசிய மற்றும் சர்வதேச போட்டிகளில் பங்கேற்க தேவையான பொருளாதார உதவிகளை வழங்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். சென்னையில் இன்று அவர் வெளியிட்ட அறிக்கையில், நாள்தோறும் காலை 7 மணி முதல் 10 மணி வரை சென்னை நேரு உள் விளையாட்டரங்கில் விளையாட்டு வீரர்கள் சிரமமின்றி தன்னை சந்திக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார். அனைத்து மாவட்டங்களிலும் விளையாட்டரங்குகள், பயிற்சி கூடங்கள், தங்கும் விடுதிகள் ஆகியவற்றின் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். ஒலிம்பிக்கில் பங்கேற்கும் ஆர்வமுடைய 2 வீர வீராங்கனைகளுக்கு 580,000 ரூபாய்க்கான காசோலையையும் அமைச்சர் வழங்கியுள்ளார். திருச்சி அரசு மருத்துவமனையில் செவிலியர் உயிரிழந்த விவகாரத்தில் உயர்மட்ட குழு மேற்கொண்ட விசாரணை அறிக்கை விரைவில் அரசிடம் சமர்ப்பிக்கப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தவறிழைத்தவர்கள் மீது கட்டாயம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளுக்கு தடையற்ற மின்சாரம் உறுதி செய்யப்படும் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார்.
1: நியாயமான விசாரணை நடக்கும், தவறு நேரும் பட்சத்தில் கண்டிப்பாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். மருத்துவமனைகளுக்கு வென்டிலேட்டர், நிறைய ஆக்சிஜன், மின் சப்ளை தேவைப்படுது. அதனால இந்த மாதிரி இன் ஃபியூச்சர்ல தடையற்ற மின்சாரம் அரசு மருத்துவமனைகளுக்கு மட்டும் இல்லாம தனியார் மருத்துவமனைகளுக்கும் சென்றடையணுங்கிறத முதலமைச்சர் அவர்கள் நீங்க இன்டர் டிபார்ட்மெண்ட் கோஆர்டினேஷனோட பண்ணுங்கன்னு உத்தரவிட்டிருக்காரு. ஆல்ரெடி இபி மினிஸ்ட்ரியும் செக்ரட்டரியும் பேசியிருக்கோம். இனிமேல் வருங்காலத்தில் இது மாதிரி தடை ஏற்படாம நான் பார்த்துக்கோம்.
0: குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பத்ம விருதுகளை இன்று மாலை வழங்குகிறார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் 2 பத்ம விபூஷன், 6 பத்மபூஷன், 58 பத்மஸ்ரீ விருதுகளை அவர் வழங்கவுள்ளார். இந்த ஆண்டு 131 பேருக்கு பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்ட நிலையில் முதல்கட்டமாக 66 பேருக்கு விருதுகளை இன்று அவர் வழங்குகிறார். நாடு முழுவதும் பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்பட்டதை அடுத்து லிட்டருக்கு பெட்ரோலின் விலை 2.61 ரூபாய் காசுகளும் டீசல் விலை 2.71 ரூபாய் காசுகளும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் விலை 107.77 ரூபாய் காசுகளுக்கும் டீசல் 99.55 ரூபாய் காசுகளுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த 2 வாரங்களில் பெட்ரோல் டீசல் விலை 4வது முறையாக உயர்த்தப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.

0: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். நீட் வினாத்தாள் கசிவை தொடர்ந்து தன்னிச்சையாகவும் வலிமையுடனும் செயலாற்றக்கூடிய புதிய தேர்வு முகமை ஏற்படுத்துவது குறித்து மத்திய அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது தொடர்பான மனுக்கள் மீது விசாரணை மேற்கொண்ட நீதிபதி PS நரசிம்மா, அலோக் அராதே ஆகியோர் கொண்ட அமர்வு இவ்விவகாரத்தில் தேசிய தேர்வு முகமையும் மத்திய புலனாய்வு முகமையும் பதிலளிக்க ஆணை பிறப்பித்துள்ளது. ஏற்கனவே வினாத்தாள் கசிந்த விவகாரத்திற்கு பின்னரும் தேசிய தேர்வு முகமை பாடம் எதையும் கற்றுக்கொள்ளவில்லை என்று நீதிமன்றம் குற்றம் சாட்டியுள்ளது. எதிர்காலங்களில் நீட் தேர்வை கண்காணிப்பது குறித்து முன்னாள் இஸ்ரோ தலைவர் K.ராதாகிருஷ்ணன் தலைமையிலான குழுவின் பரிந்துரைகள் மீதான நடவடிக்கைகள் குறித்தும் தேசிய தேர்வு முகமை வரும் வியாழக்கிழமைக்குள் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கடந்த 3 நடத்தப்பட்ட இளநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் நுழைவுத் தேர்வு வினாத்தாள் கசிந்த விவகாரத்தால் ரத்து செய்யப்பட்டதை அடுத்து 22 லட்சம் மாணாக்கரின் உரிமைகள் பாதிக்கப்பட்டிருப்பதாக மனுக்கள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் உணவுத்துறையில் உள்ள காலி பணியிடங்கள் தேர்வாணையம் மூலம் விரைவில் நிரப்பப்படும் என்று மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கட் ரமணன் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நியாய விலை கடைகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய அவ்வப்போது திடீர் ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும் என்றார். வரும் 28 நடைபெறுவதாக இருந்த இளநிலை படிப்புகளுக்கான கியூட் பல்கலைக்கழக பொது நுழைவுத் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. பக்ரீத் பண்டிகையொட்டி இந்த தேர்வு ஒத்திவைக்கப்படுவதாகவும் மறு தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு கால்நடை மருத்துவக் கல்லூரிகளில் இளநிலை படிப்புகளில் சேர இன்று முதல் வரும் 17 வரை மாணாக்கர் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதால் வனத்துறையின் கீழ் உள்ள சுற்றுலா தலங்களுக்கு இலவச அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: கொடைக்கானலில் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள சுற்றுலா தலங்களுக்கு இன்று முதல் மே 31 வரை கட்டணமின்றி செல்லலாம் என மாவட்ட ஆட்சியர் சரவணன் அறிவித்துள்ளார். பில்லர்ராக், குணா குகை, பயன்மர சோலை உள்ளிட்ட பகுதிகளில் QR கோடு மூலம் கட்டணம் வசூலிப்பதில் தாமதம் ஏற்பட்டு கடந்த 20 கடுமையான போக்குவரத்து நெரிசல் நிலவியது. போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் பொருட்டு இந்த நடவடிக்கையானது எடுக்கப்பட்டுள்ளது. கட்டண விலக்கு அளிக்கப்பட்ட இந்த அறிவிப்பு கொடைக்கானலுக்கு வரும் சுற்றுலா பயணிகளிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: கடலூர் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் செயல்படும் அம்மா உணவகங்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று ஆய்வு செய்தார். கடலூர் மாநகராட்சி, நெல்லிக்குப்பம், பன்ருட்டி, விருதாச்சலம், சிதம்பரம் நகராட்சி பகுதிகளில் உள்ள இந்த 6 உணவகங்களும் முதலமைச்சரின் உத்தரவிற்கு ஏற்ப சீரமைக்கப்பட்டு குறைந்த விலையில் சுகாதாரமான உணவுகளை வழங்கிட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டம் வரும் 27 நடைபெறும் என்று ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் கூறியுள்ளார். விழுப்புரம் மாவட்டத்தில் விவசாயிகள் ஏரி, குளங்களில் வண்டல் மண், களிமண் ஆகியவற்றை இலவசமாக எடுக்க இணையதளம் மூலம் பதிவு செய்து கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்,
2: விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள் விவசாயத்தை மேம்படுத்துவதற்காக விவசாயிகளின் நிலங்களை செம்மைப்படுத்தவும் மண்பாண்டங்கள் செய்யவும் தங்களது வட்டத்திற்கு உட்பட்ட கிராமங்களில் உள்ள அரசுக்கு சொந்தமான ஏரி, குளங்களில் உள்ள வண்டல் மண் மற்றும் களிமண் ஆகியவற்றை இலவசமாக எடுத்து பயன்படுத்திக் கொள்ளவும் ஏரி குளங்களின் ஆழத்தை அதிகப்படுத்தவும் விழுப்புரம் மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்துள்ளது. இதற்கான பயன்பாடு, நிலம் அளவு ஆகியவற்றை இணையதளம் மூலம் பதிவு செய்து வட்டாட்சியரிடம் அனுமதி பெற்றுக் கொள்ளலாம் என்று மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். விழுப்புரத்திலிருந்து ஜி சுரேஷ்.
0: வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், ராணிப்பேட்டை, தேனி, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நார்வே செஸ் போட்டிகள் ஓஸ்லோவில் இன்று தொடங்குகின்றன. வரும் 5 வரை நடைபெறும் இந்த போட்டிகளில் குகேஷ், பிரக்ஞானந்தா, திவ்யா தேஷ்முக், கொனேரு ஹம்பி உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் கடும் குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது விரைந்து வழக்கு பதிவு செய்து தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். தூத்துக்குடியில் 12 வகுப்பு மாணவி பாலியல் கொலை

0: வழக்கில் குற்றவாளிக்கு இரட்டை மரண தண்டனை விதித்து மாவட்ட போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. நீட் தேர்வை தன்னிச்சையாகவும் வலிமையாகவும் செயலாற்றும் வகையிலான புதிய தேர்வு முகமை ஏற்படுத்துவது குறித்து மத்திய அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழ்நாட்டில் உணவுத்துறையில் உள்ள காலி பணியிடங்கள் தேர்வாணையம் மூலம் நிரப்பப்படும் என்று மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கட் ரமணன் கூறியுள்ளார். நார்வே செஸ் போட்டிகள் ஓஸ்லோவில் இன்று தொடங்குகின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: நேர்கள் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு. நேரம் 1:55.

0: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து.
1: Good afternoon. This is Akashvani and I am Valsa Williams with the midday news.

0: நிகழ்ச்சியில் இன்று இயற்கை உரம் தயாரிப்பு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் புதுக்கோட்டை மாவட்டம் தோப்புப்பட்டி எம் முத்துலட்சுமி அவர்கள். மக்கிய குப்பைகள், சாணம் மற்றும் தாவர கழிவுகளை பயன்படுத்தி ஊட்டச்சத்து நிறைந்த இயற்கை உரங்களா எளிதா தயாரிக்கலாம். இது மண்ணோட வளத்தை அதிகரிச்சு பயிர்களை ஆரோக்கியமா வளர்க்க உதவுது. சில எளிய இயற்கை உர தயாரிப்பு முறைகளை பத்தி நம்ம கிட்ட தன்னோட அனுபவ கருத்துக்களை பகிர்ந்துக்கிறாங்க புதுக்கோட்டை மாவட்டம் தோப்புப்பட்டி எம் முத்துலட்சுமி அவங்க.
1: அம்மா வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: அம்மா இன்னைக்கு வந்து உரம் போட்டா மண்ணு கெட்டு போகுது அப்படின்னு ஒரு அவேர்னஸ் வந்திருக்கு எல்லாம், அதனால இயற்கை இடுபொருட்களுக்கு போறாங்க. அதனாலதான் இந்த தொழிலுக்குள்ள வந்தீங்களா இல்ல அதுக்கு முன்னாடியே நீங்க இதெல்லாம் தெரியுமா எப்படி செய்யணும்?
2: எங்க வீட்டிலயுமே எங்க தாத்தா பாட்டி எல்லாருமே எங்க வீட்டுல மாடு நிறைய இருக்கும், அந்த இலைதலை இது போட்டுதான் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அது போல நான் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த வீட்டிலயும் உரம் போட விட மாட்டாங்க. எங்க மாமனார் வந்து உரம் போடக்கூடாது, நம்ம சாப்பிடற சாப்பாடு அப்படின்னு சொல்லி விவசாயம் பண்ணிக்கிட்டே இருந்தோம். நம்மளே வந்து இப்ப ஒரு 2 ஏக்கரை வந்து இயற்கை உரத்தை போட்டு விவசாயம் பண்ணுவோம். அதாவது நாங்க அந்த இலை எல்லாம் இதெல்லாம் போடுவோம். அப்ப அந்த குளிஞ்சி இலையமே இல்ல சார், எல்லாமே போடணும்னு என்னன்னா, நான் வந்து உழவர் மன்ற அமைப்பாளரா இருக்கேன், உழவர் நண்பனா இருக்கேன், ஆத்மா கமிட்டி மெம்பரா இருக்கேன். அங்க வந்து கண்டூனூர் பயணத்துல வந்து நிறைய இடம் கோயம்புத்தூர் திருச்சி அக்ரிகாலேஜ் ஃபுல்லா வந்து கூட்டிட்டு போய் காமிப்பாங்க தொழில்நுட்பம் எப்படி செய்யறதுன்னு. அது போல வம்பல்லையும் வந்து வம்பன் கேவிக்கையில வந்து மெம்பரா இருக்கேன். அங்க வந்து இது எப்படி எல்லாம் செய்யறது அப்படின்னா, நம்ம ஏன்னா வேளாண்மை அதிகாரிகளோட வந்து தொடர்பு நிறைய, அவங்கதான் வந்து சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க போட்டு பாருங்க, எங்க ஊர்ல ஒரு 55 விவசாயிக்கு அவங்க வந்து ஒரு பயிற்சி கொடுத்தாங்க. மண்புழு உரம் தயாரிக்கிறது எப்படி, பஞ்சகாவியா தயாரிக்கிறது எப்படி, மீன் அமிலம், மூலிகை பூச்சி வரட்டி இதெல்லாம் வந்து தயார் பண்ணி முதல்ல உங்க இடத்துக்கு போடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ட்ரம் எல்லாம் கொடுத்து நம்ம விவசாயிகளை ஊக்கப்படுத்தணும் அப்படிங்கறதுனால அவங்க தயார் பண்ண சொன்னாங்க.
1: பஞ்சகாவியால அதை எப்படி தயாரிக்கிறதுன்னு சொல்லுங்க.
2: அது பஞ்சகாவியா எப்படின்னா, நம்ம வந்து இப்ப 3 கிலோ சாணத்துக்கு 1/2 கிலோ வந்து நெய், நல்லா பசு நெய், 1/2 கிலோ நெய், அதை வந்து நல்லா பிசைஞ்சு நம்ம சாணம் எடுக்கும் போது எந்த புழுவும் இருக்கக்கூடாது. மாடு வந்து நைட்டு கட்டுறோம்ல, 5 மணிக்கு அதை எடுத்துடணும். பொழுது விடுஞ்சிட அந்த ஈயெல்லாம் உட்காந்து அது புழு வந்துடும். நம்ம 5 மணிக்கே எடுத்து 1/2 கிலோ நெய்யை போட்டு பிசைஞ்சு ஒரு அன்னக்கூட சட்டியில வச்சு அதை நல்லா வேடு கட்டி மூடி வச்சிடணும். 3 நாள் வரையும் இருக்கணும். 3 நாள் இருந்த உடனே 3 லிட்டர் கோமயம், 2 லிட்டர் இளநீர் தண்ணி, 1 கிலோ நாட்டு சர்க்கரை, 2 லிட்டர் பால், 2 லிட்டர் தயிர் நம்ம ரெடி பண்ணி வச்சிடணும். எல்லாத்தையும் சாணி பிசைஞ்சு வச்சிருக்கோம்ல ஒரு ட்ரம்ல போட்டு இது எல்லாமே ஒரே நேரத்துல போடணும். போட்டு நல்லா எல்லாத்தையும் ஒன்னா போட்டு நல்லா கலக்கி விட்டுவிட்டு வாழைப்பழமும் போடணும். அதுல என்ன பண்ணணும், வெள்ளை துணி போட்டு வேடு கட்டிருந்து 2 மடிப்பா போடணும், இல்லாட்டி பூஞ்சாலம் வந்துடும். 3 நாளுக்கு ஒருக்கு அந்த துணியை மாத்திரணும். இப்படி போட்டவன் நமக்கு 6 மாசம் 7 மாசம் வரைக்கும் அது நம்மளுக்கு ரொம்ப பவரா இருக்கும். அது 20 நாளே ரெடி ஆயிரும். போடுவோம் அதை அடிச்சோம்னு வச்சுக்கோங்களே பெருசா வந்துடும் நெல்லு. இப்ப சீயார் எல்லாம் பார்த்தாக்கா அப்படியே ஒரு எடை வச்சோம்னா அது ஒரு தண்ணி மகிமையா இருக்கும். இந்த நெல்லே பார்த்தோம்னாவே அப்படியே மஞ்சள் மஞ்சள் மஞ்சள் கலர்லயே இருக்கும். இப்ப நான் மில்லுக்கெல்லாம் கொண்டு போனேன், இந்த நெல்லு என்ன அதை போட்டாங்க, இப்ப நீங்க கொண்டாந்துருக்க சீயார்ல கூட வந்து கொஞ்சம் கருப்பா இருக்கு, இதா இருக்கு, இது வந்து ரொம்ப அப்படியே நமக்கு ஒரு தங்க கலர்ல மஞ்சள் மஞ்சள்னு இருக்கு அப்படிம்பாங்க. நான் தயார் பண்றதுனால நான் நிறைய வந்து அடிக்க கூட மாட்டேன், தண்ணியில ஊத்தி ஊத்தி விடுவேன். வயல்ல ஃபுல்லா 4 இடத்துல 4 வாளி வச்சிருப்பேன். அந்த வாளியில வந்து ஒரு லிட்டர் ஊத்தி ஒரு வயலுக்கு 10 லிட்டர் தண்ணியை ஊத்தி முதல்ல 1/2 வாளிய சாச்சு விடுவேன், அப்புறம் 1/2 வாளிய சாச்சு விடுவேன். ஆனா அடிக்கிறவங்க எல்லாரும் இப்படி வாங்க முடியாது இல்ல, காசு கொடுத்து வாங்குறாங்க. 1 லிட்டர் வந்து 150 ரூபா. அவங்ககிட்ட என்ன சொல்ல, 16 லிட்டர் டேங்குக்கு 300 மில்லி ஊத்தி நீங்க அடிச்சு விட்டுருங்க, 10 டேங்க் அடிக்கணும், அது 3 தடவை அடிக்கணும். கருது வந்து நல்லா தண்டு திரண்டு நம்ம செதறி வருது பாத்தீங்களா, அப்ப அடிச்சோம்னா மணிகள்லாம் ரொம்ப திரச்சியா இருக்கும். அதாவது எப்படின்னாக்க வந்து கரெக்டா ரொம்ப வராது. இந்த வேளாண்மை துறைக்கு போனதுக்கு அப்புறம் தான் நிறைய பயிற்சி வந்து அதிகாரியா தான் இவ்வளவு ஊக்கத்தையும் கொடுத்து எல்லா இதுவும் சொல்லி கொடுத்தாங்க.
1: நீங்க சொல்ற மாதிரி நீங்க உங்களுக்கு தெரியுது சாணி நெய்ய அப்புறம் 3 நாள் வச்சுக்கணும், அப்புறமேல பால ஊத்தணும், கோமியத்தை ஊத்தணும் எல்லாம் சொல்றீங்க. ஐயோ இது எத்தனை தடவை செஞ்சாலும் புழு வந்துருதியா அப்படின்னு. அப்ப அவங்க என்ன தப்பு செய்வாங்க?
2: அவங்க என்ன தப்பு செய்யறாங்க அப்படின்னா, அந்த துணி வந்து மாத்தாம இருப்பாங்க, லேசா பண்ண மாட்டாம வச்சிருக்காங்கன்னு பாத்துக்கோங்க. அப்ப வந்து நம்ம அந்த சுத்தி வர அந்த லேசா வெள்ளை அந்தவே தொடச்சிடணும். ஒரு துணி வச்சு ட்ரம்முக்குள்ள உள்ள அப்படியே நல்லா தொடச்சிடணும், பூஞ்சால மாதிரி வரும். அதை தொடச்சி எடுத்து அந்த துணியை தூக்கி போட்டுடணும். துணி மாத்திக்கிட்டே இருக்கணும். 10 மணி அந்த கூட அதை பாத்துட்டுதான் வந்து படுப்பேன். நான் செய்யறது வந்து கெட்டு போயிடக்கூடாது, அடுத்தவங்களுக்கு கொடுத்தா அது நல்ல ஒரு பயனா இருக்கணும், நல்லா இருக்குன்னு சொல்லணும். அது மாதிரிதான் என்னோட வேலை, அப்படிதான் நான் பாப்பேன்.

0: சொன்னீங்க பஞ்சகவியா வந்து குடுக்கறதுனால இந்த பூச்சி எல்லாம் போகுமா, இல்ல ஒன்லி பயிர் நல்லா திரச்சி?
1: பயிர் வந்து திரச்சியா வரும், மணிகள் திரச்சியா வரும், மலர்கள் வரும், காய் வந்து கத்திரிக்காய் எல்லாம் போட்டோம்னா ரொம்ப சைனிங்கா இருக்கும். நம்ம அந்த மருந்தடிக்கிற காய்க்கு இந்த பஞ்சகாவிய அடிக்கிற காய்க்கு பார்த்தா அப்படியே பல பலன் இருக்கும், பூச்சி நோய் அவ்வளவுதான் தாக்காது. நம்ம என்ன இந்த மண்புழு உரமும் இதையும் போட்டோம்னாவே பூச்சி கிட்ட வராது. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம தயார் பண்ற இடத்துல இன்னொருத்தவங்க உரம் போட்டு விவசாயம் பண்ணாங்கன்னா அது புல்லா கவர்ச்சிக்கு இதுக்கு வந்துடும். அதே இப்ப வந்து மக்களுக்கு பிரச்சனையே அதுங்க. எல்லாரும் ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையா வச்சு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனை இல்ல. அவங்க அடிக்க அடிக்க என்ன பண்ண இங்க வந்துடும் எல்லாமே. அதுதான் இப்ப ரொம்ப வந்து மக்களுக்கு சேதமாகிறது. அதுதான் கோளாறு.
0: அதுக்கு என்ன
1: அவங்களை போய் நம்ம கேட்க முடியுமா? அவங்கள்ட்ட நம்ம சொல்லலாம் இந்த மாதிரி செய்யுங்க, ஆனா என்கிட்ட இருக்க விவசாயம் நாங்களாம் மொத்தமா நான் அப்படி வச்சிருப்பேன், இந்த மாதிரி செய்யாதீங்கப்பா, நமக்கு வந்து இந்த பஞ்சகவிய நீங்க அடிக்க முடியாது, அடிக்க ஆள் வராட்டி ஊத்துங்க, அது வடிகட்டி அடிக்கணும். எப்படின்னா ரொம்ப அடைச்சுக்கணும், பிசு பிசுன்னு பிடிக்கும். ஒரு 10 லிட்டர் தண்ணியில ஒரு லிட்டர் வந்து பஞ்சகவிய ஊத்திடணும். ஊத்திட்டு ஒரு 3 திருப்பு வடிகட்டணும். நம்மளே ஒரு தண்ணி வடிகட்டுற சல்லடை இதுல வடிகட்டிட்டு 3வது திருப்பு வந்து மருந்து அடிக்கிறவங்கள்ட்ட கொடுத்தோம்னா, டேங்க்ல பிரேயர் பண்றவங்க கொடுத்தோம்னா அவங்க ஒரு வடிகட்டி போடுவாங்க. இல்ல அவங்கள்ட்ட கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு தெரியாது, அதுக்கு பயந்தே வரமாட்டாங்க. நான் சொல்லுவேன், நீங்க வாங்கிட்டு போயில சார் இது மாதிரி தண்ணியில ஊத்திக்கோங்க, நீங்க வந்து இந்த வழியில இருந்து ஒரு வடிகட்டுங்க, அடுத்ததுக்கு ஒரு வடிகட்டுங்க, அப்புறம் அவங்கள்ட்ட கொடுங்க, ஒரு டப்பா மொண்டு ஊத்துங்க, அது கணக்கா வந்துடும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அடிக்கிறதுக்கு சரியா இருக்கும். இல்ல அப்படின்னா தெரியாம வந்து மல்லு கட்டிக்கிட்டே கிடப்பாங்க, அடைச்சுக்கிச்சு அடைச்சுக்கிச்சு அப்படி சொல்லுவாங்க. இது அவங்களுக்கு ஒரு கஷ்டமா இருக்கும், வாங்க வரமாட்டாங்க. வாங்குறவங்கள்ட்ட நம்ம இது எல்லாமே சொல்லிட்டோம்னா அவங்களுக்கு வாங்குறதுக்கு அடிக்கிறதுக்கு இதா இருக்கு. எனக்கு வந்து கஸ்டமர் நிறைய இருக்காங்க, எனக்கு வந்து மழை சீசனுக்கு வந்து நிறைய வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, அம்மா இருக்காமா ரெடி ஆயிடுச்சாமா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நான் ரெடி பண்ணி ஒரு ட்ரம்ல இருக்கும் போது இன்னொன்னு ரெடி பண்ணி வச்சுக்குவேன்.
0: சரிமா, அந்த பஞ்சகாவிய ட்ரம் வந்து நிழல்லதான் வச்சுக்கணுமா?
1: இல்ல அது நிழல்லதான் இருக்கணும்.
0: மலத்தறி எல்லாம் பண்ணலாமா? நீ துணியை வச்சுதான் வெடி கட்டுறீங்க, இப்ப மழையில நினைஞ்சா டக்குன்னு
1: உள்ள? நான் வெளியில வைக்க மாட்டேன். பாட்டில அடைச்சு திறக்கும் போதே மூஞ்சிக்கிட்ட வச்சு திறக்க கூடாது, கேஸ் மாதிரி வந்துடும், அது வந்து ரொம்ப பவரா இருக்கும்.
0: அடுத்து மீன் அமிலம்.
1: மீன் அமிலம் எப்படின்னா மீன் கழிவு. மீன் கழிவு வந்து நம்ம 1 கிலோ மீன் கழிவு வாங்குறோம். மீனோட தலை ரெக்க அந்த சைட்ல வெட்டி போடுவாங்கல்ல முள்ளு, இதெல்லாம் போட்டா நமக்கு ஈல்டு வராது. நல்ல குடலு, நல்ல சதை, அதுல அந்த அழுகுன மீன், இது மாதிரி ஒரு 1 கிலோ மீன் கழிவுக்கு 1 கிலோ நாட்டு சர்க்கரை. ஒரு 10 கிலோ போடுறோம்னா 10 கிலோ நாட்டு சர்க்கரை, 11 கிலோவா போடணும். அதுல கொஞ்சம் வாழைப்பழம் பேர்ச்சம்பளம் இருந்தா மிச்சில போட்டு அடிச்சுட்டு ஊத்திக்கலாம். இது எல்லாம் போட்டோம்னா நமக்கு அதுல மீன்ல எவ்வளவு வருது, ஈல்டு வருதுன்னா நான் போட்டு பார்த்தேன். முதல்ல எல்லாத்தையுமே அள்ளி கொட்டி போட்டேன். ஃபர்ஸ்ட் போடும்போது வந்து ஒரு 200 ml தான் வந்துச்சு. 1 கிலோ கழிவுக்கும் 1 கிலோ நாட்டு சர்க்கரைக்கும் 200 ml தான் வந்துச்சு. அப்ப ரொம்ப நட்டமாயி போச்சு, அதுல வந்து ஈல்டு வரல. புளிஞ்சி எடுக்கிறது பெரிய கஷ்டம். அது சல்லடையில ஊத்தி அதை போட்டு இந்த ஒரு கரண்டி மாதிரி வச்சுக்கிட்டு அதை தடவி இது பண்ணணும், இல்லைன்னா கையில புளிஞ்சி எடுக்கணும். ஒரு 20 பேர் குழுவா தான் இருந்து நாங்க அதை ஆரம்பிக்கிறோம். அவங்க குழுவா இருக்கணும், அந்த 20 பேர் எல்லா இடத்துக்கும் அந்த செய்தியை சொல்லணும், அவங்களோட வயல்ல போடணும், அதை பார்த்து மத்தவங்க போடணும் அப்படிங்கறது தான் கொடுத்தாங்க. அதுலதான் வந்து நாங்க வந்து இந்த செட்டை கட்டணும். பொருளெல்லாம் நாங்க காசு கொடுத்துதான் தயார் பண்ணோம். இப்ப ஒரு 5-5 பேர் 2 பேர் இப்படி வேலையால் வந்துகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு 250 ரூபா சம்பளம், டீ காபி கொடுக்கணும். அதுல கணக்க புள்ள வந்து ஒரு ஆள் வச்சுக்கணும். ஏன்னா நானே வந்து என் வீட்டுல செட்டு போட்டு நான் எல்லாம் பண்ணா தண்ணி என்கிட்ட போரி எல்லாமே இருக்கு, அது இருக்கிறவங்க தான் செய்ய முடியும். அதுக்கு ஒரு கணக்க புள்ள போட்டு எழுதி அவங்ககிட்ட செக் எழுதி கொடுத்தோம்னா அவங்க வேலை பாக்குறதுக்கு சம்பளம் அவங்க எடுத்துக்குவாங்க. இது மாதிரிதான் இப்ப தயார் பண்றோம். முன்னாடி எல்லா விவசாயிகளுக்கு கொடுத்தாங்க, 1 லட்ச ரூபா ஃப்ரீயா தான் கொடுத்தாங்க கவர்மெண்ட் வந்து. அதுலதான் நாங்க செஞ்சுகிட்டு இருக்கோம்.
0: சரிமா, அந்த மீன் அமிலத்துல சொல்லுங்க, இப்ப 1 கிலோ மீன் 1 கிலோ நடுச்சு 200 ml தான் வருது?
1: ஆமா, 200 தான் வருது. அது 1 லிட்டர் வந்து 300 ரூபாய்க்கு கொடுக்கறோம். நீங்க மீன் கழிவு சும்மா தானே போய் எடுத்துட்டு வரீங்க, அதுல ஏன் நீங்க இதை மட்டும் ரேட்டு கூட சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. மீன் அமில தான் இருக்கிறதுல நம்ம ரெடி பண்ணி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம்.
0: எவ்வளவு நாள் ஆகும் அந்த மாதிரி போட்டு?
1: அது எப்படி 1 மாசம் ஆயிரும், அது ரெடியாக 1 மாசம் 1.5 மாசம்
0: கலக்கிட்டே இருக்கணுமா?
1: அது வந்து நம்ம எப்படி போடுறோம்னா, ஒரு 5 கிலோ கழிவு போடுறோம், 5 கிலோ சர்க்கரை போடணும், அதுக்கப்புறம் ஒரு 5 கிலோ போடுறோம், அது மேல ஒரு 5 கிலோ சர்க்கரை போடணும். நான் ஒரு 50 கிலோ போட்டேன், 60 கிலோ வந்து சர்க்கரை போட்டேன், நாடு சர்க்கரை போட்டுட்டு பார்த்தேன். அது அப்படியே திட்டு திட்டா இருந்துச்சு. சரி இது இப்படியே இருந்து என்னன்னாக்கா, அப்புறம் வந்து ஒரு ஆபீசர் வந்து சொன்னாங்க, அம்மா அப்படி இருக்கக்கூடாது, நம்ம மாட்டுக்கு வந்து பில்லு செதுக்கி அடிப்போம்ல கட்டை உருட்டு கட்டை, அது மாதிரி வச்சுக்கிட்டு அதை அப்படியே குத்தி குத்தி விடுங்கம்மா, அப்பதாமா அது வந்து சர்க்கரையும் கழிவும் வந்து ஒன்னு சேர்ந்துக்கிறோம், அது அப்பதாமா ரெடி ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி நல்லா அப்படியே குத்தி குத்தி போட்டாக்கா நல்லா அப்ப வந்து அப்படியே சத சத சதன ரெடி ஆகி வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து அதை நம்ம எடுக்க போறோம், என்ன பண்ணணும்னா அதை அப்படியே திட்டா இருக்கும், கலக்கி விடுறோம் பாத்தீங்களா, அதால வந்து இப்படி குத்தி விட்டோம்னா அங்கிட்டு முறை முறையா வந்துடும். அதான் கப்பால எடுத்து ஊத்தி வடிகட்டி வந்து அடைக்கிறது.
0: மீன்
1: அமில வந்து எப்படின்னா, மண்ணு வந்து சில இடத்துல எல்லாம் உப்பு மண்ணு இது மாதிரி எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மண்ணை வந்து ரொம்ப நல்ல மண்ண, ஆரோக்கியமான மண்ணா வந்து இந்த மீன் அமில வந்து தயார் பண்ணிரும். ஏன்னா மண்ணு நல்லா இருந்தா தானே நமக்கு வெள்ளாமை விளைச்சல் நல்லா வரும். மண்ணுக்குள்ள சத்தம் வந்து அந்த மீன் அமில வந்து கொடுத்துரும். ரெண்டாவது வந்து நல்ல பயிர் ஊக்கி வராது. அதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, எலி தொல்லை வந்து இல்லை.

0: ஆமா, இத வந்து அடிச்சு விட. நான் வந்து பஞ்சகாவியாவும் இதையும் நான் வந்து ரெண்டு நேரம் ஒரு அடிக்க முடியாது, ஒவ்வொன்றுக்கும் ஒரு டேங்க் அடிக்க முடியாதுன்னு. நான் குடுக்கறவங்கள்ட்ட என்ன சொல்லுனா, பஞ்சகாவியா 300 மில்லி, மீனமிலாம் 300 மில்லி, ரெண்டு கரசலையுமே நீங்க ஒன்னா ஊத்தி அடிங்க, பயதுக்கு வந்து நல்ல சத்து. ரெண்டாவது பார்த்தாக்கா இதுல வந்து அடிச்சவங்க எல்லாமே சொன்னாங்க, எலியே வந்து இறங்கல அப்படின்னு. நான் அடிச்சு பார்த்தேன், கிட்டி வைக்கிறதுக்கு தேடி அதுவே ஒரு ஒரு ஏக்கருக்கு 5000 ரூபாய் செலவாகி போயிடும். இது போட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த வாடகைக்கே எலி வரல, நமக்கு பயிர்ல வந்து ஒரு சேதமுமே இல்ல. இது வந்து வர்றவங்கள்ட்ட எல்லாருக்குமே நான் சொல்லிட்டேன்.
1: இப்ப ஏற்கனவே வந்து ஒரு உயிரியை விரட்டிட்டீங்க, எலிய வராம விரட்டிட்டீங்க, மூலிகை பூச்சி விரட்டி எப்படி செய்யறது?
0: மூலிகை பூச்சி விரட்டி எப்படின்னா, இப்ப நம்ம வந்து முதல்ல வந்து கோமயத்தை வந்து நம்ம சேமிச்சு வச்சுக்கணும்.
1: அது கோமயம் வந்து அடுத்த ஒருபாடு சேமிக்கிறது நல்லதாமா, அது எப்படி சேமிக்கிறது?
0: இப்ப பசுமாடு இருக்கு, பால் எடுக்கலதான் கோமயம் விடும். நம்ம போயிட்டு அது நின்றுகிட்டே இருந்தோம்னா சுத்தமா கோமயம் விடாது. நம்ம பால் எடுக்கல ஒரு வாளியை வச்சுக்கணும், வாளியை வச்சுக்கிட்டு நம்ம தண்ணி அடிச்சோம்னா பால் எடுக்கிறதுக்கு அந்த கோமையை விடும். அப்ப வந்து அந்த வாளியில ஒரு வாளியில புடிச்சு நம்ம வச்சுக்கிட்டு சேமிச்சு வச்சுக்கணும். அதனால இப்ப என்னென்ன இலை போட்டிருக்கேன் அப்படின்னா, ஆடு திங்காத இலை 5 இலைதான் சொல்லுவாங்க, நான் அதோட கூட போட்டிருக்கேன். முதல்ல வந்து வேப்பலை, ஊமத்தேலை, பப்பாளி இலை, தும்ப இலை, துளசி. அதுல இன்னொரு இலை பாத்தீங்கன்னாக்கா பீஞ்சிரி இலைன்னு ஒண்ணு இருக்கு, சரியான வாடையாக்குங்க சார். அது வந்து ஆத்து உடையில வந்து கொடியா கிடக்கும், அது வந்து உடைச்சோம்னா அப்படி புடக்குன்னு ஓடி விடும். அது போய் தான் உடைச்சிருவாங்க, நம்ம ஒரே மொத்தமா போக முடியாது. எங்கெங்கெல்லாம் போறோம்னா அப்பப்ப இங்க 1 கிலோ இலைய எடுத்துட்டு வந்துருது. 1 கிலோ இலைய எடுத்துட்டு வந்தோம்னா அதை நல்லா கட்டை வச்சு வெட்டி போட்டு 1 லிட்டர் கோமயத்தை ஊத்துறது. 1 கிலோ இலை போட்டோம்னா 1 லிட்டர் கோமயம் ஊத்தணும், அது அப்படியே பொங்கிக்கிட்டு வரும். அதை தினம் கலக்கணும். அந்த கோமயம் என்ன பண்ண, அந்த இலையே வந்து காணாம கரைசலாக்கி விட்டுரும். நம்ம கலக்குறதுலதான் அது விஷயம் இருக்கு. அது அடிச்சோம் அப்படின்னு பாத்துக்கோங்களேன், அது வந்து மீனமிலாம் பஞ்சகாவியெல்லாம் வந்து நம்ம அளவுக்கு மீறி போனா அது ஒண்ணும் தப்பு இல்ல. மூலிகை பூச்சி விரட்டி மட்டும் ரொம்ப நிதானமா 300 மில்லினா 300 தான் ஊத்தணும், அதுக்கு மேல ஊத்தக்கூடாது. அது வந்து 16 லிட்டர் டேங்க்ல போட்டு நம்ம அதை அடிக்கணும். அதை அடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த வாடகைக்கே பூச்சி எதுவும் வராது. கூட ஊத்திட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பயிர் வந்து கருகி போயிரும். சாயந்தர நேரத்துலதான் அடிக்கணும். எல்லா செடிகளும், மலர் செடி, நம்ம தோட்டம், அனைத்து பயிருக்கும் மாமரத்துக்கு அடிக்கலாம். மாமரத்துல பிஞ்செல்லாம் கொட்டுது பாத்தீங்களா, அதுக்கு அடிக்கலாம். அதுக்கு மீன பஞ்சகவியமே அடிக்கலாம், பூலாம் நிறைய வரும். அதனால பூச்சி விரட்டி அடிச்சோம் அப்படின்னாக்கா அதுல உள்ள பூச்சி எல்லாம் இருக்காது. அதுவும் மாமரம் மரத்துகளுக்கு அடிக்கிறதுக்கு வந்து நம்ம காலையில நேரத்துலதான் அடிக்கணும். மீனமிலாம் பஞ்சகவியா சொன்னேன் பாத்தீங்களா, தென்னை மரத்துக்கு ஊத்துறோம்னு வச்சுக்கோங்களேன், இளநிய பார்த்தாவே இவ்வளவு பெருசா வரும். ஒரு தென்னை மரத்துக்கு வச்சுக்கோங்களேன், இதுல மீனமில ஒரு 200 மில்லி, பஞ்சகாவியா ஒரு 200 மில்லி ஊத்தி விட்டுறணும். ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை ஊத்தினா போதும். கண்ணு வச்சுட்டு 1 மாசம் ரெண்டு ஊத்துற முடியும், அந்த கண் அப்படியே கிறுக்குறன்னு வளர்ந்து வந்துடும். தேங்காயை பார்த்தாலும் நல்லா பெருசா இருக்கும், இளநியும் பெருசா இருக்கும். நம்ம தேங்காய் திருவுறோம் பாத்தீங்களா சார், ஒரு தேங்காய் திருவுனோம்னா கடையில வாங்கி நம்ம திருவுறதுக்கும் நம்ம அந்த பஞ்சகாவியா ஊத்துனதுக்கும் மறுப்பே வந்து அவ்வளவு கனமா இருக்கும்.
1: சரிம்மா, அப்போ இந்த மூலிகை பூச்சி விரட்டுல நீங்க சொன்னீங்க நிறைய இலை சொன்னீங்க, எல்லா இலைகளையும் 1 கிலோ போடணுமா இல்ல ஏதாவது ஒரு இலை 1 கிலோ போட்டா போதுமா?
0: இல்ல இப்ப நம்ம இலை இலையிலும் புடிக்கிட்டு வரோம். 1 கிலோ இலைக்கு 1 கிலோனா இப்ப இந்த இலை எவ்வளவு இருக்கு, இந்த இலை எவ்வளவுக்கு நமக்கு தெரியும். இப்ப நான் வந்து 3 இலை புடிக்கிட்டு வருவேன், அது 3ஐயும் பார்த்தாக்க இது எல்லாமே சேர்ந்து 1 கிலோ வரும் அப்படின்னு தெரியும். பாடாதோடையில மட்டும் உடச்சுக்கிறோம், அஞ்சல மூச்சில மட்டும் உடச்சுக்கிறோம், அது மாதிரி தும்ப இலை மட்டும் கொண்டு வரோம். தும்ப செடியெல்லாம் ஒரே நேரத்துல 1 இலை கொண்டாட முடியாது, அது அப்படியே புடிங்கிட்டு வந்து இது இவ்வளவு இலை இருக்கும் நான் மிஷினே கூட வச்சுக்கிறேன், ஃபர்ஸ்ட் அப்படித்தான் வச்சுக்கிட்டே இப்ப நிதானமா தெரியும். அதை நல்லா அப்படியே கட்டையில வச்சு அந்த குச்சி குச்சி எல்லாத்தையுமே அப்படியே நறுக்கி போட்டோம்னா குச்சி மட்டும் இருக்கும், குச்சி அரைச்சு நம்ம எடுத்துடலாம். அது வந்து அந்த இது வந்து ரொம்ப பவரா இருக்கும். இப்ப 5 இலை கரசல் 5 இலை கரசல் 5 தான் வச்சுக்குவாங்க. இது போட்டோம் நம்ம 200 ml ஊத்திக்கிட்டா போதும். நான் சொல்லுவேன் இலை பவரா போட்டிருக்கேன், 200 ml மட்டும் ஊத்திக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். அதான் பஞ்சகாவியா வந்து 150 ரூபாய்க்கு கொடுக்கறேன் 1 லிட்டரு, மூலிகை பூச்சி விரட்டியும் 150 ரூபாய்க்கு கொடுக்கறேன், மீன் அமிலம் மட்டும் 300 ரூபா.
1: சரிம்மா, இப்ப நான் வந்து கத்துக்கணும் அப்படின்னா நீங்க சொல்லி தருவீங்களா? இந்த
0: சொல்லி தருவேன்.
1: நம்பர் சொல்லுங்கம்மா, நிறைய பேர் வந்து உங்கள்ட்ட கத்துக்கிட்டோம்.
0: 99 42 44 30 22.
1: திருப்பி ஒரு தடவை சொல்லுங்கம்மா.
0: 99 42 44 30 22.
2: பஞ்சகவ்யா, மீன் அமிலம், பூச்சி விரட்டி போன்ற இயற்கை இடுபொருட்களை தயாரிச்சு பயன்படுத்தினா மண் வளம் பாதுகாப்பா இருப்பதோடு நஞ்சில்லா நல்ல உணவுப் பொருட்களும் நமக்கு கிடைக்கும்னு இதுவரைக்கும் தன்னோட அனுபவங்களை பகிர்ந்துகிட்டாங்க. புதுக்கோட்டை மாவட்டம் தோப்புப்பட்டி எம் முத்துலட்சுமி அவங்க. வேளாண் அரங்கம் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது.
3: திருச்சிராப்பள்ளி ஆகாஷ்வாணி FM Rainbow 102.1. நேரம் 2:30.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ 102.1 முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேர்களினை கேட்கவிருப்பது காவிய கானங்களின் தொகுப்பாய் திரைக்களஞ்சியம். இன்றைய திரைக்களஞ்சியம் அபூர்வ பின்னணி ஜோடி குரல் என்ற தலைப்பில் ஒலிவளம் வரவிருக்கிறது. இன்றைய திரைக்களஞ்சியத்தை ராகலை விஸ்வநாதன் அவர்கள் தன்னுடைய திருமண நாளிற்காக எழுதி அனுப்பியிருக்கிறார். இன்று அவரது திருமண நாள். அவர் எழுதி அனுப்பியிருக்கும் தலைப்பு அபூர்வ பின்னணி ஜோடி குரல். பாட்டும் பரதமும் தமிழ்நாட்டின் இரு பெரும் கலைகள். பாவம், ராகம், தாளம் சேர்ந்த கலை இந்த பரதக்கலை. கவலையை தீர்ப்பது நாட்டிய கலையே. இசையை கேட்டால் புவியும் அசைந்தாடும் என்றனர். நடை அலங்காரமும் அழகு சிங்காரமும் கண்டு ஆடாத மனமும் உண்டோ என்று இந்த மன்னாதி மன்னன் திரைப்படத்திற்காக எழுதியிருக்கிறார். இதோ மன்னாதி மன்னன் திரைப்படத்திலிருந்து TM சவுந்தரராஜன், ML வசந்தகுமாரி அவர்களின் குரல்களில் பாடல்.

2:36 நாம கேட்டுக்கிட்டு இருக்கோம் அபூர்வ பின்னணி ஜோடி குரல் என்ற தலைப்பில் திரைக்களஞ்சியம். இருமணங்கள் இணைந்தால் திருமணம். இங்கே இணைந்த இருவர் இசைக்கும் இனிய சங்கீதம் இது. உச்சஸ்தாயில் பாடும் இப்பாடகர் பாடகியுடன் இணைந்து மென்மையான குரலில் பாடிய அருமையான மெல்லிசை பாடல். மாலையட்டி மங்கை படத்திலிருந்து டி எம் மகாலிங்கம் கோமலா குரலில் பாடல் இதோ.

0: 2:40 எஃப்எம் ரெயின்போ 102.1 முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸில் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அபூர்வ பின்னணி ஜோடிக்குரல் என்ற தலைப்பில் திரைக்களஞ்சியம். காதல் விசித்திரமானது. காதலுக்கு கண் இல்லை என்பார்கள். கண்டதும் காதல் வருவது சாதாரணமாக இருக்கிறது. ஆனால் குரலை கேட்டு காதல் கொள்ளும் அவன், ஆமாம், அது தொலைபேசி காதல். கேட்போமா இந்த தொலைபேசி காதலை? பாடல் வருகிறது மன்மதலீலை திரைப்படத்திலிருந்து, கே ஜே யேசுதாஸ், எல் ஆர் ஈஸ்வரி குரல்களில்.
1: ஹலோ
2: ஹலோ

0: என்னை பார்த்தால் காதல் வரக்கூடும், ஆசை வரக்கூடும்.
1: I don't mind.
2: கற்பனை ஓர் ஆயிரம் ஒரு முறை பார்த்தால் என்ன?
0: ஹலோ.

0: வரும் வரையோ.
1: ஹலோ
0: ஹலோ மை டியர் ராங் நம்பர்.
2: ரெண்டு மணி 44 நிமிடமாகுது. நாம் கேட்டுக்கிட்டு இருக்கோம் எஃப்எம் ரெயின்போ 102.1 முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸில் திரைக்களஞ்சியம். ராகலை விஸ்வநாதன் அவர்கள் எழுதி அனுப்பிய அபூர்வ பின்னணி ஜோடி குரல் என்ற தலைப்பில் திரைக்களஞ்சியம் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. மனிதன் தன்னிலையை கண்டுபிடிப்பது, அதாவது மனிதனின் தன்மையை கண்டுபிடிப்பது மிகவும் சிரமம். மனம் எப்போதுமே அலைபாயும் தன்மையுடையது. சொல்ல வேண்டியதை சொல்ல விடவும் முடியாது, சொல்லிடவும் தெரியாது. மனதில் வைத்து புழுங்கவும் கூடாது, சொல்லிவிட வேண்டும். இவர்கள் இருவரும் என்னதான் சொல்ல நினைக்கிறார்கள்? கேட்போமே பாடல். ஏதோ சொல்லத்தான் நினைக்கிறேன் திரைப்படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன், எஸ் ஜானகி குரல்களில்.

எஃப்எம் ரெயின்போ 102.1 முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸில் நாம கேட்டுக்கிட்டு இருக்கோம். அபூர்வ பின்னணி ஜோடி குரல் என்ற தலைப்பில் திரைக்களஞ்சியம். மனிதனின் உணர்வுகள் விசித்திரமானவை. அதிலும் காதலர் உள்ளத்தில் உண்டாகும் உணர்வுகள் மிகவும் விசித்திரமாக இருக்கும். இங்கே இருவர் தங்கள் உள்ளத்து உணர்வுகளை பாடலாக வெளிப்படுத்துகின்றனர். பாடல் கேட்போம். செல்வம் திரைப்படத்திலிருந்து TM சவுந்தரராஜன், S. ஜானகி குரல்களில்.

2:53 நாம கேட்டுக்கிட்டு இருக்கோம். முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ் எஃப்எம் ரெயின்போ 102.1 திரை களஞ்சியம். இன்றைய திரை களஞ்சியம் அபூர்வ பின்னணி ஜோடி குரல் என்ற தலைப்பில் ஒலிவளம் வந்து கொண்டிருக்கிறது. கனவு காணுதல் என்பது ஒரு கலை. அதிலும் அதிகாலையில் காணும் கனவு பலிக்கும் என்பார்கள். இவர்கள் அப்படி என்ன கனவுதான் கண்டார்கள்? வாருங்களே கேட்போம். பாடல் ஒலிக்கிறது சிவகங்கை சீமை படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், டி எஸ் பகவதி குரல்களில்.

நேர்கள் இதுவரை கேட்டது திரைக்களஞ்சியம். ராகலை விஸ்வநாதன் அவர்கள் தொகுத்து அனுப்பிய அபூர்வ பின்னணி ஜோடிக்குரல் என்ற தலைப்பில் ஒலிவளம் வந்தது.

ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 3 மணி. மத்திய அலை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒலிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும் இன்றைய ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசைகளில் இன்று மாலை 5:30 மணிக்கு.

இருந்து அவர்களுடைய திறமைகளின் காரணமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அவங்களுக்கு பத்ம விருதுகள் வழங்கி கௌரவிக்கிறது நம்மளுடைய இந்திய அரசாங்கம். முதல்கட்டமான விருது வழங்கும் விழா இன்று மாலை 5 மணிக்கு குடியரசு தலைவரால் வழங்கப்பட உள்ளது. இந்த முதற்கட்ட விருது வழங்கும் விழாவில 66 பேர் விருது வாங்கறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம செய்தியில சொன்ன மாதிரி இன்னைக்கு பத்ம விபூஷன் விருது 2 பேருக்கும், பத்ம பூஷன் விருது 6 பேருக்கும், பத்மஸ்ரீ விருது 58 பேருக்கும் மொத்தம் இன்னைக்கு முதல்கட்ட விருது வழங்கும் விழாவில 66 பேருக்கு விருது வழங்கப்பட இருக்கு. நாட்டினுடைய உயரிய விருதான இந்த பத்ம விருதுகளை தமிழ்நாட்டிலிருந்து யார் யார் வாங்குறாங்க, இந்த 131 பேர்ல மொத்தம் எத்தனை பேர் தமிழ்நாட்டை சேர்ந்த மிகப்பெரிய சாதனையாளர்கள் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். இணைந்த இருங்கள் FM 102.1 இசை தூரலில்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.

0: திருச்சி சாரதாஸ் வழங்கும் ஆலய உலாவில்
1: ராஜகுருவாக தனி சன்னதியில் அருள் செய்யும் வியாழ பகவானின் குரு பெயர்ச்சி விழா.

0: திருப்பம் தரும் திட்டை வசிஷ்டேஸ்வரர் ஆலயத்திலிருந்து நாளை காலை மணி 10:30 நேரலை.
1: திருச்சி FM Rainbow 102.1 இல்.

0: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: ஜில் ஜில் சம்மா கூல் கூல் ஷாப்பிங் திருச்சி சாரதாஸ்.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
3: கல்யாண பொண்ணு. கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
4: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bride

0: ஜுவல்லரி கலெக்ஷன். இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். ஜிஆர்டி பிரைட்ஸ் ஃப்ரம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ். சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: மூன்று மணி 22 நிமிஷமாகுது. நாம கேட்டுக்கிட்டு இருக்கோம் எஃப்எம் ரெயின்போ 102.1 இசைத்தூரல். இசைத்தூரல் நிகழ்ச்சியில நம்மளுடைய நிகழ்ச்சிய பாராட்டி மின்னஞ்சல் அனுப்பி இருக்கிறாங்க. யார் அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, தமிழ் செல்வி கல்யாண சுந்தரம் கீழ கல்கண்டைய கொண்டையம்பேட்டை திருவானைக்கோவில் இருந்து அனுப்பியிருக்கிறாங்க, திருச்சி. தமிழ்செல்வி என்ன அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, 24ஆம் தேதி காலை எனைத்தானும் நல்லவை கேட்க நிகழ்ச்சியில் பேசிய முனைவர் கிருஷ்ணவேணி அவர்கள், மனித வாழ்வின் பழமையான இன்பம் என்ற தலைப்பில், செய்ய வேண்டிய செயலை நினைத்தும் பிறரை மதித்தும் இன்சொல் கூறியும் வாழ்வதே இன்பம் என்று கூறியது அருமை. வணிக வேளாண்மையில் காய்கறி மற்றும் பழங்களை எப்படி ஏற்றுமதி செய்வது பற்றிய தகவல்களை கூறியது பயனுள்ளதாக இருந்தது. மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில் பெண்கள் நலம் குறித்த ஆலோசனைகளை மருத்துவர் காயத்ரி அவர்கள் சிறப்பாக கூறினார். களத்தில் இருந்து இல்லத்திற்கு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய பாடலாசிரியர் மற்றும் கவிஞரும் யுகபாரதியான அவர்களின் உரை மிகவும் சிறப்பாக இருந்தது. இரவு இசை இனிமை சூப்பர், வழங்கிய பண்பலைக்கு பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கிறாங்க. கீழ கொண்டையம்பேட்டை திருவானைக்கோவில் திருச்சியிலிருந்து தமிழ் செல்வி கல்யாண சுந்தரம். இசைத்துறை நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் இது. உள்ளம் கேட்குமே படத்திலிருந்து ஸ்ரீனிவாஸ் குரலில்.

போத்தீசின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீசின் ஏப்ரல் மே தூள் பிளேஃபுல் ஷாப்பிங் சமக்குள்.

0: विधिक सेवा प्राधिकरण अधिनियम 1987 की धारा 12 के तहत पात्र नागरिक निःशुल्क कानूनी सहायता न्याय बंधु मोबाइल ऐप और www.probono-toj.in से प्राप्त कर सकते हैं.
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
2: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேலா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: சூப்பர் கூல் ஸ்டைல், சரதா சாடையோட சம்மர் ஃபுல்லா கூல்.
4: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங், திருச்சி சரதாஸ்.
5: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டுக்கிட்டு இருக்கோம் இசை தூரல். இசை தூரல் நிகழ்ச்சியில பத்ம விருதுகள் 2026, இது பத்தி தான் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு முதல் கட்ட விருது வழங்கும் விழாவில் 66 பேருக்கு இந்த பத்ம விருதுகள் வழங்கப்பட இருக்கு. மொத்தம் 131 பேர் சொன்னோம் இல்லையா, அதுல கிட்டத்தட்ட 9 பேர் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. இவங்க இந்த பத்ம விருது வாங்கும்போது நாமளே வாங்கின மாதிரி உள்ளுணர்வு ரொம்பவே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. ஒரு கிரிக்கெட் பார்க்கும்போது இந்தியா ஜெயிச்சே ஆகணும், ஜெயிச்சிடணும், ஜெயிச்சிடணும்னு எப்படி நம்ம மார்தட்டி சந்தோஷப்பட்டு கொண்டாடி கூத்தாடினோமோ, அதே மாதிரி இந்த பத்ம விருதுகள் நம்ம இந்தியாவில், அதுவும் நம்ம சொந்த மாநிலமான தமிழ்நாட்டுக்கு கிடைக்கும்போது அவ்வளவு பெருமையாக இருக்கு அப்படின்னு எல்லாருமே உள்ளுக்குள்ளே சிரிச்சுக்கிட்டு இருக்கதே எனக்கு தெரியுது. என்ன கவி, ஏதாவது மாயாஜாலம் பண்ணி நீங்க நாங்க சிரிக்கிறத பாத்தீங்களான்னு கேட்காதீங்க. உண்மையாவே நீங்க சந்தோஷமா இருக்கிறது கண்ணுல அப்படியே தெரியுது. ஏன்னா நம்மளுடைய பண்பலை அலைவரிசை எல்லாருடைய கண்ணையும் ஸ்கேன் பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்படியே ஸ்கேன் பண்ண அந்த விதத்துல நம்ம இசைத்தூரில் பத்ம விருதுகள் 131 பேரில் 9 பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்கன்னு சொன்னோம் இல்லையா.

மருத்துவத்துறைக்காக யார் வாங்கியிருக்காங்கன்னா, கள்ளிப்பட்டி ராமசாமி பழனிசாமி இவங்க தான் மருத்துவத்துறைக்கான அந்த பத்ம விருதை வாங்கியிருக்கிறாங்க. அடுத்ததா எஸ்கேஎம் மயிலானந்தம், இவங்க வந்து சோசியல் ஒர்க் துறைக்காக வாங்கியிருக்கிறாங்க. அடுத்ததா காயத்ரி பாலசுப்ரமணியன் மற்றும் ரஞ்சனி பாலசுப்ரமணியன், இவங்க கலைத்துறைக்காக இந்த பத்ம விருதை வாங்குறாங்க. அடுத்ததா யார் யாரு இந்த பத்ம விருதை வாங்குறாங்க, மிச்சம் இருக்கக்கூடிய இந்த 9 பேர்த்துல 6 பேர் யார் யார் அப்படிங்கறத யோசனை பண்ணிக்கிட்டே பாடலை கேட்டுட்டு இருங்க. இந்த பாடலுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கலாம் பத்ம விருதுகள் 2026 வாங்கக்கூடிய தமிழ்நாட்டு நபர்கள் யார் யார் என்பதை. இணைந்திருங்கள் நேர்களே, இது FM Brain 102.1 இசை தூரல்.

பவுலின் மைக்கேல். சனிக்கிழமை மாலை வண்ணக்கோளங்கள் இல்லாதது, அதாவது வண்ணக்கோளங்களில் இல்லாதது எது அப்படிங்கிறது தான் தலைப்பு. உயிரினங்களே இல்லாத கடல் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க, சாக்கடல். மலைகளே இல்லாத தீவு மாலத்தீவு. கௌதமனையா ராஜலட்சுமி இருவரும் சிறப்பாக நிகழ்வை நடத்தின. நன்றி வண்ணக்கோளங்களுக்கு. பொன்மலையில் வண்ணம், இந்த வஞ்சியின் வண்ணம் பாடல் மிகவும் இனிமையாக இருந்தது. பண்பலைக்கு பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை மதியம் இசைத்தூரல் பாடல்கள் எல்லாம் இனிமை. மாலை குறுக்கெழுத்து போட்டி நடந்தது. லோகநாதன் சார் வந்தாலே நிகழ்ச்சி சிறப்பு தான். முடிவில் இது வந்தால் தண்ணீர் குடிக்கணும், இது வந்தால் தண்ணீர் குடிக்கணும் அப்படின்னு சொன்னதும் விக்கல்னு மேம் உடனே சொல்லிட்டாங்க, உங்க வேகம் என்னோட சோகம் அப்படின்னு சார் சொன்னது அருமை. நன்றி பந்தலைக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கிறாங்க. துவாக்குடி மலையிலிருந்து பவுலின் மைக்கேல். இப்ப நம்ம நிகழ்ச்சி அலங்கரிக்கிறதுக்காக அடுத்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் ஸ்வர்ணலதா குரல்களில் வானவில் படத்திலிருந்து.

3 மணி 36 நிமிஷம் ஆகுது. நாம கேட்டுக்கிட்டு இருக்கோம் எஃப்எம் ரெயின்போ 102.1 இசை தூரல். நம்ம நிகழ்ச்சிக்கு அடுத்ததான் மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறாங்க. நம்ம நிகழ்ச்சியை பாராட்டி துவாக்குடிமலை

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: மூன்று மணி 44 நிமிஷம் ஆகுது. நாம கேட்டுக்கிட்டு இருக்கோம் ரெயின்போ 102.1 இசை தூரல். இன்னைக்கு இசை தூரல் நிகழ்ச்சியில பத்ம விருதுகள் 2026 யார் யார் வாங்கியிருக்கிறாங்க, தமிழ்நாட்டிலிருந்து அந்த பொக்கிஷத்தை நம்ம தமிழ்நாட்டுக்கு எடுத்துட்டு வந்தவங்க யார் யார் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம். 4வது நபர் யாரு அப்படின்னா, மருத்துவத்துறைக்காக வாங்கியிருக்கிறாங்க, ஹெச்பி ஹாண்டே. இவர் மருத்துவத்துறைக்காக பத்ம விருது வாங்கியிருக்கிறாரு. அடுத்ததா கே ராமசாமி அவர்கள் அறிவியல் மற்றும் பொறியியல் துறைக்கான பத்ம விருதை வாங்கியிருக்கிறாங்க. அடுத்தபடியா கே விஜயகுமார் அவர்கள் குடிமை பணிக்காக பத்ம விருதை வாங்கியிருக்கிறாங்க. அடுத்ததா டாக்டர் புண்ணியமூர்த்தி நடேசன் அவர்கள் மருத்துவத்துறைக்காக வாங்கியிருக்கிறாங்க. கே கிருஷ்ணன் அவர்கள் கலைத்துறைக்காகவும், அவரை தொடர்ந்து ராஜஷ்டபதி காளியப்பா அவங்க, இவங்க இரண்டு பேருமே கலைத்துறைக்காக பத்ம விருதை வாங்கியிருக்கிறாங்க. இந்த 9 நபர்கள் தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு பத்ம விருதை வாங்கி கொண்டு வந்து குவிச்சிருக்கிறாங்க. பெருமையான ஒரு விஷயம். இவங்க அனைவருக்கும் நம்மளுடைய பண்பலை சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். முதல்கட்டமாக விருது வழங்கக்கூடிய விழா இன்னைக்கு குடியரசு தலைவரால் வழங்கப்பட இருக்கு. இந்த முதல் கட்டத்தில் 66 பேருக்கு விருது வழங்குறாங்க. இன்னைக்கு மாலை 6-5 மணிக்கு மேலே தான் இந்த விழா நடக்க இருக்கு.
5: ஏசை தூரல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் இதோ, காற்றலையில் வானத்தை போல படத்திலிருந்து.

0: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி
1: பிஎஸ்சி பிசிஏ பிபிஏ பிகாம் எம்எஸ்சி எம்சிஏ எம்காம்.
0: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி டவுன் ரயில் நிலையம் அருகில், திருச்சிராப்பள்ளி 2.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண் அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
4: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
6: உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: எஃப்எம் ரெயின்போ 102.1 இசை துறல் நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம நிகழ்ச்சிக்கு அடுத்துதான் மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறாங்க. குமரநகர்ல இருந்து லக்ஷ்மி. 24ஆம் தேதி அன்று இசை துறல் நிகழ்ச்சியை அட்டகாசமாக தொகுத்து வழங்கிய யோகேஸ்வரி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். நேர்த்தியான கடித வாசிப்பு, தெளிவான உச்சரிப்பு, அழகான பாடல்கள், தெரிவு செய்த விதம் அருமை அசத்திவிட்டார். ஒரு கடிதம் எழுதினேன், கருடா கருடா தெய்வங்கள் பேசும் பாடல்கள் இனித்தன. வாழ்த்துக்கள் யோகேஸ்வரின்னு சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ந்து இன்று நிகழ்ச்சிக்கும், அதாவது இன்றைய நிகழ்ச்சிக்கும் அவங்க வந்து மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறாங்க. அதிகாலை 5 மணிக்கு சென்னை விபத் பாரதியிலிருந்து நமது பண்பலை வழியாக ஒளிபரப்பாகிய தெய்வீக ராகம் மிகவும் இனிமை, பாலமுரளி கிருஷ்ணா குரலில் ஒலித்த சிவ பஞ்சாட்சரம், உன்னிகிருஷ்ணன் குரலில் ஒலித்த சிவாஷ்டகம் வெகு பிரமாதம். வாழ்த்துக்கள். காலை 8 மணிக்கு அன்பு அறிவிப்பாளர் சரவணன் அவர்கள், நீண்ட நாட்களுக்கு பிறகு இதயராகும் நிகழ்ச்சியில் அவரது குரல் ஒலிக்க கேட்டேன். புத்தூர் பரமு கேட்ட சித் ஸ்ரீராம் குரலில் ஒலித்த யார் அழைப்பது பாடல் செம்ம ஜோர். புது பாடல்கள் இனிமையாக அழகாக வலம் வந்தது. வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏசி துறல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் இதோ ஜீன்ஸ் படத்திலிருந்து.

0: நிறைவு பெறுகிறது இன்றைய இசைத்தூரல். அடுத்ததாக செவிமடுக்க காத்திருங்கள் வண்ணக்கோலங்கள் நிகழ்ச்சிக்கு. நேரம் 4 மணி. இனி கேட்கலாம்
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜெயஸ்ரீ துரைசாமி. பிரதமர் திரு நரேந்திரமோடி அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 134வது முறையாக வரும் 31ஆம் தேதி உரையாற்றுகிறார். இந்நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகளை பொதுமக்கள் 1800117800 என்ற இலவச எண், மை கவ் இணையதளம், நமோ செயலி உள்ளிட்டவற்றில் வரும் 29ஆம் தேதி வரை தெரிவிக்க வகை செய்யப்பட்டுள்ளது. குவாட் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாடு புதுதில்லியில் நாளை நடைபெறுகிறது. வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் பென்னி வாங், அமெரிக்காவின் மேக்ரோ ரூபியோ, ஜப்பானின் டிசிமிட்சு ஆகியோர் பங்கேற்கின்றனர். முக்கிய பிரச்சினைகளில் குவாட் நாடுகளின் ஒத்துழைப்பு, தற்போது மேற்கொள்ளப்படும் செயல் திட்டங்களின் முன்னேற்றம், பரஸ்பர நலன் சார்ந்த சர்வதேச பிரச்சினைகள் குறித்து இதில் விரிவாக ஆலோசிக்கப்படுகிறது. தூத்துக்குடி மாவட்டம் வேடநத்தம் கிராமத்தில் 12ஆம் வகுப்பு மாணவி பாலியல் கொலை வழக்கில் குற்றவாளி தர்ம முனீஸ்வரனுக்கு இரட்டை மரண தண்டனை விதித்து தூத்துக்குடி மாவட்ட போக்சோ நீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்கியுள்ளது. இச்சம்பவம் நடைபெற்ற 76வது நாளிலேயே குற்றவாளிக்கு மரண தண்டனையை விதித்து போக்சோ நீதிமன்ற நீதிபதி பிரீதா உத்தரவு பிறப்பித்துள்ளார். திருச்சி அரசு மருத்துவமனையில் செவிலியர் உயிரிழந்த விவகாரத்தில் உயர்மட்ட குழு மேற்கொண்ட விசாரணை அறிக்கை விரைவில் அரசிடம் சமர்ப்பிக்கப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னையில்

இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தவறிழைத்தவர்கள் மீது கட்டாயம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். வரும் 28 தேதி நடைபெறுவதாக இருந்த இளநிலை படிப்புகளுக்கான கியூட் பல்கலைக்கழக பொது நுழைவுத் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. பக்ரீத் பண்டிகையை ஒட்டி இத்தேர்வு ஒத்திவைக்கப்படுவதாகவும் மறு தேதி விரைவில் அறிவிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிபிஎஸ்இ 12 வகுப்பு மாணாக்கர் விடைத்தாள் நகல் பெறுவதற்கான காலக்கெடுவை இன்று வரை நீட்டித்திருப்பதாக மத்திய கல்வி வாரியம் அறிவித்துள்ளது. நார்வே செஸ் போட்டிகள் ஓஸ்லோவில் இன்று தொடங்குகின்றன. வரும் 5 தேதி வரை நடைபெறும் இப்போட்டிகளில் இந்தியாவின் குகேஷ், பிரக்ஞானந்தா, திவ்யா தேஷ்முக், கோனோர் ஹெம்பி உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 5 மணிக்கு.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்களை நீ கேட்கவிருப்பது வசந்தன் கோவின் வண்ண கோலங்கள்.
1: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோ.
2: ஏசியா ஏசி வாங்க வசந்தன் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோ.
3: வணக்கம் நேயர்களே, வணக்கம் சகோதரி,
0: வணக்கம் ஐயா.
3: வண்ணக்கோலங்கள் நிகழ்ச்சிக்கு நேயர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். திங்கட்கிழமை வண்ணக்கோலங்கள் நிகழ்ச்சி அப்படின்னா நீங்கள் உற்சாகமாக பங்கெடுக்க தயாராக ஆயிட்டீங்க அப்படின்றது நல்லாவே தெரியுது.
0: கண்டிப்பாக நானும் உற்சாகமாக தயாராக காத்துக்கிட்டு இருக்கேன் கண்டுபிடிக்கிறதுக்காக.
3: ஆமாம், இன்றைய வண்ணக்கோலங்கள் நிகழ்ச்சியில் கண்டுபிடி கண்டுபிடி நேயர்கள் பதில் சொல்வதற்கு நிறைய குறிப்புகள் வந்து இந்த நிகழ்ச்சியில் நம்ம கொடுக்க போகிறோம். ரொம்ப எளிமையான கேள்விகள், உற்சாகமாக நேயர்கள் பங்கேற்க வரலாம். அவர்கள் பங்கேற்க வருவதற்கான தொலைபேசி எண்கள்
0: சுழி 431 முன்னிணைப்பு என்னோடு 246-102-1. அறிமுக நேயர்களாக இருந்தீங்கன்னா சுழி 431 முன்னிணைப்பு என்னோடு 240-102-1 அப்படிங்கிற இந்த எண்ணையும் சேர்த்து வாங்க. வண்ண கோலங்களில் பல கேள்விகள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு, குறிப்புகளோட கண்டுபிடிக்கலாம். வாங்க வண்ண கோலங்கள் நிகழ்ச்சிக்கு.

0: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னு.
2: சரி சரி சரி சரி வசந்த் சரி சரி சரி சரி சரி வசந்த்.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: சரி சரி.
4: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
5: போத்தீசின் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ச் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீசின் ஏப்ரல் மே தூல் பிளேஃபுல் ஷாப்பிங் சமக்கூல்.
6: உங்க பிள்ளைங்க அக்ரி படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களா? தஞ்சாவூரில் 11 ஆண்டுகளாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக இணைப்புடன் செயல்படும் RVS வேளாண்மை கல்லூரி தான் உங்க பெஸ்ட் சாய்ஸ். அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், நவீன ஆய்வகங்கள், இயற்கை சூழலில் விடுதி வசதி. அட்மிஷன் ஓபன். தொடர்புக்கு 9942966606.
7: இன்ஜினியரிங் காலேஜ் தான் ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
8: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
9: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
10: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
11: நேரம் 4:11. இந்த திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ணக்குளங்கள். இன்றைய வண்ணக்குளங்கள் நிகழ்ச்சியை கண்டுபிடி கண்டுபிடி அப்படின்னு ரொம்ப எளிமையான ஒரு விளையாட்டு நிகழ்ச்சி. அந்த வகையில் நேயர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு பங்கேற்க வரலாம். உங்களுக்கான தொலைபேசி எண்கள் 0431 240 102 1. இந்த எண்ணில் அறிமுக நேயர்கள் வரலாம். 246 102 1 என்ற மற்றொரு எண்ணே இருக்கிறது. இதில் ஏற்கனவே பரிச்சயமான அறிமுகமான
12: நேயர்களும்
11: வரலாம்.
12: இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்ல போறீங்க நம்ம நேயர்களுக்கு கேள்வி?
11: ஆமாம், அது அவங்க நேரில் வரும்போது அவங்களுக்கு வந்து
12: வரும்போதே கொடுத்துருவோம்.

0: டக்குன்னு கொடுத்தோடனே டமால்னு கண்டுபிடிக்கணும்.
1: அப்படிப்பட்ட கேள்விகள் தான் நம்மகிட்ட இன்றைக்கி கைவசம் நிறையா இருக்குது.
0: கண்டிப்பாக அந்த கைவசமான கேள்விகள் எல்லாத்தையும் நேர்கள் தன்வசமாக்க காத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு பாடலை தொடர்ந்து வண்ணக்கோளங்களில் கண்டுபிடி கண்டுபிடி, யார் கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இணைந்தே இருங்கள், இது FM Rainbow 102.1.

0: ஆரம்பம்.
1: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்தம் புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை, வசந்த் அண்ட் கோ.
2: திருச்சி சிந்தாமணி பஜார் ஹரிணி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆலய உலாவில்

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தன் கோவின் வண்ண கோலங்கள்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் சுபா.

0: தேவர் போற்றும் தேவகுரு, பாவம் தீர்க்கும் பிரகஸ்பதி,
1: மஞ்சள் ஆடை உடுத்தி நெஞ்சில் நிறையும் குரு பகவானின் பெயர்ச்சி பெருவிழா.
2: குருவாகும் உலகிலெல்லாம் குருவாகும் பகவானே.
0: திருச்சி FM ரெயின்போ 102.1 நாளை காலை 10:30
1: திட்டை வசிஷ்டேஸ்வரர் ஆலயத்திலிருந்து நேரலை.
3: ஓம் குருவே போற்றி, ஓம் யாழவே போற்றி.
0: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பசார் அண்ணா சிலை அருகில், திருச்சி.
5: ஹரிணி ஜுவல்லர்ஸ்.

0: திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: நேரம் 4:22. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இணைந்திருக்கிறீர்கள். நேயர்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த இனிய நிகழ்ச்சி வண்ணக்கோளங்கள். இன்றைய வண்ணக்கோளங்கள் நிகழ்ச்சி கண்டுபிடி கண்டுபிடி. நேயர்கள் வரலாம் 240-102-1 அல்லது 246-102-1 இந்த இரண்டு எண்களில் ஏதாவது ஒரு எண்ணில் நீங்கள் வரலாம். திருச்சியின் முன் இணைப்பு 04-3-1.

0: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சுங்கயா, எப்பவுமே வசந்த் & கோ தான் சரின்னுட்டு.
2: சரி சரி சரி சரி
3: வசந்த் & கோ, சரி சரி சரி அனைத்திலும் சரி சரி வசந்த் & கோ.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர்.

0: நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 5:30. மத்திய அலை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒலிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும் இன்றைய எமது மாலை ஒலிபரப்பு இனிதே தொடங்குகிறது.
1: நேர்களே, இன்னும் சில நொடிகளில் இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் புதுதில்லி ராஷ்டிரபதி பவனில் 2025 ஆண்டிற்கான பத்ம விருதுகள் வழங்கும் விழாவின் நேரலை டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: தலைப்புச் செய்திகள். நடப்பாண்டிற்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட தேவையான தொடர் சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் 3 பேர் தங்களது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேக்காவில் இணைந்துள்ளனர். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று திமுக பிஜேபி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் பெற்றது. இனி விரிவான செய்திகள். நடப்பாண்டிற்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்கினார். புதுதில்லியில் நடைபெற்ற இதற்கான நிகழ்ச்சியில் 2 பேருக்கு பத்ம விபூஷன் விருதுகளும் 6 பேருக்கு பத்ம பூஷன் விருதுகளும் 58 பேருக்கு பத்மஸ்ரீ விருதுகளும் வழங்கப்பட்டன. மறைந்த நடிகர் தர்மேந்திராவுக்கு அறிவிக்கப்பட்ட பத்ம விபூஷன் விருதை அவரது மனைவி திருமதி ஹேமமாலினி பெற்றுக் கொண்டார். தமிழகத்தைச் சேர்ந்த டாக்டர் கள்ளிப்பட்டி ராமசாமி பழனிசாமி உட்பட 6 பேர் பத்ம பூஷன் விருதை பெற்றுக் கொண்டனர். தமிழகத்தைச் சேர்ந்த 6 பேர் பத்மஸ்ரீ விருதை பெற்றனர். எழுத்தாளர் சிவசங்கரிக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது.
1: ஸ்ரீமதி சிவ் சங்கரி, சாகித்ய ஏவம் சிக்ஷா.
0: இந்த நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்றனர். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட தேவையான தொடர் சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று சென்னையில் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் மற்றும் சட்ட வல்லுநர்களோடு ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் முதலமைச்சர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதற்கிடையே மேகதாது அணை தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு உடனடியாக சீராய்வு மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இப்பிரச்சினையில் மேற்கொள்ள வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு தமிழக அரசு அழைப்பு விடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் 3 பேர் தங்களது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேக்காவில் இணைந்துள்ளனர். மதுராந்தகம் சட்டப்பேரவை உறுப்பினர் திருமதி மரகதம் குமரவேல், பெருந்துறை சட்டப்பேரவை உறுப்பினர் திரு ஜெயக்குமார், தாராபுரம் சட்டப்பேரவை உறுப்பினர் திருமதி சத்யபாமா ஆகியோர் பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரனை சந்தித்து தங்களது ராஜினாமா கடிதங்களை வழங்கினர். இதனைத் தொடர்ந்து இவர்கள் மூவரும் மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா முன்னிலையில் தாவேக்காவில் இணைந்தனர். இதற்கிடையே செய்தியாளர்களிடம் பேசிய பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், 3 பேரின் ராஜினாமாவும் ஏற்றுக் கொள்ளப்பட்டிருப்பதாக அறிவித்தார். தமிழகத்தில் தாவேக்க அரசு பொறுப்பேற்ற கடந்த 15 நாட்களில் 29 கொலை சம்பவங்களும் 19 பாலியல் குற்றங்களும் நடைபெற்றுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாற்றம் என்று சொன்னவர்களின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு மாறியிருப்பதற்கு இந்த சம்பவங்களே சாட்சி என்று குறிப்பிட்டுள்ளார். பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றச்சம்பவங்களை தடுக்க முதலமைச்சர் ஆக்கப்பூர்வமாக என்ன செய்யப்போகிறார் என்ற தமிழகத்தின் கேள்விக்கு அவர் உடனடியாக பதில் சொல்லியாக வேண்டும் என்றும் திரு உதயநிதி

0: என்று குறிப்பிட்டுள்ளார். பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றச்சம்பவங்களை தடுக்க முதலமைச்சர் ஆக்கப்பூர்வமாக என்ன செய்யப் போகிறார் என்ற தமிழகத்தின் கேள்விக்கு அவர் உடனடியாக பதில் சொல்லியாக வேண்டும் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தாவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் நடைபெற்ற குற்றச்சம்பவங்களை பட்டியலிட்டுள்ளார். அரசு ஊழியர்களை ஆளும் கட்சியினர் அச்சுறுத்தும் போக்கு தொடர்வதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதற்கெல்லாம் முதலமைச்சர் பதில் சொல்வாரா என்று மக்கள் எதிர்பார்ப்பதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அருகே 16 வயது சிறுவன் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதை எடுத்துரைப்பதாக பிஜேபி கூறியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் மக்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாகவும் இது தொடர்பாக தாவேக அரசு மவுனம் காப்பது கண்டனத்திற்குரியது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தாவேக அரசு தீவிரப்படுத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கோவை மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தில் நடைபெற்ற சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட சிறுமிகளின் குடும்பத்தினருக்கு உரிய இழப்பீட்டுத் தொகையை தாவேக அரசு வழங்க வேண்டும் என்றும் திரு தொல் திருமாவளவன் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. கூட்டுறவு வங்கிகளில் 50,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்ற குறு விவசாயிகளுக்கு முழுமையாக பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. கூட்டுறவு வங்கிகள் மூலம் பயிர்க்கடன் பெற்ற இதர பெரு விவசாயிகளுக்கு தலா 5,000 ரூபாய் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படுவதாகவும் மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதன் மூலம் கடந்த ஆண்டு மே மாதம் 1 முதல் நடப்பாண்டு பிப்ரவரி மாதம் 28 தேதி வரை கூட்டுறவு வங்கிகளில் பயிர்க்கடன் பெற்றுள்ள 14 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயனடைவார்கள் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள அனைத்து திரையரங்குகளிலும் புதிய தமிழ் திரைப்படங்கள் வெளியிடப்படும் நாளிலிருந்து 7 தினசரி 5 காட்சிகளை திரையிட அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாக மாநில அரசின் மற்றொரு செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 12 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: சுமார் 3 கிலோமீட்டர் உயரத்தில் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியிலிருந்து தெற்கு கடலோர ஆந்திர பிரதேசம் வரை கேரளா மற்றும் ராயல்சீமா வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, கரூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். அடுத்த 3 தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்படுகிறார்கள்.
0: மாவட்ட செய்திகள். சேலம் மாநகராட்சி ஆணையாளராக திரு லலித் ஆதித்ய நீலமும், திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக திரு அக்ஷய அனில் வஹாரேயும், தென்காசி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக திரு அசோக் குமாரும் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திருமதி சந்திரகலா அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். கடலூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் செயல்படும் அம்மா உணவகங்களில் ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று ஆய்வு மேற்கொண்டார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் தூய்மை திருவிழாவை ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் இன்று தொடங்கி வைத்தார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்து சென்னை மாநகராட்சி அலுவலர்களுக்கான பயிற்சி வகுப்பு இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. வியட்நாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 57 கிலோ இடைப்பிரிவில் அக்ஷய் தனாஜி தேரே தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் 65 கிலோ இடைப்பிரிவில் குமார் மோஹித்துக்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 4 தங்கம், 6 வெள்ளி, 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. ஆசிய ஓஷியானா அல்ட்ரா ஓட்டப் போட்டியில் இந்தியா 2 தங்கம் உட்பட 5 பதக்கங்களை வென்றது. ஜப்பானில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் தனிநபர் பிரிவில் அமர்

0: சிங் தேவாண்டா தங்கப்பதக்கத்தையும் கீனோ ஆண்டனி வெள்ளிப்பதக்கத்தையும் சவ்ரவ் குமார் ரஞ்சன் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். இந்தியா ஆடவர் குழு பிரிவில் தங்கப்பதக்கத்தையும் மகளிர் குழு பிரிவில் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றது. லாகோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை பட்டம் வென்றது. ஆஸ்திரியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி வெள்ளிப்பதக்கம் வென்றார். பிரான்சில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்வஸ்திகா கோஷ் தனிஷா குட்டிச்சா இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. மத்திய ஆசிய மகளிர் வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. காட்மண்டுவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் இன்றைய லீக் ஆட்டத்தில் இந்தியா கிர்கிஸ்தானை வென்றது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா 130-60 என்ற புள்ளிக்கணக்கில் மாலத்தீவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நடப்பாண்டிற்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்ட தேவையான தொடர் சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் 3 பேர் தங்களது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேக்காவில் இணைந்துள்ளனர். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று திமுக பிஜேபி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. செய்தியறிக்கை நிறைவு பெற்றது.
1: முத்துவிழா கண்டும் முதிராத முயற்சியுடன் புதிய எழுச்சியுடன் தொடர்கிறது தன் பயணத்தை திருச்சி வானொலி

0: நம்ம சாப்பிடுற உணவு ஆரோக்கியமான உணவு தானா? கலர் கலரா கண்ணுக்கு படுறதெல்லாம் சாப்பிடணும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தா அளவுக்கு மீறியும் சாப்பிடுறோம். இதெல்லாம் ஆரோக்கியமான பழக்கம் தானா? உணவை அளவா எடுத்துக்கிட்டா மருந்தே சாப்பிட வேண்டியது இல்லங்க. உணவே மருந்தா இருக்கும் நம்மளுக்கு.
1: இதுக்குதான் ஊருக்குள்ள ஒரு ஆளினார் அழகராஜா தேவைங்கிறது.
0: இன்னைக்கு உணவே மருந்து நிகழ்ச்சியில நல ஆலோசனைகளோட இணையறாங்க திருச்சி உணவு மற்றும் ஊட்டச்சத்துவியல் துறை இணை பேராசிரியை முனைவர் சு இதய மலர் அவர்கள்.
2: நாம் முன்னோர்கள் ஒரு பழமொழியோ சொல்வாங்க, அதாவது உணவே மருந்து, மருந்தே உணவு. இந்த தத்துவம் காய்கறிகள் மற்றும் பழங்களுக்கும் பொருந்தும். அவற்றால் தான் நம்ம உடலுக்கு தேவையான மூன்று சக்திகள் கிடைக்கின்றன. முதலாவதாக வைட்டமின் மற்றும் தாதுக்கள். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பது முதல் எலும்புகளை வலுப்படுத்துவது வரை வைட்டமின் சி, வைட்டமின் ஏ, பொட்டாசியம், ஃபோலிக் அமிலம் போன்ற எண்ணற்ற சத்துக்களை நமக்கு இந்த காய்கறிகளும் பழங்களும் வழங்குது. உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா பச்சை நிற கீரைகள் அதிக இரும்பு சத்து கொண்டுள்ளது. இன்றைய நாகரிக வாழ்க்கையில பார்த்தோன்னா பலருக்கும் மலச்சிக்கல் இருக்கு, செரிமான கோளாறு இருக்கு. அதிக நார்ச்சத்து உள்ள பொருட்களை எடுத்துக்கிறது மூலமா நமக்கு செரிமான கோளாறு மற்றும் மலச்சிக்கல் குறைகிறது. அதே போல இது ரத்தத்தில் இருக்க சர்க்கரையோட அளவை சீராக பராமரிக்கவும் உதவுது. மூன்றாவதாக ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். சிவப்பு நிற தக்காளி மற்றும் தர்பூசணியில் உள்ள லைகோபீன் மற்றும் ஊதா நிற பழங்களில் உள்ள ஆந்தோசயனின் ஆகியவை சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ஆகும். இவை உடலில் உள்ள செல்களை பாதிக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிகல்ஸை எதிர்த்து போராடி புற்றுநோய் மற்றும் இதய நோய்கள் வரும் அபாயத்தை குறைக்குது. பழங்களையும் காய்கறிகளையும் தேர்வு செய்யும் போது அதோட வண்ணத்தை கவனிக்கணும். சிவப்பு, மஞ்சள், ஆரஞ்சு, பச்சை, ஊதா, நீலம் போன்ற அனைத்து வகையான வண்ணங்களும் அடங்கி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஏன்னா ஒவ்வொரு வண்ணத்துக்கும் ஒரு தனித்துவமான சக்தி ஒளிஞ்சிருக்குங்க. அதாவது சிவப்பு நிறம் இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கும், மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு நிற உணவுகள் கண் ஆரோக்கியம் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும், பச்சை நிறம் எலும்பு உறுதி மற்றும் இரத்த சுத்திகரிப்புக்கு உதவும், நீல நிறம் மூளை ஆரோக்கியம் மற்றும் நினைவாற்றலை மேம்படுத்தும். தினமும் பல வண்ணங்கள்ல பழங்கள் மற்றும் காய்கறிகளை சேர்ப்பதன் மூலமா எந்த சத்து குறைபாட்டுக்கும் இடம் கொடுக்காம இருக்க முடியும். அடுத்ததா பருவகால காய்கறிகள் என்பவை அந்தந்த பருவத்தில் இயற்கையாகவே விளையும் காய்கறிகள். அவை அறுவடை செய்யப்படும் போது புதிதாகவும் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்ததாகவே இருக்கும். பருவகால பயிர்களுக்கு செயற்கை உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் குறைவாக

0: தேவைப்பட்டன. இதனால் அவை மிகவும் பாதுகாப்பானது. கோடை காலத்தில் விளையும் வெள்ளரிக்காய், தர்பூசணி ஆகியவை உடல் சூற்றை தணிக்க உதவுது. மழை காலத்தில் விளையும் கத்திரி, அவரை போன்றவை உடலுக்கு தேவையான வெப்பத்தையும் நோய் எதிர்ப்பு சக்தியையும் கொடுக்கின்றது. ஆகவே நமது உடல் அந்த பருவத்தில் நிலவும் தட்ப வெப்ப நிலைக்கு ஏற்ப செயல்பட பருவகால உணவுகள் ஒரு பாலமாக செயல்படுகின்றன. எனவே அந்த பருவத்தில் அதிக அளவில் கிடைக்கும் காய்கறிகளே விரும்பி சாப்பிட வேண்டும். இந்தியா பழங்கள் மற்றும் காய்கறிகளின் உற்பத்தியில் உலகின் முன்னணி நாடுகளில் ஒன்றாகும். இந்தியாவின் மொத்த பழங்கள் மற்றும் காய்கறிகளின் உற்பத்தி சுமார் 330 மில்லியன் மெட்ரிக் டன்களாக இருக்கிறது. இது உலகளவிய உற்பத்தியில் நாம் ஆற்றும் மிகப்பெரிய பங்களிப்பு ஆகும். அவ்வளவு உற்பத்தியை கொண்ட நம் நாட்டிலும் கூட பலரும் இன்றும் பழங்களையும் காய்கறிகளையும் போதுமான அளவு எடுத்துக்கொள்வதில்லை. உலக சுகாதார நிறுவனம் ஒரு நாளைக்கு குறைந்தது 400 முதல் 500 கிராம் வரை, அதாவது சுமார் 5 பகுதிகள் பழங்கள் மற்றும் காய்கறிகளை சாப்பிட வேண்டும் என்று பரிந்துரைத்துள்ளது. நாம் இந்த இலக்கை அடையவில்லை என்றால் நம்முடைய சமையலறைக்கு மிக அருகிலேயே இருக்கும் மருத்துவ பொக்கிஷத்தை நாம் இழந்து கொண்டிருக்கின்றோம் என்பதே அர்த்தம். நாம் துரித உணவுகளுக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை நமது காய்கறிகள் மற்றும் பழங்களுக்கு கொடுக்க வேண்டும். ஆரோக்கியமாக இருக்க விலையுயர்ந்த மருந்துகளை நாம் தேட வேண்டாம். நம் உள்ளூர் சந்தையில் கிடைக்கும் புதிய பருவகால காய்கறிகளையும் பழங்களையும் வாங்க வேண்டும். பழங்கள் காய்கறிகள் நிறைந்த ஓர் ஆரோக்கியமான உணவை உண்பதன் மூலம் நாம் நீடித்த ஆரோக்கியமான நிறைவான ஆற்றல் மற்றும் மகிழ்ச்சியான வாழ்வை பெற முடியும்.
1: காய்கறி பழங்கள்ல இருக்க சத்துக்களை பத்தி சொன்னாங்க. திருச்சி உணவு மற்றும் ஊட்டச்சத்துவியல் துறை இணை பேராசிரியை முனைவர் சு இதயமலர் அவர்கள்.

0: ஆகாஷ்வாணி. விருதுநகர் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் டி கமலக்கண்ணன் அவர்கள்.
1: விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் கடந்த 11ஆம் தேதியன்று மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் இலவச வீட்டுமனை பட்டா மற்றும் பட்டா மாறுதல், குடும்ப அட்டை, வேலைவாய்ப்பு, விபத்து நிவாரணம், மாற்றுத்திறனாளிகள், நலிந்தோர் நல உதவி திட்டம் மற்றும் விதவை உதவித்தொகை, திருமண உதவித்தொகை, முதியோர் உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பாக மனுக்கள் பெறப்பட்டன. முன்னதாக மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த குடிமக்களுக்காக அமைக்கப்பட்டிருந்த சிறப்பு அமர்விடத்திற்கு சென்று கோரிக்கை மனுக்களை ஆட்சியர் பெற்றுக்கொண்டார். இம்மனுக்கள் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களிடம் உரிய நடவடிக்கை எடுக்க ஒப்படைக்கப்பட்டன. விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட அளவிலான சிறப்பு தடுப்பு பணி பிரிவு மற்றும் மணல் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா தலைமையில் கடந்த 13/5/2026 அன்று நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மாவட்டத்தில் சட்டவிரோத மணல் மற்றும் கனிம கடத்தலை தடுக்கும் நடவடிக்கைகள் குறித்து விரிவாக ஆய்வு செய்யப்பட்டன. கடந்த மார்ச் மற்றும் ஏப்ரல் 2026 மாதங்களில் வருவாய்த்துறை, காவல்துறை மற்றும் கனிம வளத்துறை இணைந்து மேற்கொண்ட திடீர் சோதனைகள் மற்றும் வழக்குகள் தொடர்பாக ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. கனிம கடத்தலை தடுக்கும் வகையில் வருவாய், காவல், சுரங்கத்துறை மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அனைத்து வட்டார அளவிலும் வட்டாட்சியர்களால் பணிக்குழு கூட்டங்களும் முறையாக நடத்தப்பட வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார். மேலும் பொதுப்பணித்துறை மற்றும் ஊரக வளர்ச்சித்துறைகளின் மூலம் மேற்கொள்ளப்படும் பணிகளுக்காக கனிமங்கள் பயன்படுத்தப்படும் போது விதிகளின்படி அனுமதி பெற்று மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்றும் பயன்பாட்டு சான்றிதழ்கள் முறையாக பராமரிக்கப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டன. விருதுநகர் மாவட்டம் விருதுநகர் ஆயுதப்படை மைதானத்தில் கடந்த 14/5/2026 அன்று மாவட்ட நிர்வாகம், போக்குவரத்துத்துறை, காவல்துறை மற்றும் பள்ளி கல்வித்துறை இணைந்து 2026ஆம் ஆண்டிற்கான பள்ளி வாகனங்கள் கூட்டாய்வு பணிகள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரீநாதா முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா தலைமையில் நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் கடந்த 19/5/2026 அன்று மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை சிவகாசி மாநகராட்சி மேயர் சங்கீதா இன்பம் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அதன் ஒருபகுதியாக சிவகாசி மாநகராட்சிக்கு உட்பட்ட திருத்தங்கள் பகுதியில் பொது சுகாதாரம் மற்றும் அறிவியல் பூர்வமான கழிவு மேலாண்மையை ஊக்குவிக்கும் வகையிலும் மாநகராட்சி முழுவதும் தூய்மையை பேணுவதில் குடிமக்களின் பங்களிப்பை உறுதி செய்யும் பொருட்டும் தூய்மை திருவிழா 2026 என்ற தலைப்பில் நடைபெற்ற மாபெரும் கூட்டு தூய்மை பணியினை மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து சிவகாசி பேருந்து நிலையத்தில் தற்போது செயல்பட்டு வரும் பொது சுகாதார வளாகத்தின் நிலை மற்றும் தூய்மைத்தன்மை குறித்து ஆட்சியர் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மேலும் மாநகராட்சியில் உள்ள பொது சுகாதார வளாகங்களை குறிப்பிட்ட கால இடைவெளியில் தூய்மை செய்து பொதுமக்களின் சுகாதாரத்தினை உறுதி செய்ய வேண்டும் என தொடர்புடைய அலுவலர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா அறிவுறுத்தினார். விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள பள்ளிகள், கல்லூரிகள், வழிபாட்டுத் தலங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களைச் சுற்றி 500 மீட்டர் சுற்றளவிற்குள் அமைந்துள்ள தமிழ்நாடு மாநில வாணிபக் கழகத்தின்

0: சில்லறை விற்பனை கடைகள் அரசால் மூடப்பட்டு வருகின்றன என்றும், அந்த வகையில் சிவகாசி பேருந்து நிலையம் அருகில் செயல்பட்டு வந்த மதுபான சில்லறை விற்பனை கடை முழுமையாக அகற்றப்பட்டுள்ளதை உறுதி செய்யும் பொருட்டு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அந்த இடத்திற்கு நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்து உறுதி செய்தார். விருதுநகர் மாவட்டத்தின் வளர்ச்சிக்கு துறை அலுவலர்கள் அனைவரும் ஒரு ஒருங்கிணைந்த வழிகாட்டியாக திகழ வேண்டும் என்றும், கல்வித்துறையில் விருதுநகர் மாவட்டம் எப்பொழுதும் முதன்மை மாவட்டமாக திகழ்வதை உறுதி செய்யும் வகையில் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வரும் உயிர் மற்றும் திசை ஆகிய திட்டங்களின் செயல்பாடுகள் பாராட்டுக்கு உரியவை என்றும், அதேபோல் பொது தேர்வுகளில் தேர்ச்சி பெறாத 500க்கும் மேற்பட்ட மாணவர்களின் கல்வித்தரத்தை மேம்படுத்தும் நோக்கில் 10 மாணவர்களுக்கு ஒரு பொறுப்பு அலுவலர் நியமிக்கப்பட்டு அவர்களை தேர்ச்சி பெற வைக்க மாவட்ட நிர்வாகம் எடுத்து வரும் சிறப்பு நடவடிக்கைகள் தொடர வேண்டும் என்றும், கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு முன்னேற விளையும் மாவட்டங்களின் பட்டியலில் விருதுநகர் மாவட்டம் தற்போது மாவட்ட நிர்வாகத்தின் தொடர் முயற்சியால் பல்வேறு குறியீடுகளில் சிறந்த முன்னிலையில் உள்ளது என்றும், இதே உத்வேகத்துடன் மாவட்டத்தின் வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார்.
1: விருதுநகர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் டி கமலக்கண்ணன் அவர்கள். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.

0: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நடப்பாண்டிற்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 66 பேருக்கு இன்று புதுதில்லியில் வழங்கினார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். எபோலா வைரஸ் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துமாறு மத்திய அரசு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது. மகாராஷ்டிராவில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். ஆசிய ஓசியானா அல்ட்ரா ஓட்ட போட்டியில் இந்தியா 2 தங்கம் உள்பட 5 பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். நடப்பாண்டிற்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்கினார். புதுதில்லியில் நடைபெற்ற இதற்கான நிகழ்ச்சியில் 2 பேருக்கு பத்ம விபூஷன் விருதுகளும், 6 பேருக்கு பத்ம பூஷன் விருதுகளும், 58 பேருக்கு பத்மஸ்ரீ விருதுகளும் வழங்கப்பட்டன. மறைந்த நடிகர் தர்மேந்திராவிற்கு அறிவிக்கப்பட்ட பத்ம விபூஷன் விருதை அவரது மனைவி திருமதி ஹேமமாலினி பெற்றுக்கொண்டார். தமிழகத்தைச் சேர்ந்த டாக்டர் கள்ளிப்பட்டி ராமசாமி பழனிசாமி பத்மபூஷன் விருதையும், எழுத்தாளர் சிவசங்கரி உள்பட 6 பேர் பத்மஸ்ரீ விருதையும் பெற்றுக்கொண்டனர்.
1: டாக்டர் கள்ளிப்பட்டி ராமசாமி பழனிசாமி சிகிச்சா கேஸ்ட்ரோ என்ட்ராலஜி, கே விஜயகுமார் சிவில் சேவா, டாக்டர் எச் வி ஹண்டே சிகிச்சா,
2: டாக்டர் ஆர் ஸ்ரீதர் கம்யூனிட்டி ரேடியோ, ஸ்ரீ என் சுவாமிநாதன் கலா பக்தி சங்கீத், ஸ்ரீமதி ஷிவ் சங்கரி சாஹித்ய ஏவம் சிக்ஷா.
0: இந்த நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்றனர். நடப்பாண்டில் 131 பேருக்கு பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டதில் இன்று நடைபெற்ற விழாவில் 66 பேர் இவ்விருதினை பெற்றுக் கொண்டனர். அடுத்த கட்டமாக 65 பேருக்கு குடியரசுத் தலைவர் இந்த விருதுகளை விரைவில் வழங்குவார் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதற்கிடையே தமது 57 ஆண்டுகால எழுத்து சேவைக்கு கிடைத்த அங்கீகாரம் இது என்று எழுத்தாளர் சிவசங்கரி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
3: 57 வருஷம் நான் ஒரு எழுத்தாளராக இருந்து என்னுடைய பல சிந்தனைகளை சமுதாயத்தோடு பகிர்ந்து கொள்ள கடவுள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார். அதே இறைவன் எங்க வீட்டு பெரியவங்க எல்லாரோட ஆசீர்வாதத்தாலும் இந்த உயரிய விருது கிடைச்சி ரொம்ப ஒரு இந்தியராக இருந்து இந்த பத்மஸ்ரீ விருதை பெறுவதற்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். கடினமான உழைப்பு, நேர்மையான உழைப்பு, ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பா எந்த காரியமும் வெற்றி பெறும். வருங்கால எழுத்தாளர்கள் எல்லாம் நிறைய பேர் இப்போ ஏஐயோட உதவி வைத்துக் கொண்டு நிறைய கதையெல்லாம் எழுதுறாங்க. ஆனா கற்பனை செய்து அவங்க அவங்க தங்க கற்பனையோட நல்ல ஒரு தமிழ் இலக்கியத்தை உருவாக்குறது தான் ரொம்ப ஒரு உயர்வான விஷயம். நிறைய படிக்கணும்.

0: நிறைய சுத்தி பெற்றுள்ள இடத்துல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், எல்லாம் எனக்கு தெரியும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்து அதோட நேர்மையான கடினமான உழைப்பும் கடவுளோட ஆசீர்வாதமும் இருந்தா கண்டிப்பா மிக உயர்ந்த நிலையை எல்லாருமே அடையலாம்.
1: நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். இன்று மும்பையில் சிறுதொழில் மேம்பாட்டு வங்கியின் ஆண்டு தின நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சியில் இந்த வங்கி முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் தெரிவித்தார். ஊரக தொழில்துறையை நவீனமயமாக்குவதிலும் இந்த வங்கியின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று அவர் குறிப்பிட்டார். மேற்காசியாவில் நிலவும் சூழல் காரணமாக பெட்ரோலிய பொருட்கள், உரங்கள் மற்றும் அந்நிய செலாவணிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். நாட்டின் அதிகபட்ச மின் தேவை முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். ஹரியானாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிகபட்சமாக கடந்த 21ஆம் தேதி 271 ஜிகாவாட் மின் தேவை பூர்த்தி செய்யப்பட்டதை சுட்டிக்காட்டினார். நாட்டின் நலனை கருத்தில் கொண்டே பெட்ரோலிய பொருட்களை சிக்கனமாக பயன்படுத்துமாறு பிரதமர் வேண்டுகோள் விடுத்ததாக அவர் கூறினார். இது பெட்ரோலிய பொருட்களின் இறக்குமதியை குறைக்க உதவிடும் என்றும் திரு மனோகர்லால் தெரிவித்தார். நாடு முழுவதும் இதுவரை இல்லாத அளவிற்கு சாலை கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டிருப்பதாக நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். ஹிமாச்சல பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நெடுஞ்சாலை திட்ட பணிகள் குறித்து இன்று ஆய்வு மேற்கொண்ட பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளார். பருவமழைக்கான சாலை பராமரிப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ளுமாறும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: எபோலா வைரஸ் பரவாமல் தடுப்பதற்கான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் இது தொடர்பாக ஆய்வு மேற்கொண்டு பேசிய அவர், நாடு முழுவதும் விமான நிலையங்கள் மற்றும் துறைமுகங்களில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துமாறு கேட்டுக் கொண்டார். இதுவரை இந்த நோய் தொற்று இந்தியாவில் யாருக்கும் உறுதி செய்யப்படவில்லை என்றும் அவர் கூறினார். இருப்பினும் அதிகாரிகள் விழிப்புணர்வுடன் பணியாற்ற வேண்டும் என்றும் திரு JP நட்டா கேட்டுக் கொண்டார். நக்சலைட் பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டதற்காக பாதுகாப்பு படையினருக்கு பாராட்டு தெரிவித்துக் கொள்வதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இதுதொடர்பான புத்தக வெளியீட்டு விழாவில் பங்கேற்று அவர் பேசினார். நாடு முழுவதும் 250 மாவட்டங்கள் நக்சலைட் பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டிருந்ததை அவர் சுட்டிக்காட்டினார். மத்திய அரசு மேற்கொண்ட உறுதியான நடவடிக்கைகள் காரணமாக தற்போது நக்சலைட் பிரச்சினையிலிருந்து அம்மாவட்டங்கள் விடுவிக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் கூறினார். சமையல் எரிவாயு உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா, நாள்தோறும் 50,000 டன் சமையல் எரிவாயு உற்பத்தி செய்யப்படுவதாக கூறினார். கடந்த 4 நாட்களில் மட்டும் 1,72,00,000 சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகம் செய்யப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். இந்த காலகட்டத்தில் 1,96,000 5 கிலோ சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விற்பனை செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். குழாய் மூலம் இயற்கை எரிவாயு பெறுவோரின் எண்ணிக்கையும் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்தார். தமிழகத்தில் குதிரை பேர கலாச்சாரத்தை தவிர்க்க அறிமுகப்படுத்தியுள்ளதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அஇஅதிமுகவைச் சேர்ந்த 3 சட்டப்பேரவை உறுப்பினர்களிடமிருந்து தலைமைச் செயலகத்தின் கீழ்தளத்தில் ராஜினாமா எழுதி வாங்குவதும், அடுத்த 10 நிமிடத்தில் முதல் மாடியில் உள்ள அமைச்சரிடமிருந்து கட்சி உறுப்பினர் அட்டையை பெறுவதும் முன்கூட்டியே திட்டமிட்ட சதி நாடகமாகும் என்றும் குறை கூறியுள்ளார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலினும் தவிகாவின் செயலுக்கு கண்டனம் தெரிவிப்பதாக கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், குதிரை வேகத்தில் குதிரை பேரம் நடப்பதாக

குற்றஞ்சாட்டியுள்ளார். தூய சக்தி என்று கூறி ஆட்சிக்கு வந்தவர்கள் துயர சக்தியாக அம்பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். தவேக கூட்டணி அரசில் இடம்பெற்றுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இந்த செயலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிராவில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். ராய்கட் மாவட்டத்திற்குட்பட்ட வனப்பகுதியில் கார் ஒன்று நிலை தடுமாறி பள்ளத்தில் விழுந்ததில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். மேற்காசியாவில் நிலவும் பதற்றத்திற்கு தீர்வு காண்பதற்கான பேச்சுகள் தற்போது நடைபெற்று வருவதாக ஈரான் கூறியுள்ளது. டெஹ்ரானில் செய்தியாளர்களிடம் பேசிய அந்நாட்டு வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு இஸ்மாயில் பாக்கி, இருப்பினும் இந்த பேச்சுகளில் அணுசக்தி திட்டங்கள் இடம்பெறவில்லை என்று தெளிவுபடுத்தினார். ஆசிய ஓசியானா அல்ட்ரா ஓட்ட போட்டியில் இந்தியா 2 தங்கம் உள்பட 5 பதக்கங்களை வென்றது. ஜப்பானில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் தனிநபர் பிரிவில் அமர்சிங் தேவந்தா தங்கப்பதக்கத்தையும் ஜீனோ ஆண்டனி வெள்ளிப்பதக்கத்தையும் சௌரகுமார் ரஞ்சன் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். இந்தியா ஆடவர் குழு பிரிவில் தங்கப்பதக்கத்தையும் மகளிர் குழு பிரிவில் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நடப்பாண்டிற்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 66 பேருக்கு இன்று புதுதில்லியில் வழங்கினார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். எபோலா வைரஸ் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துமாறு மத்திய அரசு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது. மகாராஷ்டிராவில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். ஆசிய ஓசியானா அல்ட்ரா ஓட்ட போட்டியில் இந்தியா 2 தங்கம் உள்பட 5 பதக்கங்களை பெற்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி பொல்லில் மணியை வளர்த்திடவே.
1: நிகழ்ச்சியில் இன்று பூச்சிக்கொல்லிகளை பாதுகாப்பாக பயன்படுத்தும் முறைகள். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருச்சி மாவட்டம் நவலூர் குட்டப்பட்டு வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் வி. ராதாகிருஷ்ணன் அவர்கள்.

0: பயிர்களை தாக்கும் பூச்சிகளை அழித்து விளைச்சலை பாதுகாக்க பயன்படுபவைதான் பூச்சிக்கொல்லிகள். மனிதனுக்கும் பயிர்களுக்கும் பாதகமான பூச்சிகளை அழித்தல், தடுத்தல், விரட்டுதலை நோக்கமாக கொண்ட வேதிப்பொருட்களால் தயாரிக்கப்படும் ரசாயன பூச்சிக்கொல்லிகளை சரியான அளவுடன் பயன்படுத்தினால் மண்ணோட வளம் பாதிப்படையாமல் தடுக்கலாம், பயிர்களும் பாதுகாக்கப்படும், விளைச்சலும் அதிகமாகும்.
1: பயிரில் வாழும் வந்து பூச்சி கூட்டமாக வருகிறது.
0: விவசாயத்துல பூச்சிக்கொல்லி மருந்துகளை பாதுகாப்பா பயன்படுத்தும் போது பயிர்கள் சேதமடைவதை தடுப்பதோடு விவசாயிகளின் ஆரோக்கியமும் காக்கப்படுது. இதற்கான முறையான வழிகாட்டுதல்கள் என்னென்ன? நம்முடன் இணைகிறார் திருச்சி மாவட்டம் நவலூர் குட்டப்பட்டு வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் வி. ராதாகிருஷ்ணன் அவர்கள்.

0: விளங்குது. வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட தலைப்பே உங்க கவனத்தை ஈர்த்திருக்கும். ஏன்னா இப்பெல்லாம் பூச்சிக்கொல்லி அப்படின்னாவே ஒரு அச்சம் ஒண்ணு ஏற்படுது. அந்த பூச்சிக்கொல்லிகளை பாதுகாப்பான முறையில எப்படி பயன்படுத்துறது அப்படின்ற ஆலோசனைகளை சொல்வதற்கு தான் இன்னைக்கு நம்ம நிலையத்திற்கு வந்திருக்கிறாங்க டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள். இன்னைக்கு வந்து அவர்கிட்ட நிறைய விஷயங்களை தெரிஞ்சுப்போம். டாக்டர் வருக, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: இப்ப இந்த பூச்சிக்கொல்லி அப்படின்னா என்னங்க?
1: பொதுவாகவே அதுல பேர்ல இருக்கு பூச்சிக்கொல்லி, பயிருக்கு தீமை செய்யக்கூடிய பூச்சிகளை அழிக்கிறது. அதுக்கு ஒரு செயற்கை பயிரித்தமாக யூஸ் பண்ணலாம், இல்ல இயற்கையால உள்ள மருந்துகளும் பயன்படுத்தலாம். பூச்சியை அழிக்கிறது, பயிருக்கு தீமை செய்யக்கூடிய எந்த வகையான பூச்சி, அது பூச்சியா இருக்கலாம் சிலந்தியா இருக்கலாம், அதெல்லாம் அழிக்கிறது தான் பூச்சிக்கொல்லின்னு அப்படி சொல்றோம் சார். இதுல பாத்தீங்கன்னா பூச்சிக்கொல்லிகள்ல இயற்கையா இருக்கு, செயற்கையா இருக்கு.

0: இயற்கையான நம்மளுக்கு தெரியும், வேப்ப எண்ணெய், வேப்பம் கொட்ட கரைசல்,
1: ஐந்திலை கரைசல்,
0: அது மாதிரி எல்லாமே வந்து அது இயற்கை முறையில் கட்டுப்பாட்டில் வந்துடும். செயற்கை முறைனா நிறைய பூச்சிக்கொல்லிகள் நிறைய இருக்கு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆர்கனோ கார்பன் சொல்லுவாங்க, அங்கக கரிமம், ஆர்கனோ குளோரின், பாஸ்பரஸ், அப்புறம் இப்ப செயற்கை பயிரித்திரம், இது மாதிரி பூச்சிக்கொல்லிகள் எல்லாம் நிறைய வகைகள் இருக்கு. இப்ப ஏன் அந்த வகைகள் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரே வகையான பூச்சிக்கொல்லிகளை நம்ம பயன்படுத்தக்கூடாது. இப்ப நம்ம டெய்லியுமே காலையில ஒரு நாள் இட்லி சாப்பிட்றோம், அப்புறம் வந்து வேற உணவு சாப்பிட்றோம், நைட் வேற உணவு சாப்பிட்றோம், மூணு நேரமும் அரிசியை சாப்பிட முடியாது, மூணு நேரம் இட்லியை சாப்பிட முடியாது. அதே மாதிரி ஒரே வகையான பூச்சிக்கொல்லிகளை நம்ம பயன்படுத்தக்கூடாது. பயன்படுத்தினா என்ன ஆகும்னா மாறா பூச்சிக்கொல்லி கேட்காது.
1: இந்த பூச்சிக்கொல்லிகள் அப்படின்னு அந்த தலைப்பு பத்தி சொன்ன உடனே நீங்க சொன்னது என்னன்னா, தீமை செய்யக்கூடிய பூச்சிகளை கொல்லக்கூடியது பூச்சிக்கொல்லிகள் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா இங்க ஒரு சந்தேகம் வர்ற இடம் என்ன அப்படின்னா, தீமை செய்யக்கூடிய பூச்சிகளோட சேர்த்து நன்மை செய்யக்கூடிய பூச்சிகளும் அழிந்து விடுமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது டாக்டர்.
0: கண்டிப்பா அது அழிந்துதான் விடும். அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம அதுக்கு வந்து நிறைய பூச்சிக்கொல்லிகள் இருக்கு. அதாவது ஒரு பூச்சிக்கொல்லி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, அந்த பூச்சிக்கொல்லிகள் நன்மை செய்யக்கூடிய பூச்சிக்கொல்லிகளுக்கு பாதிப்பு இல்லாதவாறு தான் கண்டுபிடிப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி மூன்று நான்கு அந்த முக்கோணங்கள் இருக்கு, அதாவது அந்த பூச்சிக்கொல்லிகள் வடிவங்கள். அதில் பார்த்தீங்கன்னா சிவப்பு கலர்ல ஒரு வடிவம் இருக்கும், அப்புறம் வந்து மஞ்சள் கலர்ல ஒரு வடிவம் இருக்கும், ஊதா வண்ணத்துல ஒரு வடிவம் இருக்கும்,
1: பூச்சிக்கொல்லிகள் வரக்கூடிய ஒரு டப்பா
0: டப்பா,
1: அந்த குப்பியில மேல
0: அந்த குப்பியில இந்த நாலு வண்ணங்கள் இருக்கும், கடைசியா வந்து பச்சை வண்ணம் குறியீடோட ஒரு வண்ணம் இருக்கு,
1: மஞ்சள் நீலம்
0: பச்சை. சோ இத வந்து சிவப்பு பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமான நச்சுத்தன்மை. சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள், அதுக்கு அடுத்த வகையில வருது, அடுத்து வந்து நீல வண்ணம், கடைசியா தான் வந்து பச்சை. அதாவது பச்சை அப்ப ரிவர்ஸ்ல இருந்து போனீங்கன்னா பச்சை தான் முதல்ல, பச்சைனா பசுமை, அது சேஃப். அப்ப பச்சை வண்ணம் உள்ள பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தினா ஓரளவுக்கு நம்ம நன்மை செய்யும் பூச்சிகளை பாதுகாக்கலாம். ஏன்னா வந்து நீங்க ஒரு பூச்சிக்கொல்லி கண்டுபிடிக்கும் போதே இந்த இயற்கைக்கு ஏதாவது மாறா ஏதாவது பிரச்சனை வருதா, சுற்றுச்சூழலுக்கு ஏதாவது பிரச்சனை வருதா, அதே போல பாத்தீங்கன்னா இந்த பச்சை வண்ணம் உள்ள அட்டை உள்ள பூச்சிக்கொல்லிகளை கண்டுபிடிக்கும் போது நன்மை செய்யும் பூச்சிகளுக்கு பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு தான் கண்டுபிடிப்பாங்க. இது எல்லாமே வயல்லையும் நம்மளுடைய லெபார்டரின்னு சொல்லக்கூடிய ஆய்வுக்கூடத்திலையும் டெஸ்ட் பண்ணி தான் அந்த பூச்சிக்கொல்லி வரும். உதாரணத்துக்கு ஒரு பூச்சிக்கொல்லி வரணும்னா நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நினைச்சிட்டு இருக்கிற உடனே ஒரே நாளா வந்துடும், ஒரே மாசத்துல வந்துடும், ஒரு வருஷத்துல வந்துடும் அப்படி கிடையாது. குறைந்தபட்சம் ஒரு 10 வருடமா ஆகும். ஏங்க அவங்க பதிவு பண்ணணும், ஃபரிதாபாத்ல தான் அதோட சென்டர் இருக்கு, அங்க பதிவு பண்ணி அவங்க ஆய்வுக்கு உட்படுத்தி எல்லா டெஸ்டும் பண்ணி தான் ஒரு பூச்சிக்கொல்லி வெளிவரும்.
1: அதனுடைய பாதிப்பு சுற்றுச்சூழலுக்கும் அதிகமா இருக்கக்கூடாது, அதாவது தீய பாதிப்புகள்
0: கண்டிப்பா
1: இருக்கக்கூடாதுன்றதுல ரொம்ப கவனமா இருக்கு அரசும் சரி விவசாய துறையும் சரி.
0: கண்டிப்பா அதுக்கு தனியா சட்டமே இருக்கு. 1968 அது வந்துச்சு, அது வந்து 1971 அந்த சட்டம் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் ஆகி இப்ப இன்னும் அந்த சட்டம் இருக்குங்க.
1: இப்ப ரசாயன பூச்சிக்கொல்லி அப்படின்னா
0: என்னங்க? ரசாயன பூச்சிக்கொல்லி நிறைய வகைகள் சொன்னோம், அதாவது ஆர்கனோ குளோரின், ஆர்கனோ பாஸ்பரஸ், அப்புறம் சிந்தட்டிக் பயிரித்திரம் சொல்லக்கூடிய செயற்கை பயிரித்திரம். சோ இது எல்லாமே வகைகள்ல வரும். சோ அது மாதிரி வகைகள்ல பண்ணும்போது ஒவ்வொரு பூச்சிக்கொல்லிகளுக்கும் அதோட செயல்பாடுகள் வித்தியாசமா இருக்கும். ஒரு சில பூச்சி பாத்தீங்கன்னா வந்து அதோடைய நரம்பு மண்டலத்தை பாதிக்கும், ஒரு சில பூச்சிக்கொல்லிகள் அதோடைய மேல உள்ள சுவாச உறுப்பை பாதிக்கும். சோ இது மாதிரி அதோட வகைகளுக்கு ஏத்த மாதிரி தேவையான பூச்சிக்கொல்லிகளை தேவையான இடத்துல தெளிக்கணும். அதுக்கு வந்து நச்சுகள் சொல்லுவாங்க, அது மாதிரி தெளிச்சோம்னா நம்ம வந்து பூச்சிகளை கட்டுப்படுத்த.
1: பொதுவா இந்த பூச்சிக்கொல்லிகள் நம்ம நாட்டுல எப்ப இருந்து பயன்படுத்த ஆரம்பிக்கப்பட்டதுங்க?
0: இந்த பூச்சிக்கொல்லிகள் முத முதல்ல பூச்சிக்கொல்லி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிமு 200 வருஷத்துக்கு முன்னாடியே பயன்படுத்திருக்காங்க. அத முத பூச்சிக்கொல்லி பாத்தீங்கன்னா வந்து நம்ம வந்து சல்பர்னு சொல்லக்கூடியது, அதுதான் முதல் பூச்சிக்கொல்லி. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து இந்த பாஸ்பரஸ், அதாவது இந்த பெயிண்ட் டப்பா மாதிரி யூஸ் பண்ண அந்த பெயிண்ட், அது மாதிரி எல்லாம் பயன்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் இந்த டிடிடின்னு சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு பூச்சிக்கொல்லி, டைக்ளோரோ டைஃபினைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன்னு சொல்லக்கூடிய ஒரு டிடிடி, அது வந்து ரொம்ப கொடிய விஷத்தன்மை இன்னும், அதாவது அதோடைய நச்சுத்தன்மை 100 வருடங்களா இருந்தாலும் அவருடைய மண்ணில் இருக்குங்கிறாங்க. அதனால அதை உடனே பேன் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் செயற்கை பயிரித்திரம் பயன்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் அந்த மினரல் ஆயில்ன்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணெய்கள், அதெல்லாம் பயன்படுத்த தாவர பூச்சிகள் உள்ள எண்ணெய்கள் பயன்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் இப்ப நிறைய பூச்சிக்கொல்லிகள் இந்த செயற்கை பயிரித்திரம் அது மாதிரி நிறைய பூச்சிக்கொல்லிகள் இப்ப பயன்படுத்த ஆரம்பிச்சாச்சு.
1: இது எப்படி செயல்படுதுங்க? ஏன்னா பொதுவா பாத்தீங்கன்னா இப்ப நிறைய இயற்கை இடுபொருட்கள் தயாரிக்கக்கூடிய விவசாயிகள், அதை பயன்படுத்தக்கூடிய விவசாயிகளை பார்க்கும்போது, இல்ல விஞ்ஞானிகளே இப்ப வந்து நுண்ணுயிரிகள் பத்தி சொல்லக்கூடிய ஆராய்ச்சியாளர்கள் கூட அதனுடைய செயல்பாடு கொஞ்சம் மெதுவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. வருமுன் காப்போம் அப்படின்னு அதை பயன்படுத்துவது நல்லதுன்னு சொல்றாங்க. ஆனா இந்த பூச்சிக்கொல்லிகள் உடனடியாக விளைவுகளை ஏற்படுத்துது அப்படின்றாங்களே, அப்ப இது வந்து எப்படி
0: பூச்சிக்கொல்லிகளையும் பயன்படுத்துறோம். ஒவ்வொரு பூச்சிக்கொல்லியும் ஒவ்வொரு விதமா செயல்படும். நரம்பு மண்டலத்தில் செயல்படுற பூச்சிக்கொல்லிகள் இருக்கு, இல்ல சுவாச உறுப்பு அடைக்கிற பூச்சிக்கொல்லிகள் இருக்கு, இல்ல மேல பட்ட உடனே கான்டாக்ட் சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு 6 வகையான பூச்சிக்கொல்லிகள் நச்சுகள் வந்து உள்ள போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா முதல்ல பாத்தீங்கன்னா தொடு நஞ்சு, இப்ப பூச்சி மேல இப்ப நம்ம பூச்சிக்கொல்லியை தெளிக்கும் போதே மேல பட்டுரும். இப்போ அப்படியே பட்டுச்சுன்னா என்னவும் நச்சுக்கள் உள்ளே போகும், அப்போ அந்த பூச்சியை இறக்க நேரிடும். இதுக்கு பேர் வந்து தொடு நஞ்சு.

சொல்லுவாங்க, ஆங்கிலத்துல கான்டாக்ட் இன்செக்டிசைட் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு இந்த வேப்பெண்ணெய், இந்த சைபர் மித்ரின், பிப்ரோனில் அப்படிங்கிற பூச்சிக்கொடிகள் இதுக்கு உதாரணமா நம்ம சான்றா சொல்லலாம். அடுத்து ரெண்டாவது பாத்தீங்கன்னா வந்து குடல் நஞ்சு, அது வந்து ஸ்டொமக் பாய்சன் சொல்லுவாங்க. நம்ம சில நேரத்தில் சாப்பாடு ஒவ்வாமை ஆயிடுச்சுன்னா வயிறுலாம் வலிக்க ஆரம்பிச்சு ஸ்டொமக் அப்செட்னு சொல்லுவோம். பூச்சிக்கொல்லி தெளிச்சிருவாங்க, அது தெளிச்ச உடனே அந்த பயிரில் போய் அதோடைய உணவை சாப்பிடும் போது பார்த்தீங்கன்னா உள்ள உள்ள வயிறில் உள்ள உபாதைகள் ஏற்பட்டு அது இறந்து போயிடும். இதுக்கு பேர் வந்து ஸ்டொமக் பாய்சன் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. குடல் நஞ்சு இப்போ பீட்டின்னு சொல்லக்கூடிய பேஸில் துரிஞ்சிச்சு, ஒரு இயற்கையான ஒரு பூச்சிக்கொல்லி, அதை வந்து இதுக்கு வந்து உதாரணமாக சொல்லலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாஸ்பரஸ் கிரீன் சொல்றது, அதையும் சொல்லலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பௌதிக நச்சு, பௌதிக நச்சுனா அந்த மேலே உள்ள ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த உடலில் சிறு சிறு துவாரங்கள் இருக்கும், அது வழியாக சுவாசிக்கணும் எல்லா பூச்சிகள், அதை போய் அடைச்சிரும். உதாரணத்துக்கு அந்த களிமண், வீரியம் மிக்க அந்த களிமண் சொல்றது, அது போய் அடைச்சதுன்னா இறந்து போயிடும். இயற்கையாகவே அந்த பௌதிக தன்மை உள்ளது.

0: இறந்து போயிடும். இதுக்கு பேர் வந்து ஸ்டொமக் பாய்சன் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, குடல் நஞ்சு. இப்போ பீட்டின்னு சொல்லக்கூடிய பேஸில் துரிஞ்சிச்சு, ஒரு இயற்கையான ஒரு பூச்சிக்கொல்லி, அதை வந்து இதுக்கு வந்து உதாரணமாக சொல்லலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பாஸ்பரஸ் கிரீன் சொல்கிறது, அதையும் சொல்லலாம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா பௌதிக நச்சு. பௌதிக நச்சுனா அந்த மேலே உள்ள ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த உடலில் ஒரு சிறு சிறு துவாரங்கள் இருக்கும், அது வழியாக சுவாசிக்கணும் எல்லா பூச்சிகள், அதை போய் அடைச்சிரும். உதாரணத்துக்கு அந்த களிமண், வீரியம் மிக்க அந்த களிமண் சொல்கிறது, அது போய் அடைச்சதுன்னா இறந்து போயிடும். இது இயற்கையாகவே அந்த பௌதிகத்தன்மை உள்ளது. அடுத்து நாலாவது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்னோம் நம்ம நரம்பு நச்சு. ஸோ இந்த பூச்சிக்கொல்லியில் அடித்த உடனே நரம்பு மண்டலத்தை பாதிப்பு ஏற்படுத்தும், அப்போ உடனே அந்த பூச்சிகள் இறந்து போயிடும். இதுக்கு உதாரணமாக பார்த்தீங்கன்னா அந்த எல்லா பாஸ்பரஸ் பூச்சிக்கொல்லிகளுமே சொல்லலாம். ஸோ பாஸ்பாமிடான் அது பழைய காலத்தில் இருந்துச்சு, இப்போ குளோரிபைரிஃபாஸ் இன்னும் சில இடத்துல இருந்து தான் இருக்குது, அதை வந்து இதுக்கு சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து சுவாச நச்சு. பெரிய பெரிய குடோன், அதாவது நம்ம சென்ட்ரல் வேர் ஹவுசிங் கார்பரேஷன் அங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, குடோனில் ஒரு மாத்திரை மாதிரி உள்ளே போட்டு மூடி வச்சுருவாங்க, அது வந்து ரொம்ப ஏர் டைட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து அலுமினியம் பாஸ்பைடை பயன்படுத்தலாம். இது கமர்ஷியல் யூஸ்க்கு வெளியெல்லாம் கிடையாது, இது வந்து ரெஸ்ட்ரிக்டட் யூஸில் தான் வச்சுருக்காங்க. கடைசியாக ஊடுருவி பாயும் நச்சு. இது பார்த்தீங்கன்னா பூச்சி மருந்தை வந்து எந்த பயிரில் வேணாலும் தெளிச்சிடுறாங்க. அப்போ என்னது, அந்த செடியில் காயில் இருக்கும், இலையில இருக்கும், பூவில் இருக்கும், தண்டுலையும் இருக்கும், இது மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்கும். பூச்சி போய் எதை கடிச்சாலும் அது விஷமா மாறும். அப்போ அது உள்ளே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஊடுருவி பாயும் நச்சு அதை சொல்கிறோம். அதுக்கு வந்து உதாரணமாக வந்து இப்போ இமிடாக்ளோபிட்லாம் பயன்படுத்துகிறோம், இப்போ ஸ்பைரோ டெட்ராமெட்லாம் பயன்படுத்துவோம். இது வந்து ஒரு சான்றாக சொல்லலாம். ஸோ இந்த ஆறு விதத்தமாக வந்து இந்த பூச்சிகளோட நச்சுகள் வந்து உடம்புலையோ இல்லை மேலேயோ உள்ளேயோ போய் இந்த பூச்சிகளை இறக்க வைக்குது, தீமை செய்யும் பூச்சியை இறக்க வைக்குது, கூடையே சில நேரத்தில் நன்மை செய்யும் பூச்சி இறக்க வைக்குது. அது வந்து சில பூச்சிக்கொல்லிகள் மட்டும்தான், எல்லா பூச்சிக்கொல்லியுமே கிடையாது. அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம விவசாயிகள் பயன்படுத்தலாம்.
1: அளவும் ரொம்ப முக்கியமான,
0: கண்டிப்பா. இப்ப நம்ம எல்லா இடத்துக்கும் போறோம், ஒரு அளவு, இப்ப சாப்பாடே ஒரு அளவு தான், ஒரு டீயே ஒரு அளவு தான் குடிக்கிறோம். அதே போல வந்து நம்ம வந்து அளவு மில்லிங்கிறது ரொம்ப முக்கியம். உதாரணத்துக்கு அந்த குப்பிலேயே மேல எழுதியிருப்பாங்க இத்தனை ML பயன்படுத்தணும். அது அது கூட வந்து நிறைய விவசாயிகள் பண்ற தப்பு என்னன்னா, அதுக்கு கூட வந்து தண்ணியை பயன்படுத்துவாங்க. இப்போ 2 மில்லி அப்படின்னா 1 லிட்டர் தண்ணிக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க, டேங்க் கணக்கில் போட்டு கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக பயன்படுத்திடுறாங்க. பூச்சிக்கொல்லியை ஏன்னா வந்து அது கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு
1: உடனடியாக ஒழிக்கணும்
0: அப்படின்ட்டு ஒரு எண்ணம், ஒரு ஆர்வம், அவங்களுடைய அந்த சேதாரத்தை குறைக்கணுங்கிற அவங்க வந்து அந்த தீர்வு காணணும் அப்படிங்கிறதுல ரொம்ப முனைப்போடு இருப்பாங்க. அப்போ அளவுக்கு அதிகமாக சில நேரத்தில் பயன்படுத்தும் போது கொஞ்சம் கருகிடும், கவலைப்பட தேவையில்ல. உடனே வந்து நம்ம வெறும் தண்ணியை ஊற்றி அடுத்த நாள் தெரிஞ்சோம்னா உடனே அதை அடிச்சிட்டோம்னா கொஞ்சமாவது அதை ரெக்கவர் பண்ணலாம். ஸோ அதனால அந்த அளவு ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை வந்து விவசாயிகள் கருத்தில் கொள்ளணும்.
1: இந்த அளவு இந்த பூச்சிக்கு இந்த பூச்சிக்கொல்லி அப்படின்ற பரிந்துரை எப்படி செய்யப்படுதுங்க?
0: பரிந்துரை வந்து ஏற்கனவே சென்ட்ரல் இன்செக்டிசைட் போர்டுன்னு சொல்றது, அது ஃபரிதாபாத்ல இருக்கு. அங்கதான் வந்து பதிவு செய்யணும் எல்லா பூச்சிக்கொல்லியும். இன்னை வரைக்கும் 1179 பூச்சிக்கொல்லி பதிவு பண்ணிருக்காங்க.
1: 1179
0: பூச்சிக்கொல்லி பதிவு பண்ணிருக்காங்க. இப்போ அதுலேயே வந்து அது என்னென்ன பூச்சிகளுக்கு கட்டுப்படுத்த முடியும், எவ்வளவு பரிந்துரை, அது என்ன வடிவத்தில் இருக்கும், எல்லாமே அதனுடைய வெப்சைட்லேயே இருக்குது. அதை பார்த்து விவசாயிகளோட தெரிஞ்சுக்கலாம். ஃபர்தராக வந்து இன்னை வரைக்கும், அதாவது 2026 மார்ச் மாதம் வரைக்கும் அதில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அது வந்து அவங்க பார்க்கலாம்னா யார் வேணாலும் பார்க்கலாம். ஸோ அது மாதிரி அந்த பரிந்துரை பேரில் தான் பண்ண முடியும். இல்லைனா வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய வேளாண்மை துறையில் வந்து கிராப் ப்ரொடக்ஷன் கைட் இருக்குது, அதில் வந்து ஒவ்வொரு பூச்சிக்கொல்லி எந்த பயிருக்கு என்ன பூச்சிகளுக்கு எவ்வளவு தெளிக்கணும் அப்படிங்கறது தெளிவா கொடுத்துருப்பாங்க. அந்த பரிந்துரையை அளவுக்கு அதிகமா பயன்படுத்தக்கூடாது.
1: பொதுவா இன்னொரு விஷயம், இந்த பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்தப்படும் போது சொல்ற விஷயம், பொருளாதார சேத நிலை அதை தாண்டும் போது பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்தினா போதும் அப்படின்னு தான் நீங்க எல்லாம் சொல்லுவீங்க. இந்த பொருளாதார சேத நிலை அப்படின்றது எதுங்க?
0: அதாவது ஒரு எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. நம்ம உடம்பு சரியில்லைனா இப்போ டாக்டர்கிட்ட போகிறோம், ஃபீவர் வந்துருச்சு, எவ்வளோ செல்சியஸ் இருக்குன்னு பார்க்குறோம். 103, 104 இருந்தால் ரொம்ப ஹை ஃபீவர்னு சொல்கிறோம். 98, 99 ரொம்ப ஒரு நார்மல், ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஒவ்வொரு பூச்சிகளுக்கும் அந்தந்த தாவரத்தில், அதாவது நெல் ஒரு பூச்சி இருக்குது, நெல் நிறைய பூச்சிகள் இருக்குது, உளுந்து இருக்குது, பச்சைப்பயிர் இருக்குது, அது மாதிரி கடலை இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு நெல்லில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்மளுடைய அந்த இலை சுருட்டு புழு, அதுக்கு பொருளாதார சேத நிலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10% இலையாக இருக்கும் போது, அதாவது வெஜிடேட்டிவ் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. அடுத்து ரெண்டாவது அந்த ஃபிளாக் லீஃப் ஸ்டேஜ் ஆர் பூட் லீஃப் ஸ்டேஜ் சொல்லுவாங்க, அப்போ ஒரு 5% அந்த பொருளாதார சேத நிலை.
1: ஒவ்வொரு பூச்சிக்கும் இதே போல பொருளாதார சேத நிலை
0: இருக்கு. உதாரணத்துக்கு இந்த இதுக்கு மேல தாண்டினாதான் நம்ம அந்த பூச்சிக்கொல்லியை பயன்படுத்தணும். ஆனா நம்ம விவசாயிகள் அப்படி பண்றது இல்ல, ஏன்னா அவங்களுக்கு அந்த பயம், அவங்க கடன் வாங்கியிருக்காங்க, நிறைய சிக்கல், அப்ப வந்து வயல்ல மகசூல் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல என்ன பண்றாங்க, ஒரு சின்ன பூச்சியை பார்த்தா கூட அது நன்மை செய்யும் பூச்சியா தீமை செய்யும் பூச்சியான்னு தெரியாமலே ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிடுறாங்க, அவங்க எடு ஸ்ப்ரேயரை அடி மருந்து அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இல்லைனா பக்கத்து வீட்டுக்காரர் மருந்து அடிச்சிட்டாருன்னா அவரு இன்னைக்கு அடிச்சிட்டார், நம்ம நாளைக்கு அடிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அதை பண்றாரு. கடையில போய் உட்காடுறாங்க, டீ குடிக்க போறாங்க, அங்க வந்து உட்காந்து பேசுறாங்கன்னா அப்ப அவர் அடிச்சிட்டாரு, இவர் அடிச்சிட்டாரு, அவர் மருந்து வாங்கிட்டாருன்னா உடனே வீட்டில் இருக்கவங்க எல்லாம் சும்மா இருக்க மாட்டாங்க, எடுத்து எண்ணத்துல அடிக்கிறாங்க. ஆனா வந்து அது தேவையில்லாத ஒரு செலவு, கூடவே வந்து எஞ்சிய நஞ்சோட தன்மையை அதிகரிக்கிறோம் அந்த பயிருக்கு. அது இல்லாம சுற்றுப்புற சூழ்நிலையும் பாதிப்பு ஏற்படுது.

0: எல்லாம் தவிர்க்கிறதுக்கு அந்த பொருளாதார சேதங்களை என்னன்னு பார்த்துட்டு தான் இந்த பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தணும் தன்னுடைய வயல்ல. அதுவும் தேவையா இல்லையா, இல்ல எடுத்த உடனே பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்த தேவையில்லை, மாற மற்ற முறைகளை அணுகலாம். கடைசி ஆப்ஷனா வந்து நம்ம பூச்சிக்கொல்லிகளை
1: மற்ற
0: பயன்படுத்த,
1: முறைகள்னா
0: மற்ற முறைகள்லாம் நிறைய ஒருங்கிணைந்த பூச்சி நிர்வாகம் இருக்கு, அதை பயன்படுத்தலாம்.
1: சரி, ஆனா பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு விஷயம், இப்ப நமக்கே உடம்பு முடியல, ஒரு தலைவலி வருது அப்படின்னா ஒரு மருந்து கடையில போய் கேக்குறோம். மருத்துவர்கிட்ட போறதுக்கு முன்னாடி ஒரு மருந்து கடைக்கு போறோம். இது ஒரு கை மருத்துவம் மாதிரி நம்ம வச்சிருக்கிறோம். அந்த காலத்துல கை மருத்துவம்னா வீட்லயே ஒரு ஏதாவது ஒரு கஷாயம் போடுவாங்க, அதெல்லாம் இப்ப கொஞ்சம் மறந்துட்டு நம்ம என்ன பண்றோம், நேரா பக்கத்துல இருக்க மருந்து கடையில போய் அவர்கிட்ட நண்பரா இருப்பாரு, அவர்கிட்ட கேக்குறோம், அவர் ஒரு மருந்து கொடுக்குறாரு. ஆனா மருத்துவர்கள் வரவங்க அது மாதிரி பண்ணாதீங்க, அது சில சமயத்துல பிரச்சனையை கொண்டு வரும் அப்படின்னு அவங்க பயமுறுத்துறாங்க. அதே மாதிரி இது பயிர்களுக்கும் பொருந்துமா?
0: கண்டிப்பா,
1: நேரடியா பக்கத்துல ஒரு பூச்சி மருந்து கடைக்கு போய் நம்ம பாட்டுக்கு இது மாதிரி ஒரு ஒண்ணு இருக்குன்னு சொல்லி வாங்கிக்கிறது நல்லதா, இல்ல உங்களை மாதிரி பூச்சியியல் துறை வல்லுநரை சந்திக்கிறது நல்லதா, எப்படிங்க?
0: நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப மிக சால பொருத்தமான கேள்வி. ஏன்னா வந்து இங்க வந்து 90% விவசாயிகள் அதை பின்பற்றது இல்லை. ஏன்னு பாத்தீங்கன்னா வந்து எல்லாருமே வந்து நேரடியா போய் அணுகி அவங்களுடைய கடையில உள்ள பக்கத்துல ஒரு உரக்கடையோ மருந்து கடைன்னு சொல்லுவாங்க, உரக்கடையில பார்த்து அவங்களுடைய மருந்துகளை வாங்கி அடிச்சிடுறாங்க. என்னன்னா விஞ்ஞானிகளை அணுகி பண்ணா மட்டும்தான் வந்து அவங்களுடைய செலவு முதல்ல வந்து எத்தனை மருந்து அடிக்கணும் என்னென்ன மருந்து அடிக்கணுங்கிறது தெரிய வரும்.
1: இதே ஒரு படிப்பா படிச்சிருக்கீங்க,
0: படிச்சிருக்கோம், அது தனியா ஒரு படிப்புன்னு படிச்சிருக்கிறோம். சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க தேவையில்லாத மருந்துகள் எல்லாம் இப்ப நேரா உரக்கடைக்கு போனாங்கன்னா கண்டிப்பா ஒரு 2-3 இப்படி ஒண்ணு இப்படி ஒண்ணு எடுத்து பின்னாடி முன்னாடி எடுத்து கொடுத்துருவாங்க. காம்பினேஷன் ஆக்சுவலா நம்ம பல்கலைக்கழகம் என்ன பரிந்துரை செய்யுதுன்னா அப்படி காம்பினேஷன் ரெண்டும் மருந்து சேர்க்க கூடாது அப்படிங்கறது பரிந்துரை இருக்கு. நாங்க எங்கள்கிட்ட வந்தாலும் கண்டிப்பா வந்து ஒரு மருந்து மட்டும்தான் எழுதி கொடுப்போம். அதுவும் மருந்து மட்டும் கொடுக்க மாட்டோம், ஒருங்கிணைந்த முறையை கொடுப்போம். அது எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்குன்னு பார்த்துட்டு தான் கொடுப்போம். தேவையில்லாம ஒரு மருந்து வந்து நம்ம வயல்ல டம்ப் பண்ணிட்டு சோ அதுக்கப்புறம் எஞ்சி நெஞ்சோரம் அதிகமாகும். அதனால வந்து கண்டிப்பா வந்து விஞ்ஞானிகளையோ இல்ல பக்கத்துல உள்ள வேளாண்மை துறை நண்பர்களையோ அணுகணும். அதுக்கப்புறம் தான் கடைசி ஆப்ஷனா தான் வந்து நீங்க அங்க போகணும். ஆனா சில இடத்துல வந்து இப்ப வந்து உரக்கடையில எல்லாத்தையுமே இப்ப லைசன்ஸ் கொடுக்குறாங்க. லைசன்ஸ் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அது நம்ம அன்பில் திருமலிங்கம் வேளாண்மை கல்லூரியில இருக்கு. அதுக்கு தனியா படிப்பு படிக்கணும், அதாவது அந்த டிப்ளமோ
1: ஃபார்மசிஸ்ட் மாதிரி.
0: ஆமா கண்டிப்பா, அந்த இது படிச்சு அப்ப அவங்க கொஞ்சம் தெளிவாயிட்டாங்கன்னா அவங்க வந்து பார்த்து பரிந்துரை பண்ணணும்.
1: ஆனா முக்கியமா ஒரு விஷயம் நீங்க சொல்றது போது கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு மருந்து கொடுக்கறதுக்கு பதிலா 2-3 மருந்து காம்பினேஷன் கொடுத்தாங்கன்னா நம்ம யோசிக்கிறது நல்லது, ஒரு வல்லுநர்கிட்ட கேட்டுக்கிறது நல்லது. அது இப்ப நிறைய ஆப் வந்திருக்கு, அந்த ஆப்ல வந்து ஒரு போட்டோ எடுத்து அமிச்சாவே நீங்க ஆலோசனைகள் சொல்றீங்க. இல்லைன்னா நம்ம நிகழ்ச்சிகளிலே நிகழ்ச்சியின் நிறைவுல உங்களுடைய கைபேசி எண்ணெல்லாம் சொல்றோம். கைபேசி எண்ணில் வந்து நீங்க வாட்ஸ்அப்ல கட் சேவை மூலமா ஒரு போட்டோ அமிச்சாவே நீங்களே இந்த பூச்சியா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பரிந்துரை நீங்க சொல்றீங்க, அதை பயன்படுத்திக்கலாம்.

ஒரே வகையான பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தக்கூடாது. நன்மை செய்யும் பூச்சிகளுக்கு பாதகம் இல்லாமல் பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தணும். சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாமல் எந்த அளவு பயன்படுத்தணும் தெரிஞ்சுக்கிட்டோம். தொடர்ந்து பூச்சிக்கொல்லியின் வடிவங்கள் என்னென்ன, பயன்படுத்தும் போது எடுக்கக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பற்றியெல்லாம் தொடர்ந்து சொல்ல இருக்காங்க. திருச்சி மாவட்டம் நவலூர் குட்டப்பட்டு வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் வி. ராதாகிருஷ்ணன் அவர்கள்.

0: முக்கியமான விஷயம் நீங்க பேச்சுனூடே ஒன்று சொன்னீங்க, பக்கத்து வயல்காரர் ஒரு மருந்து அடிச்சார்னா இவங்களும் பயந்துகிட்டு ஒரு மருந்து அடிக்கிறாரு அப்படின்னு ஒன்று சொன்னீங்க. பக்கத்து வயல்காரர் மருந்து அடிச்சோன்னா அங்க இருக்கிற பூச்சியெல்லாம் இங்க வந்துருமோன்ற ஒரு அச்சம் வருது இல்ல, முன்னெச்சரிக்கை இருக்க வேண்டியது அவசியமா தானே இருக்கு?
1: கண்டிப்பா அது அவசியம் தான். அதுதான் சொல்லுவாங்க, அதாவது ஊரோட ஒத்து வாழணும்பாங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு சேர சேர்ந்து ஒரே நேரத்துல மருந்து அடிச்சா சால பொருத்தமா இருக்கும்.
0: ஒரே மாதிரி பயிர் உள்ளவங்க பக்கத்து பக்கத்துல இருக்கிறவங்க ஒரு இடத்துல வந்துருச்சுன்னா பக்கத்துலயும் அதுக்கேத்த மாதிரி அடிச்சா
1: நல்லது. அதான் அவங்க கலந்து ஆலோசிச்சு ஒரே நாள் அடிச்சா கூட தப்பு இல்ல. அப்ப ஒரே நாள் அடிக்கும் போது
0: மொத்தமா
1: அழிஞ்சு போயிடும். இல்லன்னா நீங்க சொல்ற மாதிரி முதல்ல இப்ப நிறைய விவசாயிகள் என்ன பண்றாங்கன்னா, ஒரு வாரம் கழிச்சு 10 நாள் கழிச்சு நடறாங்க. அப்படி நடும்போது அப்ப அந்த பூச்சிகளுக்கு ஒரு வேட்டை தான். ஏன்னா ஒரு வாரம் இங்க இருக்கிறோம், அடுத்து வந்து அடுத்த வயலுக்கு போவோம். இப்படி ரொட்டேஷன்ல எல்லா இடத்துலயும் மாறும். அப்ப ஒரே நேரத்துல நடவு பண்றது சால பொருத்தமா இருக்கும். அப்பதான் வந்து மருந்து அடிக்கிறதும் கரெக்டா நேரத்துல அடிக்கலாம். இப்ப பூச்சிகள் அதை தவிர்க்க முடியும்.
0: என்ன மாதிரி வடிவங்கள்ல இந்த பூச்சிக்கொல்லிகள் கிடைக்குதுங்க?
1: நிறைய வடிவங்கள்ல இருக்கு. அதாவது இப்ப தூளாவும் கிடைக்குது, அப்புறம் லிக்விட்னு சொல்லக்கூடிய நீர்மமாவும் கிடைக்குது, அப்புறம் குருணை வடிவத்தில் கிடைக்குது. இது மாதிரி

0: எல்லா வடிவத்திலும் கிடைக்குது. அது எங்கெங்க எது எதுக்கு, உதாரணத்துக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்து தூள் பாத்தீங்கன்னா வந்து இப்ப சில இடத்துல தூளை பயன்படுத்தலாம். குருணை பாத்தீங்கன்னா வந்து இந்த மண்ணில் இருக்கக்கூடிய பூச்சிகளை அடிக்கிறதுக்கு இந்த குருணைகளை பயன்படுத்தலாம். இப்ப குருணைகள் பயன்படுத்தினா நன்மை செய்யக்கூடிய பூச்சிகள் மெயினா வந்து இந்த தேனீக்கள், அந்த பொறிவண்டுகள், அதெல்லாம் வந்து அதிகமா இறக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மியா இருக்கு. ஏன்னா நீங்க தூவும் போது பாத்தீங்கன்னா வந்து ஃபுல்லா வந்து காத்தடிக்கும். அப்ப நன்மை செய்யும் பூச்சி முக்கியமா நம்ம தேனீக்களை வந்து வந்து போயிட்டு இருக்கோம். அப்ப வரும்போது அதோட இன்ஹலேஷன் பாய்சன் அதுக்கு வந்து சுவாசிக்கும் போது இறந்து போயிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி ஸ்ப்ரே பண்ணும் போதும் பாத்தீங்கன்னா வந்து வந்து அளவுக்கு அதிகமாக அப்படி ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த ஸ்பில் ஓவர்னு சொல்லக்கூடிய அந்த துளிகள், சின்ன சின்ன திவலைகள் வந்து அப்படியே பறந்து அது எங்கேயே இருக்கிற ஹனி பீஸ்க்கு வந்து பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது மாதிரி எல்லா வடிவங்களும் இருக்கு. ஆனால் எந்த பூச்சிக்கு என்ன வடிவம் தயாராக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பயன்படுத்தலாம். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சீ ட்ரீட்மெண்ட் சொல்லக்கூடிய அந்த விதை நேர்த்தி, இந்த விதை நேர்த்தி பண்ணுறதுக்கும், அதாவது இப்போ நிறைய இடத்துல வந்து விதையை வந்து ஏற்கனவே வந்து அந்த பூச்சிக்கொல்லிகள் கலந்தே தான் இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மக்காச்சோள விதை, ஸோ அது மாதிரி அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து செமி சாலில் சொல்லக்கூடிய கூழ் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அதை வந்து லேசாக கரைச்சி அது மாதிரி பண்ணலாம். ஸோ இது மாதிரி பல்வேறு வடிவங்களில் பல்வேறு கோணங்களில் இருக்குது. அது வந்து இந்த விஞ்ஞானிகளில் நம்மளுடைய வேளாண்மைத்துறை அதிகாரிகளை அணுகி அவங்களை கேட்கும் போது அது சரியான ஒரு பரிந்துரை கிடைக்கும். அதை பயன்படுத்தினாவே நல்லா இருக்கும்.
1: அந்த பயிருக்கு ஏற்ற வகையில் நீங்க ஒரு பரிந்துரை கொடுக்குறீங்க. அதுக்கேற்ற வடிவத்துல வடிவமும் நீங்களே சொல்லிடுவீங்க. இந்த வடிவத்துல திரவ நிலையா இல்லனா வந்து
0: குருணை
1: வடிவமா அப்படின்றத
0: இல்ல நீர்மமா அப்படின்னு சொல்லுவோம்.
1: சில பூச்சிக்கொல்லிகள்லாம் ஆனா போகும்போது பாத்தீங்கன்னா நம்ம வயல் பக்கம் போகும்போது நல்ல கமகமான ஒரு நெல் வாசனை வரும். ஆனா பக்கத்திலே பாத்தீங்கன்னா சில பேர் ஏதாவது பூச்சிக்கொல்லி தயாரிக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு நெடி வருது. இதை வந்து விவசாயிகள் பயன்படுத்தும் போது என்ன மாதிரியான ஒரு கவனம் எடுத்துக்கணும்? ஏன்னா அண்மையில் இல்லை ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பூச்சிக்கொல்லிகள் தெளிக்கும் போது சில விவசாயிகள் வந்து ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்டதை செய்தித்தாள்களில் பார்க்க முடிஞ்சுது. அப்போ பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்தும் போது என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அதை தெளிக்கக்கூடிய விவசாயிகள் எடுக்கணுன்றதை கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: அதை வந்து நம்ம ஒரு 3 பிரிக்கலாம். அதில் பூச்சிக்கொல்லி அடிக்கிறதுக்கு முன்னாடி, பூச்சிக்கொல்லி அடிக்கும் போது, பூச்சிக்கொல்லி அடிச்சதுக்கு அப்புறம் அப்படின்னு ஒரு 3 பிரிச்சிடலாம். முதல்ல பூச்சிக்கொல்லி அடிக்கும் போது அந்த விவசாயி முதல்ல அவருடைய ஸ்ப்ரேயர் சொல்லக்கூடிய தெளிப்பான்கள், இப்பெல்லாம் தெளிப்பான்கள் எல்லாம் இந்த வந்து பேட்டரி வடிவில் வந்துருச்சு, சார்ஜ் போடுற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ முதல்ல சார்ஜ் போட்டு வைக்கணும் முதல் வாரியம், அதாவது தெளிக்கிறதுக்கு முன்னாடி. அப்புறம் அதாவது லீக்கேஜ் சொல்லக்கூடிய அதாவது எங்கேயாவது ஓட்டை இருக்கா அப்படின்னு
1: பார்க்கணும்
0: ஸ்ப்ரேயர்ல. அப்புறம் அந்த தெளிப்பான்களுடைய அந்த நாசில்னு சொல்லக்கூடிய துளைப்பான்கள் அதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா அடைச்சிருக்கா அப்படிங்கறத முதல்ல பார்க்கணும். ஸோ அடுத்து வந்து பாதுகாப்பு கவசம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் வந்து ஆக்சுவலா வந்து இப்ப கொரோனா பீரியட்ல தான் வந்து நம்ம வந்து அந்த முகக்கவசம்ங்கிறத முக்கியத்துவம் தெரிஞ்சிச்சு. அது மாதிரி முகக்கவசம் கண்டிப்பா போடணும். கையில கிளவுஸ்னு சொல்லக்கூடிய அந்த கை உரைகளை வந்து கண்டிப்பா போட்டு இருக்கணும். தெளிக்கும் போது கண்டிப்பா வந்து புகை பிடிக்கிறதோ இல்ல உணவு அருந்துறதோ அப்படி கண்டிப்பா பண்ணவே கூடாது. ஸோ இது முக்கியமான விஷயங்கள். அடுத்து அந்த துண்டு சீட்டு உள்ள இருக்கும் அந்த குப்பியில, அதுலயே போட்டிருக்கோம் இது என்ன பூச்சிக்கு அடிக்கணும், எவ்வளவு பரிந்துரை, இது எல்லாமே போட்டிருக்கோம். அடுத்து இதை வந்து இந்த நாளே வாங்கிட்டு வந்தா கைக்கு 8 தூரத்துல, குழந்தைகளுக்கு தெரியாம இடத்துல, இல்ல வந்து மோட்டார் கொட்டாயில அங்கதான் வைக்கணும். அது மாதிரி வெளியே கிட்ட எதுவும் வைக்கவே கூடாது. ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கீழே சிந்தக்கூடாது. இது வந்து பாத்தீங்கன்னா முதல்லயே பண்றக்கூடிய விஷயங்கள். அடுத்து பயன்பாட்டு அப்ப வந்து கண்டிப்பா உரைகள் எல்லாம் போட்டிருக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா காத்து அடிக்கிற திசை ரொம்ப முக்கியம். அந்த திசையில தான் அடிக்கணும், அது எதிர் திசையில அடிக்கக்கூடாது. அதுனா உங்களுக்குறையே பண்றவங்களுக்கு படும். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா நாசில் லீக்கேஜ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை செக் பண்ணணும். அடுத்து பாத்தீங்கன்னா திடீர்னு அதாவது நாசில் ஏதாவது அடைப்பு ஏற்பட்டுரும் அடிக்கும் போது, அப்ப கடகடன்னு எடுத்து டக்குன்னு வாயில் எல்லாம் ஊதக்கூடாது. அது ரொம்ப முக்கியமான, அது வந்து ஒரு பூச்சி மருந்து. அதனால வாயில் எடுத்து அவசரப்பட்டு டக்குன்னு எமோஷன் ஆகி அதை பண்ணிடக்கூடாது. அதை வந்து பார்த்துட்டு தான் கையில ஏதாவது ஒரு சின்னதா ஒரு ஊசி மாதிரி வச்சு அதை குத்தி தான் அந்த அடைப்பை எடுக்கணும். அப்புறம் லீக்கேஜ் இல்லாம பாத்துக்கலாம். ஸோ அடுத்து வந்து ஏரியா கவரேஜ், இப்போ இத்தனை ஏக்கருக்கு வாங்கிருக்கோம்னா இது கரெக்டாக இருக்குமான்னு மருந்து தான் முதல்லயே அந்த கால்குலேஷன் பண்ணிடணும். இதை வந்து அந்த அடிக்கும் போது பண்ணுறது. அப்புறம் அடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணும், கண்டிப்பாக வந்து கையில் காலெல்லாம் கழுவணும், முடிஞ்சால் குளிச்சிடலாம். அவங்க பயன்படுத்தின அந்த மிச்சம் இருக்கிற அதோடைய மருந்து, பூச்சி மருந்து திரவத்தை வந்து எங்கேயாவது பயன்படுத்தாத நிலத்தில் ஊற்றணும். தயவு செய்து கண்டிப்பாக வந்து குளமோ ஏரியோ அங்கே ஊற்றக்கூடாது. அந்த நன்மை செய்யக்கூடிய கிருமிகள் அதோடைய மீன் அதெல்லாம் இறந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நல்லா குளிச்சிடணும். அடுத்து அவர் பயன்படுத்தின உடைகள்லாம் நான் வந்து முடிஞ்சா வந்து மிதமான ஒரு சுடுதண்ணியில போட்டு ஒரு முக்கு முக்கி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் நீங்க அந்த பூச்சிக்கொல்லிகள் அந்த தெளிப்பானை வந்து நல்லா கழுவி வைக்கணும். நாசில் எல்லாம் கழுவி வச்சுட்டு பாதுகாப்பான இடத்துல வைக்கலாம். அடுத்து மிக முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த குப்பிகள், அந்த குப்பிகள்லாம் சரியான இடத்துல வந்து போட்டு புதைச்சி டிஸ்போஸ் பண்ணணும். அது ரொம்ப முக்கியமானது.
1: இந்த பூச்சிக்கொல்லிகளை வந்து பொதுவா இந்த தெளிப்பான்கள் மூலமா பயன்படுத்துறது, அதற்கான பாதுகாப்பு முறைகள் பத்தி சொன்னீங்க நீங்க. ஆனா இந்த தெளிப்பானை எப்படி தேர்ந்தெடுக்கிறது?
0: இப்ப தெளிப்பான்னு பாத்தீங்கன்னா ஒரு 4 வகையான தெளிப்பான் இருக்கு. அதாவது ஹாலோ கோன்னு சொல்லுவாங்க, இல்ல

0: கோன்னு சொல்லுவாங்க. இந்த ஹாலோ கோன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த தெளிப்பானுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நுண் துகளாக வரும், ரொம்ப ரொம்ப சின்ன நுண் துகளாக வரும். அது பூச்சிக்கொல்லிக்கும் நோய்கொல்லிக்கும் பயன்படுத்தலாம் அந்த சாலிட் கோன் இல்லை ஹாலோ கோன். ஏன்னா ஒன்றும் இல்லை, கோன் மாதிரி அந்த நடுவில் உள்ள கேப் இருக்கும், ஹாலோவாக இருக்கும் இல்லை சாலிட் மாதிரி இருக்கும், அந்த துகள்கள் ரொம்ப மெல்லிசாக வரும். இன்னொரு நாசில் பார்த்தீங்கன்னா ஃப்ளட் ஜெட் நாசில் இருக்குது, அதே போல இன்னொரு நாசில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபேன் நாசில் இருக்கு. இது ரெண்டுமே வந்து களைக்கொல்லிகளுக்கு பயன்படுத்துறது. துளிகள் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ இதுக்கேற்ற மாதிரி அந்த நாசிலை செலக்ட் பண்ணும். அந்த நாசில் அடைப்பு இருந்தால் அதை எடுத்துட்டு அந்த நாசில் தனியாகவே விற்கிது, ஸ்பேர் கிடைக்குது, அதை வாங்கிட்டு பயன்படுத்தலாம். அதாவது பூச்சிக்கொல்லிகளுக்கும் நோய்கொல்லிகளுக்கும் தனியாக ஒரு நாசில், அதே மாதிரி இந்த களைக்கொல்லிகளுக்கு தனியாக நாசில் இருக்கு. அந்த நாசில் தேர்வு பண்ணது ரொம்ப ரொம்ப முக்கியமானது.
1: இப்போ சில சமயத்தில் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அசம்பாவிதமாக பூச்சிக்கொல்லியை சாப்பிட்றாங்க சில பேர். அந்த மாதிரி சமயத்துல உடனடியாக செய்யக்கூடிய முதல் உதவி அப்படின்னு ஏதாவது இருக்குங்களா?
0: முதல் உதவினா எல்லா கிராமங்களுக்கும் தெரியும், புளி கரைசல் எடுத்து ஊத்துவாங்க.
1: புளி
0: கரைசல்ல அது என்னன்னா உள்ள போனது வெளியே வந்துடணும், இல்லைன்னா என்ன பண்ணுவோம், சோப்பு தண்ணியை கரைச்சி ஊத்துவாங்க. அந்த நேரத்தில் அதான் கிடைக்கும். நம்ம யூனிவர்சல் ஆன்டிபாடி நிறைய சொல்றோம், அதாவது பார்த்தீங்கன்னா அந்த சார்கோல் ஆக்டிவேட்டட் சார்கோல் சொல்றோம், அது மெக்னீசியம் ஆக்சைடு சொல்றோம், டானிக் ஆசிட் சொல்றோம், இதை வந்து யூனிவர்சல் ஆன்டிபாடின்னு சொல்லக்கூடியது. ஆனால் அதெல்லாம் அந்த நேரத்தில் சரியான நேரத்தில் கிடைக்காது. அப்போ வந்து சோப்பு தண்ணியை கரைச்சி உள்ளே போனதை வெளியே வர வச்சிடணும். ஏன்னா வந்து உடனே போய் உள்ளே போய் நரம்பு மண்டலத்தை ரத்தம் மூலியமாக ஃபுல்லாக இடத்துக்கும் பரவிடுங்கிறதுக்காக தான் வெளியே வர வைக்கிறது. சில இடத்துல போனீங்கன்னா பக்கத்துலேயே அந்த முதலுதவி பண்ணாங்கன்னா அந்த இனிமான்னு சொல்லுவாங்க, அப்போ வந்து வாந்தியாக எல்லாம் வெளியே வந்துடும். ஸோ அதில் முக்கியமானது என்னென்னா அது என்ன வகையான பூச்சிக்கொல்லிகள், உதாரணத்துக்கு பாம்பு கடிச்சிருச்சுன்னா அது என்ன பாம்புங்கிறது தெரிஞ்சாதான் அது ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். அதே போல் அது என்ன வகையான பூச்சிக்கொல்லிகள், ஏற்கனவே சொன்னோம் கார்பமேட்ஸ் சொன்னோம், ஆர்கனோ குளோரின் சொன்னோம், ஆர்கனோ பாஸ்பரஸ் சொன்னோம், பயிரித்திரம் பூச்சிகள் சொல்லணும், பூச்சிக்கொல்லிகள் அது எந்த வகையான, அந்த டப்பாவை கண்டிப்பாக எடுத்துகிட்டு போனால் தான் அந்த மருத்துவர் கரெக்டாக அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும், இல்லைன்னா அது சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்காது.
1: பூச்சிக்கொல்லி அப்படின்னு தெரிஞ்சால் உடனே
0: வித்தியாசங்கள் இருக்கு. எடுத்துட்டு போகணும், டப்பாவை எடுத்துட்டு
1: போகணும். பூச்சிக்கொல்லிகள் அதனுடைய வகை, அதை எப்படி பயன்படுத்துறது, அதை பாதுகாப்பா எப்படி பயன்படுத்துறது, தெரியாதனமா வாய்க்குள்ளார போயிடுச்சுன்னா என்ன பண்றது, இதை பத்தி எல்லாம் சொன்னீங்க. ஆனா சுற்றுச்சூழல் மாசு அடையாமல் பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துவது எப்படி, அந்த நுணுக்கத்தை கொஞ்சம் சொல்லுங்க.
0: இப்போ சுற்றுச்சூழல் மாசுபடாமல் இருக்கணும்னா மெயினாக வந்து நம்ம வந்து ஒருங்கிணைந்த பூச்சிக்கொல்லி நிர்வாகத்தை தான் கண்டிப்பாக கடைபிடிக்கணும். இப்போ நிறைய ஒருங்கிணைந்த பூச்சிக்கொல்லிகள் பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா விளக்கு பொறி வைக்கலாம், அடுத்து இணக்க உரிச்சி பொறி வைக்கலாம், அடுத்து ஒட்டும் பொறிகள் வைக்கலாம், அடுத்து பொறி வண்டுகள், பறவை குடில்கள் இதை அமைக்கலாம். பொறி வண்டுகள் மாதிரியே வந்து ஒட்டுண்ணிகள் இருக்குது, ஒட்டுண்ணிகள் நம்ம திருச்சியிலேயே ரெண்டு மையங்கள் இருக்குது ஒட்டுண்ணிகளுக்காக, இது மாதிரி பயன்படுத்திட்டு அப்புறம் தாவர பூச்சிக்கொல்லிகளையும் பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் தான் பொருளாதார சீர்நிலை அடைந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பூச்சிக்கொல்லிகளை தேர்வு பண்ணணும். ஸோ இத்தனை முறைகள் இருக்கும்போது விவசாயிகளை எடுத்த உடனேவே பூச்சிக்கொல்லியை தெளிக்கிறது கரெக்டான ஒரு விஷயமா இல்லை. இந்த முறைகளையும் பின்பற்றலாம், பக்கத்திலேயே வந்து பூச்சிக்கொல்லிகள் அடித்தா கொஞ்சம் செலவு குறையும். ஸோ அதனால எல்லா முறைகளும் ஒருங்கிணைந்த முறையில் பூச்சி கட்டுப்பாடு பண்ணால் தான் விவசாயிகளுக்கு நன்மையாக இருக்கும், அவங்களுடைய செலவு குறையும், அவங்களுடைய ஊதியங்கள் அதிகரிக்கும்.
1: பூச்சிகள் கிட்ட இருந்து பயிர்களை பாதுகாப்பதற்கு நிறைய பாதுகாப்பு முறைகள் இருக்கு, அதெல்லாம் ஒருங்கிணைந்த முறையில் செய்யணும்.
0: கண்டிப்பா
1: அப்படின்னு அப்படி பண்ணா பூச்சிக்கொல்லிகள் வாங்குறதுக்கான செலவும் குறையும், இடுபொருள் செலவு குறையும் போது நமக்கு வருமானம் அதிகரிக்கும். இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா இந்த பயிர் இது வந்து அதிகமா இந்த மாநிலத்துல விளையுது அப்படின்லாம் சொல்லி பெருமைப்பட்டுப்போம். இந்த விஷயத்துல பூச்சிக்கொல்லிகள் அதிகமா பயன்படுத்தக்கூடிய மாநிலம் எது, அந்த தர வரிசை ஏதாவது இருக்குங்களா?
0: தர வரிசைனா ஒரு 50-60% வந்து இந்தியாவில தயாரிக்கக்கூடிய பூச்சிக்கொல்லிகள் பாத்தீங்கன்னா வந்து உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, பஞ்சாப், ஹரியானா இங்கதான் ரொம்ப அதிகமா பூச்சிக்கொல்லிகள் நிறைய டம்ப் பண்ணி நிறைய விவசாயிகள் வந்து அதிகமா பூச்சிக்கொல்லி பயன்படுத்துறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த குளோரிபைரிபாஸ் தான் இருக்கிறதுலே ரொம்ப டாப் கியர்னு சொல்லுவாங்களே, ரொம்ப அதிகமாக பயன்படுத்துகிற பூச்சிக்கொல்லி. அதனை தொடர்ந்து இமாமெக்டின் பென்சைட்னு சொல்லக்கூடிய ஒரு பூச்சிக்கொல்லி, அப்புறம் இந்த கோரஜின் கோரஜன் சொல்லுவாங்க, குளோர் ஆண்டனிப்ரோல் அந்த பூச்சிக்கொல்லி, இதை வந்து இந்த பூச்சிக்கொல்லியில் தான் அதிகமாக அந்த மாநிலங்களை ரொம்ப அதிகமாக பயன்படுத்துகிறாங்க.
1: இப்போது பொதுவாகவே பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்தி முடிச்சிடுறோம், நல்ல மகசூலும் எடுத்துடுறோம், ஆனால் கடைசியாக வந்து இன்னொரு பெரிய அச்சத்தை உருவாக்கக்கூடியது, அதாவது நுகர்வோர் கிட்ட ஒரு பெரிய அச்சத்தை ஏற்படுத்துவது பார்த்தீங்கன்னா இந்த எஞ்சிய நஞ்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு காய்கறியே இருக்கு அப்படின்னா நல்லா கழுவிட்டு சாப்பிடுங்க, ஏன்னா அதில் வந்து நிறைய பூச்சி மருந்து அடிச்சிருக்கிறாங்க. ஒரு திராட்சையே சாப்பிடணும்னா இப்போ ரொம்ப பயமுறுத்துறாங்க, அது மேலே வெள்ளையா இருக்கா பார்த்துக்கோ, அது ஏதோ பூச்சி மருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எஞ்சிய நஞ்சு அதை பற்றிய தகவல்களையும் சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாமா?
0: கண்டிப்பா. இப்ப எஞ்சிய நஞ்சுனா இப்ப அடிக்கிற பூச்சிக்கொல்லி 100% பூச்சி மேல படுறது இல்லை, நிறைய சுற்றுப்புற சூழ்நிலை நிறைய இடத்துல படுது, மண்ணில் படுது, செடியில் படுது, அப்புறம் வந்து அந்த காயில் படுது, பழத்தில் படுது, இப்போ எல்லாமே அது உள்ளதான் இருக்கு. இப்போ எஞ்சி நெஞ்சு நம்ம உடனே அந்த நச்சு வந்து முடிஞ்சிடாது. இப்போ இருக்க வர பூச்சிக்கொல்லிகள் எல்லாமே அந்த நச்சுத்தன்மை சீக்கிரமா அந்த விஷத்தன்மை முடிஞ்சிற மாதிரி தான் வருது. 100 வருடம் இருந்தாலும் அவருடைய நச்சுத்தன்மை மண்ணிலே இருக்கு, அந்த டிடிடின்னு சொல்ற

0: முடியாதுன்னு சொன்னேன். ஆனா இப்ப வந்து இந்த நச்சுத்தன்மையை சீக்கிரமா விஷத்தன்மை முடியற மாதிரியே பூச்சிகளில் தான் வந்துட்டு இருக்கு. இருந்தாலும் நம்ம பாதுகாப்பா இருக்கணும்னா ஏற்கனவே நிறைய அந்த காலத்துல பண்ணதான் பெருசா ஒண்ணும் கிடையாது. நம்ம உப்பு கரைசல்ல கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு நம்ம திராட்சையோ எல்லா பழங்கள்ல காய்கறிகள் பண்ணலாம், இல்ல புளி கரைசல்ல ஊற வைக்கலாம், இல்ல மஞ்சத்தூள் போட்டு ஊற வைக்கலாம், இல்ல இன்னும் சில நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வெதுவெதுப்பான தண்ணீர், இல்லைன்னா சும்மா அந்த டேப்பை திறந்து விட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ஒரு 2-3 நிமிஷம் கழுவுனாவே கொஞ்சமாவது குறையும் அப்படிங்கிறது. அடுத்து நம்ம இந்தியாவில் ரொம்ப மிகப்பெரிய அதிர்ஷ்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாமே நல்லா வேக வச்சிடறோம். அதுல வந்து கொஞ்சம் அவர் அது 60-70% வந்து ஃபுல்லா வந்து அந்த இருக்கிற நச்சுக்கள் எல்லாமே ஆவியாவே போயிடுது. அதனாலதான் நம்ம வந்து கொஞ்சம் நம்மளுடைய ஜெனரேஷன்ல வந்து நிறைய இந்த பூச்சிக்கொல்லிகள் இந்த எஞ்சி நெஞ்சினால அதிக பாதிப்பு இல்லை. மத்த அயல் நாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அங்கெல்லாம் ராவாவே அப்படியே வந்து சாலடா
1: சாப்பிடுவாங்க.
0: ஆனா அவங்க வந்து நிறைய காஷியஸா இருக்காங்க, அவங்க வந்து பூச்சிக்கொல்லிகள் அதிகமா பயன்படுத்துறதுல எல்லாம் வந்து பசுமை குடிலுக்குள்ள பயன்படுத்துறாங்க. அப்ப அதிகமா பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்துறதுல அப்படியே பயன்படுத்தினாலும் இயற்கை முறையில தான் பயன்படுத்துறாங்க, இல்ல ஒருங்கிணைந்த முறையில பயன்படுத்துறாங்க.
1: ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு காய்கறியோ இதனா முதல்ல நல்லா வேக வச்சு சாப்பிடுவது நல்லதுன்னு சொல்றீங்க.
0: கண்டிப்பா
1: அது வந்து அலம்பி பயன்படுத்தும் போது மஞ்சள் போடணும் உப்பு போடணும்லாம் சொல்றாங்களே, அது ஏதாவது
0: அது பண்றது நல்லதுதான். திராட்சை பழமா இருந்துச்சு, இப்ப நாங்களே பண்ணும்போது வீட்டுல ஒரு 5 நிமிடமாவது அந்த மஞ்சளும் கூடிய உப்பையும் போட்டு அதுல கொஞ்ச நேரம் போட்டுருவோம். அதுக்கப்புறம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அது வெளியே வந்துடும், இல்ல புளி கரைசல் போட்டு கொஞ்சம் பண்ணலாம்.
1: சரிங்க, நிறைய பூச்சிக்கொல்லிகள் அதை எப்படி பாதுகாப்பா பயன்படுத்தணும் அதை பத்திலாம் நிறைய தகவல்கள் சொல்றீங்க. ஆனா பூச்சிக்கொல்லிகளை குறைப்பதற்கு ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை அதுதான் சரியான வழியா, இல்ல வேற ஏதேனும் பூச்சிக்கொல்லிகளை குறைப்பதற்கான வழிகள் ஏதாவது இருக்கா?
0: நம்மளே பார்த்து முடிவு பண்ணாதான் முடியும். ஒருங்கிணைந்த முறைகள்ங்கிறது எல்லாரோட விவசாய கண்ணோட்டத்திலையும் இருக்காது, ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து பார்த்த உடனே ரிசல்ட் கிடைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல இருப்பாங்க. ஆனா வந்து அதை குறைக்கிறதுக்கு வழினா நான் ஒவ்வொரு விவசாயியும் அதை வந்து ஈடுபடுத்தி இது எல்லா முறைகளையும் பின்பற்றா மட்டும்தான் அதை குறைக்க முடியும். அது இல்லாம விவசாயிகளே இப்ப எல்லாம் நிறைய வந்து இயற்கை பூச்சிக்கொல்லி தயாரிக்கிறாங்க, அப்படி பண்ணும் போதும் நம்மளுக்கு குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்ப பஞ்சகாவியா தசகாவியா இல்ல வந்து மீன் அமிலம் முட்டை அமிலம் இது எல்லாமே விவசாயிகளே தயார் பண்றாங்க. அப்ப பண்ணும்போது இது கொஞ்சம் அது கொஞ்சம் இது ஒரு தடவை அது ஒரு தடவை பண்ணும் போது இயற்கையவே நம்ம வந்து அதை கட்டுப்படுத்திடலாம்.
1: இதற்காக ஏதாவது சட்டங்கள் ஏதாவது இருக்கா?
0: பூச்சிக்கொல்லி சட்டம் 1968 இயற்றப்பட்டது. அந்த சட்டம் 1971 இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்ப வந்து ஃபரிதாபாத்ல பாத்தீங்கன்னா வந்து அதுக்குன்னு தனியாக ஒரு மத்திய பூச்சிக்கொல்லி வாரியம் மற்றும் பதிவு குழு இருக்கு, அங்கதான் போய் ஒவ்வொரு பூச்சிக்கொல்லியும் நம்ம வந்து பதிவு பண்ணணும். பதிவு பண்றதுக்கு அப்புறம் நிறைய அந்த டெஸ்ட் சொல்லக்கூடிய சோதனைகள் இருக்கு. வேளாண்மை துறை இல்ல வந்து வேளாண்மை பல்கலைக்கழகம் அங்கெல்லாம் ஆய்வு பண்ணணும், அவங்க ட்ரையல் போடணும், ரிசல்ட் வாங்கணும். அப்புறம் சுற்றுப்புற சூழ்நிலைக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா, இது எல்லாமே டெஸ்ட் எடுத்து அதாவது இந்தியா முழுக்க இல்ல வந்து அவங்க ஒரு டெஸ்ட் என்னென்ன ஊர்னு கொடுத்துருப்பாங்க அது மாதிரி எல்லா லெவல்லையும் போய் அந்த ட்ரையல் போட்டு எந்த சீசனுக்கு உகந்ததா இருக்கு இப்படி இது மாதிரி எல்லா நீங்க இதையும் கலந்துதான் கடைசியா தான் அந்த பூச்சிக்கொல்லி மார்க்கெட்டுக்கு வரும். குறைஞ்சபட்சம் ஒரு 10 வருஷமா ஆகும்.
1: ரொம்ப நன்றி, நிறைய செய்திகள் சொல்லியிருக்கீங்க. இன்னும் கூட நம்ம விவசாயிகளுக்கு ஏதேனும் சந்தேகம் ஏற்படலாம், உங்களை தொடர்பு கொள்வதற்கு உங்களுடைய கைபேசி எண்ணை சொல்லிடுவோம். குறித்துக் கொள்ளுங்கள் நேயர்களே, முனைவர் ராதாகிருஷ்ணன் அவங்களுடைய கைபேசி எண் 96-55-27-70-10. மீண்டும் ஒரு முறை 96-55-27-70-10 குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். எப்ப ஏதாவது பூச்சி தென்பட்டாலும் நீங்க ராதாகிருஷ்ணன் ஐயாவை தொடர்பு கொள்ளலாம்.
0: நன்றி,
1: வணக்கம்.
0: நன்றி.

0: சுற்றுச்சூழல் மாசுபடாமல் பூச்சிக்கொல்லிகளை முறையான முகக்கவசம், கையுறை, சரியான தெளிப்பான்களை தேர்வு செஞ்சு பயன்படுத்தி ஒருங்கிணைந்த முறையில பாதுகாப்பா பயன்படுத்தினா மண் வளத்தையும் பாதுகாக்கலாம், மகசூலையும் அதிகரிக்கலாம்னு இதுவரைக்கும் நேர்முகத்துல பங்கேற்று விளக்கம் கொடுத்தாங்க. திருச்சி மாவட்டம் நவலூர் குட்டப்பட்டு வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் வி. ராதாகிருஷ்ணன் அவர்கள்.
1: புகையானு பேரெடுத்து பகையாவே வந்தது,
2: நம்ம புழப்பையெல்லாம் கெடுக்கணும்னு கூடி தெரியுது.
1: வயலின் உள்ள நீ
0: உடன் உரையாடினார் ஆர். வெங்கடேஸ்வரன்.

0: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 8 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜெயஸ்ரீ துரைசாமி. நடப்பாண்டிற்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்கினார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் 2 பத்ம விபூஷன், 6 பத்ம பூஷன், 58 பத்மஸ்ரீ விருதுகள் வழங்கப்பட்டன. கலை, இலக்கியம், கல்வி, விளையாட்டு, சமூக சேவை, மருத்துவம், பொறியியல் உள்ளிட்ட துறைகளில் சிறப்பாக செயல்படுபவர்களை கௌரவிக்கும் வகையில் இந்த ஆண்டு 131 பேருக்கு பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்ட நிலையில் முதற்கட்டமாக 66 விருதுகளை குடியரசுத் தலைவர் வழங்கினார். பிரதமர் திரு நரேந்திரமோடி அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 134வது முறையாக வரும் 31ஆம் தேதி உரையாற்றுகிறார். இந்நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகளை பொதுமக்கள் 1800117800 என்ற இலவச எண், மை கவ் இணையதளம், நமோ செயலி உள்ளிட்டவற்றில் வரும் 29ஆம் தேதி வரை தெரிவிக்க வகை செய்யப்பட்டுள்ளது. குவாட் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாடு புதுதில்லியில் நாளை நடைபெறுகிறது. வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் பென்னி வாங், அமெரிக்காவின் மார்கோ ரூபியோ, ஜப்பானின் டிஷிமிட்சோ ஆகியோர் பங்கேற்கின்றனர். முக்கிய பிரச்சினைகளில் குவாட் நாடுகளின் ஒத்துழைப்பு, தற்போது மேற்கொள்ளப்படும் செயல் திட்டங்களின் முன்னேற்றம், பரஸ்பர நலன் சார்ந்த சர்வதேச பிரச்சினைகள் குறித்து இதில் விரிவாக ஆலோசிக்கப்படுகிறது. மேற்காசிய நாடுகளில் நிலவும் நெருக்கடி நிலையிலும் இந்தியா எரிபொருள், உரம், அந்நிய செலாவணி ஆகியவற்றில் மீள்திறன் கொண்டதாகவே உள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மும்பையில் இந்திய சிறு தொழில் மேம்பாட்டு வங்கியின் 37வது ஆண்டு விழாவில் சிறு குறு நடுத்தர நிறுவனங்களை வலுப்படுத்துதல், கடைநிலை கடன் விநியோகத்தை மேம்படுத்துதல், கிராமப்புற தொழில்களின் நவீனமயமாக்கலை விரைவுபடுத்துதல் ஆகியவற்றிற்கான இணையதள சேவைகளை இன்று தொடங்கி வைத்தார். நாட்டில் தேசிய நெடுஞ்சாலைகளின் தரத்தை பராமரிப்பதன் மூலமாகவே பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்ய முடியும் என்று மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மற்றும் ஹிமாச்சல பிரதேசங்களில் அமைக்கப்பட்டுள்ள நெடுஞ்சாலை திட்டங்களின் தரம் மற்றும் பராமரிப்பு முன்னேற்றத்தை இன்று ஆய்வு செய்த அவர், நெடுஞ்சாலைகளில் வடிகால் மேலாண்மை, சரிவு பாதுகாப்பு நடவடிக்கைகள் மூலம் இடையூறுகளின்றி பயணங்கள் மேற்கொள்ள முடியும் என்றார். தமிழ்நாட்டில் கூட்டுறவு வங்கிகள் மூலம் 50,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்ற குறு விவசாயிகளுக்கு முழு தொகையையும் தள்ளுபடி செய்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று உத்தரவிட்டுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் இது தொடர்பாக நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் இதற்கான முடிவு எட்டப்பட்டது. இதன்படி சிறு விவசாயிகளுக்கு 50,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்ற தொகையில் 50% தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. குறைந்தபட்சமாக 90,000 100,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்ற குறு விவசாயிகளுக்கு 10,000 ரூபாயும், சிறு விவசாயிகளுக்கு 5,000 ரூபாயும் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளார். இந்த தள்ளுபடி திட்டத்தின் கீழ் 1/5/2025 முதல் 28/2/2026 வரை பயிர்க்கடன் பெற்றுள்ள 14,22,555 விவசாயிகள் பயன்பெறுவர். இதன் மூலம் அரசுக்கு 2,44,46,00,000 ரூபாய் கூடுதல் செலவினம் ஏற்படும். காவிரி மேலாண்மை ஆணையத்தின் 51வது கூட்டம் புதுதில்லியில் நாளை நடைபெற உள்ள நிலையில் இது தொடர்பாக முதலமைச்சர் இன்று ஆலோசனைகளை மேற்கொண்டார். காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவது தொடர்பாக தமிழ்நாட்டின் உரிமையை நிலைநாட்டவும், விவசாயிகளின் நலனை காத்திடவும் துறைசார் வல்லுநர்களுடன் முதலமைச்சர்

விரிவான ஆலோசனை மேற்கொண்டு தொடர் சட்ட நடவடிக்கைகள் எடுத்திடவும் அறிவுறுத்தினார். வரும் 28ஆம் தேதி நடைபெறுவதாக இருந்த இளநிலை படிப்புகளுக்கான கியூட் பல்கலைக்கழக பொது நுழைவுத் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. பக்ரீத் பண்டிகையை ஒட்டி இத்தேர்வு ஒத்திவைக்கப்படுவதாகவும் மறு தேதி விரைவில் அறிவிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு கால்நடை மருத்துவக் கல்லூரிகளில் இளநிலை படிப்புகளில் சேர இன்று முதல் வரும் 17ஆம் தேதி வரை மாணாக்கர் விண்ணப்பிக்கலாம். ஹஜ் புனித யாத்திரை இன்று தொடங்கியது. மேற்காசிய பதற்றத்தின் மத்தியிலும் லட்சக்கணக்கான யாத்ரீகர்கள் சவுதி அரேபியாவின் மினா நகரில் குவிந்து வருகின்றனர். இந்தியாவிலிருந்து 175,000 பேர் ஹஜ் யாத்திரையில் பங்கேற்றுள்ளனர். இஸ்லாமியர்களின் பாதுகாப்பான, வசதியான, இலகுவான பயணத்திற்கு மத்திய அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளதாக சிறுபான்மை நல விவகாரங்களுக்கான அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். ஹஜ் ஸ்விதா செயலி மூலம் யாத்ரீகர்களுக்கு அனைத்து தகவல்களும் சேவைகளும் வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. கோவை மாவட்ட வருமான வரித்துறை சார்பில் புதிய வருமான வரிச்சட்டம் குறித்து வர்த்தக சங்க நிர்வாகிகளுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்ட அம்மூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நெல் மூட்டைகளுக்கு தரம் நிர்ணயம் செய்வதில் மோசடி நடைபெறுவதாக விவசாயிகள் இன்று முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் தரம்சாலாவில் நாளை நடைபெறும் முதலாவது குவாலிஃபயர் ஆட்டத்தில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு குஜராத் டைட்டன்ஸை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.

நேரம் 8:06. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளிலும் இனி இதயம் அள்ளும் இரவு இசை இனிமை நேரலை. விருப்பங்கள், அவைதான் நம் வாழ்க்கையை அழகாக்கி பார்க்கும் வண்ணங்கள். விருப்பங்கள் நிறைவேறும் போது மகிழ்ச்சி, விரும்பாதவை வரும்போது விரும்பி ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் பெருமகிழ்ச்சி. விருப்பங்கள் உண்டாகும் பொழுதுகளிலே விண்ணிலே உலா வருவது போன்று ஒரு நெகிழ்ச்சி. 80-90களில் வெளிவந்த திரைப்படங்களிலிருந்து பாடல் கேட்டு மகிழும் இது நேரலை நிகழ்ச்சி. நேரலையில் 0431 240-102-1 அறிமுக நேயர்களும், 246-102-1 மற்ற நம் நேயர் அனைவரும் வரும்போது யாவருக்குமே மகிழ்ச்சி. இப்போது இணைந்திடலாம். இது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளின் இரவு இசை இனிமை.

0: 8:13 திருச்சி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் கேட்டிணைந்திருப்பது இரவு இசை இனிமையோடு. இப்போ இணைப்பில் காத்திருக்கும் முதல் நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார். வணக்கம்.
0: பேர் சொல்லுங்க.
1: வினோத்குமார் பேசுறேன் சார், எஸ்ஐடி அரியமங்கலத்துல இருந்து.
0: சொல்லுங்க வினோத்குமார், என்ன பாடல் வேணும்?
1: அலைகள் உய்வதில் இருந்து இதயம் கலைந்து உயிரை நினைந்த பாட்டு.
0: நன்றிங்க,
1: ரொம்ப பிடிக்கும். ஒரு வருஷம் ஆச்சு லைனே கிடைக்கல, எனக்கு தான் கிடைச்சது.
0: அது முதல் நேரம் வந்திருக்கீங்க,
1: எனக்கு
0: பெரும் மகிழ்ச்சி. நன்றி, இணைப்பு வந்ததுக்கு. உங்களுக்கான பாடல் வருது, கேட்கலாம்.
1: ஓகேங்க சார், ரொம்ப நன்றி.

0: நேரம் 8:18. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசை இனிமை நேரலை நிகழ்ச்சியோடு இணைந்து விட்டீர்கள். இப்பொழுது இணைப்பில் வந்து பாடல் கேட்க காத்திருக்கக்கூடிய அன்பு நேயர் வருக, வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
1: வணக்கம், பெரம்பலூர் மாவட்டம் கீழ்த்தலத்தூர் ஆறுமுகம்.
0: ஆறுமுகம் ஐயா, நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேங்க.
0: சரி, என்ன பாடல் கேட்கலாம் இன்னைக்கு?
1: எனக்கு கொம்பேரி மூக்கள் இருந்து ரோஜா ஒன்று மித்தம் கேட்குங்க.
0: சரிங்க, பாடல் வருது கேட்போம்.
1: நன்றிங்க.
0: நன்றி, வணக்கம்.
1: வணக்கம்.

0: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசை இனிமை கேட்டணிஞ்சிருக்கும் இந்த நிமிடம் 8:23. இப்போ இணைப்புக்கு வந்திருக்கும் நேயர், வணக்கம். வணக்கம்
1: சார். வணக்கம், லால்குடியிலிருந்து குமர குருபரன் பேசுறேன்.
0: சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு கரும்பு வீட்டிலிருந்து மீன்கொடி தேரில் மன்மதராஜன் ஊர்வலம் போகின்றாங்க பாட்டு வேணும் சார்.
0: நன்றிங்க இணைப்புக்கு வந்ததுக்கு, உங்களுக்கான பாடல் வருது. நன்றிங்க.
1: சரி சரி.

0: நேரம் 8:28. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசை இனிமை நேரலை நிகழ்ச்சி. இப்பொழுது இணைப்பில் பாடல் கேட்க வந்திருக்கக்கூடிய அன்பர், வருக வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார். யார் சார் பேசுறீங்க?
1: திருச்சி மாவட்டம் சந்தனராஜ்.
0: சந்தனராஜ்,
1: ஆமாம்.
0: எப்பவும் நறுமணத்தோடு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா?
1: முதல் மரியாதையிலிருந்து அந்த நிலாவுக்கு அந்த பாட்டு.
0: முதல் மரியாதையிலிருந்து
1: அந்த நிலாவத்தான் கையில் பிடிச்ச அந்த பாட்டு.
0: எதையாவது எப்பயாவது பிடிச்சிருக்கீங்களா? யாருக்காகுது?
1: இல்லை, நிலா இப்போ தான் வந்துருக்கீங்க. என் தலைக்கு நிறைய வெளியே வந்து

0: வெளியே நிற்கிது, எப்போ பிடிக்கிறதுன்னு காத்துக்கிட்டு இருக்கீங்க.
1: அதெல்லாம் சின்ன பிள்ளை சொல்லுவாங்க, அதெல்லாம் பரவாயில்ல இல்லையா.
0: நீலா நீலா ஓடிவானுங்க.
1: ஆமாம் ஆமாம்,
0: சரி சரி, பாடல் வருது கேட்கலாம். நன்றி, வணக்கம்.
1: ஆ நன்றி, வணக்கம் சார்.

0: நேரம் 8:34 நிமிடம். நேயர்கள் கேட்டு இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளின் இரவு இசை இனிமையோடு. இப்போ பாடல் கேட்பதற்காக இணைப்புக்கு வந்திருக்கும் இனிய உள்ளம், வருக, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: சொல்லுங்கம்மா.

0: குப்பதிபுரம் சுப்புலட்சுமி பேசுறேன் சார்.
1: சொல்லுங்க சுப்புலட்சுமி அம்மா, என்ன பாடல் வேணும்?
0: கிழக்கு சீமையில இருந்து மானூட்டு மந்தையில அந்த பாட்டு போடுங்க சார்.
1: நன்றிங்கம்மா, இணைப்பு வந்ததுக்கு. உங்களுக்கான பாடல் வருது, கேட்டலாங்கம்மா.
0: நன்றி சார்.

0: பேசும் இடம் மதுரையா?
1: ஆமாம் சார்.
0: மதுரையா நீங்க?
1: ஆமாம், மருதை.
0: இல்ல, ஊர் மதுரையான்னு கேட்டேன்.
1: இந்த ஊர் சுண்ணாம்புக்காரன்பட்டி சார். இப்போ லைனில் பேசணும் இல்லை?
0: சுண்ணாம்புக்காரன்பட்டி.
1: ஆமாம், சுண்ணாம்புக்காரன்பட்டி பக்கத்தில்.
0: ஆஹா, சரி. மருதை என்ன செய்றீங்க?
1: விவசாயம் பண்ணுறோம் சார்.
0: சரி, என்ன என்ன விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: கத்திரி போட்டிருக்கோம், சோளம் போட்டிருக்கோம்,
0: சரிங்க. சரி சரி சரி
1: கீரை விட்டுருக்கோம், அரைக்கீரையெல்லாம்.
0: சரி சரி நல்லா வந்துட்டு இருக்குதா? பயிரெல்லாம் நல்லா வந்துட்டு இருக்குதா? வளர்ந்து வந்துட்டு இருக்குதா?
1: மழை பெஞ்சிருக்கும், நல்லா இருக்கு சார். இப்போ எல்லாம்
0: மகிழ்ச்சியோடு இருக்கீங்க?
1: மகிழ்ச்சியோட இருக்கேன் சார்.
0: உங்க உங்க சந்தோஷத்துல நானும் கலந்துக்கிறேன். என்ன பாடல் கேட்கலாம் இப்ப?
1: சார், நான் மனசு ஏத்த மாறாச்சால கேட்டேன்
0: ஆ, கேட்டுருவோமா?
1: ஒரு நிலா, இது ஒரு நிலா.
0: ஏதோ ஒரு நிலா. ஆ,
1: ஆமா சார்,
0: அது ஒரு நிலா, இது ஒரு நிலா.
1: முதல் மரியாதையில கேட்டாங்க, இப்ப இந்த கேக்குறேன். நிலா பத்தி?
0: நிலாதான், நிலாதான் முக்கியம்.
1: ஆமா சார்.
0: சரி, இந்த நிலா வருது, கேட்போமா?
1: கேட்போம் சார்.

0: நேரம் 8:39 23 நொடிகள். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசை இனிமை நேரலை நிகழ்ச்சி 80-90களில் வெளிவந்த திரைப்படங்களிலிருந்து நேயர்கள் விருப்ப பாடலை கேட்டு மகிழும் நிகழ்ச்சி. அந்த வகையிலே இணைப்பில் வந்திருக்கக்கூடிய இனிய உள்ளம் யாரோ வருக.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
1: மருதை.
0: மருதை.
1: ஆமாம் சார்.
0: மருதை.

0: எட்டு மணி 44 நிமிஷத்துக்கு திருச்சி வானொலியின் இரு அலைவரிசைகளிலும் நேயர்கள் கேட்டணிஞ்சிருக்கும் இது இரவு இசை இனிமை. இப்போ இணைப்பிலே பாடல் கேட்பதற்காக வந்திருக்கக்கூடிய நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: சொல்லுங்க ஐயா.
1: இழுப்பூர், புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூர்ல இருந்து சேதப் சார் பேசுறேன்.
0: சொல்லுங்க அப்தேகரையா, என்ன பாடல் வேணும்?
1: வைதை காத்திலிருந்து இன்றைக்கு எந்த ஆனந்தம் பாட்டு.
0: ஏன் இந்த ஆனந்தம் உங்களுக்கு?

0: ஆமா லைன் கிடைச்சிருச்சுல அந்த ஒரு ஆனந்தம். ரெண்டாவது வந்து பக்ரீத் வந்து, பக்ரீத் வந்து 28ஆம் தேதி வருது, எல்லாரும் வந்துருங்க ஸ்டுடியோல அனைவரும்.
1: எல்லாரும் வந்துடுறோம், பிரியாணியை தயார் பண்ணிருங்க.
0: ஆமா பிரியாணி வேணா பிரியாணி, செய்யப்பாடுனா செய்யப்பாடு,
1: சரிங்க. எல்லாமே வந்து தயார் பண்ணிருக்க வந்துடுறோம். நன்றி இணைப்பு வந்ததுக்கு. அந்த மகிழ்ச்சியான நேரத்தில் உங்களுக்கான பாடல்
0: ஓகே.

0: நேரம் 8:49. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசை இனிமை நேரலை நிகழ்ச்சி இது. நேர்கள் நேரலையில் பங்கேற்று விருப்ப பாடலை கேட்டு மகிழும் இனிய நிகழ்ச்சி. அந்த வகையில் இப்பொழுது இணைப்பில் வந்துள்ள நேயர், வருக வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: காரைப்பாக்கம் ஜோதிக்குமார், அரியலூர் மாவட்டம்.
0: ஜோதிக்குமார் ஐயா, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் சார்.
0: சாப்பிட்டீங்களா?
1: ஆனந்தமான
0: அற்புதமான வாழ்க்கை அது இல்லையா? வானொலியோடு இணையும் நேரம் வாழ்க்கையின் வசந்த நேரம். சரி, என்ன பாடல் இப்ப?
1: எனக்கு பாடல் வந்து வரம் பாடத்திலிருந்து வானும் மண்ணும் ஒன்றாயிரத்துவும் காதல் வைபவம் என்ற பாடல்
0: கேட்டுருவோமா?
1: ஓகே சார்,
0: நன்றி, வணக்கம்.
1: வணக்கம் சார்.

0: இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் நிறைவாக வரும் பாடலை கேட்பதற்காக இணைப்புக்கு வந்திருக்கக்கூடிய நிறைவான நேயர், வணக்கம்.
1: ஐயா இனிய இரவு வணக்கம். ஐயா சமயபுரத்துலேருந்து ஸ்ரீராம் பேசுறேன்.
0: சொல்லுங்க ஸ்ரீராம் ஐயா, என்ன பாடல் வேணும்?
1: சந்திரரேகா படத்துல இருந்து அல்லான்னு ஒரு பாடல் ஆரம்பிக்கும், அந்த பாடல் போடுங்க. இனிமே
0: இணைப்புக்கு வந்ததுக்கு உங்களுக்கான பாடல் வருது கேட்டலாம்.
1: மகிழ்ச்சியா

0: Indian wrestling, Indian grapplers Vicky and Akshay Dhere clinched gold in men's freestyle category at Asian Under 23 Championships in Vietnam. That's all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் பட்டய கணக்காளர் படிப்பு மற்றும் அதற்கான வாய்ப்புகள் குறித்து இந்திய பட்டய கணக்காளர் பயிற்சி நிறுவனத்தின் கன்சல்டன்ட் டீன் திருமதி விஜயலட்சுமி மற்றும் அந்நிறுவனத்தில் பயின்று அகில இந்திய அளவில் 4 இடம் பெற்று தேர்ச்சி பெற்ற திருமதி அர்ச்சனா தேவி ஆகியோர் நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார்கள். வணக்கம் மேம்.
4: வணக்கம்.
5: வணக்கம்
3: அர்ச்சனா தேவி. பட்டய கணக்காளரானது எப்படி, உங்களுடைய அறிமுகம் பத்தி சொல்லுங்க மேம்.
4: ஆக்சுவலி இன்ஸ்பிரேஷனா இருந்தது எங்க அப்பா தான். அவங்கள சிஏவா பாத்திருக்கேன் நானு, பிராக்டிஸ்ல இருந்திருக்காங்க. ஆனா 11th நானு அக்கவுண்ட்ஸ்னு அந்த சப்ஜெக்ட பார்த்த உடனே ஒரு முதல் காதல்னே சொல்லலாம். அவ்வளோ பிடிச்சிருந்தது, அக்கவுண்ட்ஸ்ங்கிற கான்செப்டும் பிடிச்சிருந்தது, அதை ஒரு சப்ஜெக்டாகவும் ரொம்ப கனெக்ட் ஆச்சு எனக்கு. அது ஏன்னு எனக்கு தெரியல. 12th முடிச்ச உடனே ஃபவுண்டேஷனுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி எக்ஸாம் எழுதியாச்சு. அண்ட் சர்ப்ரைசிங்லி ஆல் இண்டியா 13th ரேங்க் வந்துச்சு எனக்கு ஃபவுண்டேஷனில். ஸோ இன்னொரு உத்வேகம், நம்ம வந்து கரெக்டான இதில் தான் இருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ இன்னும் எஃபோர்ட் போட்டு படித்தேன். இன்டர்ல 26th ரேங்க். ஸோ எல்லாரும் என்ன சொன்னாங்க, சரி 13 வந்துச்சு, 26 வந்துருச்சு, அடுத்து ஃபைனல்ல டபுள் ஆகி 52 வந்துருவோம் போல அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க கிளாஸ் போகும்போதெல்லாம். இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிக்கும்போது அது கஷ்டமா தெரியல, ரொம்ப ஆசையா படிச்சேன். அண்ட் ஃபைனல்ல ஆல் இண்டியா 4th ரேங்க் வந்துச்சு, விச் வாஸ் லைக் அ சூப்பர் சர்ப்ரைஸ் எனக்கு. அண்ட் லா பேப்பருமே எனக்கு ரொம்ப ஆசைப்பட்டு படிச்ச ஒரு சப்ஜெக்ட், இந்தியாலே பெஸ்ட் பிரசன்டட் லா பேப்பர் அப்படிங்கிற ஒரு ரெக்கக்னிஷனும் எனக்கு கிடைச்சது. ஸோ அது இன்னொரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்துச்சு. ஸோ அதை முடிச்சுட்டு தான் ஐ வென்ட் இன் டு எங்க இன்ஸ்டியூட்லயே கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் நடந்துச்சு, ஒரு கார்பரேட்ல ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ அப்படி என்னோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு.
3: ரொம்ப ஷார்ட்டா ஆனா ஸ்வீட்டா சொல்லிட்டீங்க உங்க ஜேர்னி வந்து எப்படி வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றத. மேம் கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன், விஜயலட்சுமி மேம் கிட்ட, இப்படிப்பட்ட ஒரு பட்டய கணக்காளரை உருவாக்குறதுல உங்களுடைய பங்களிப்பு என்ன மேம்?
5: நான் வந்து இப்ப கரண்டா கன்சல்டன்ட் டீன் ஆஃப் SIRC இருக்கேன். ஸோ என்னோட பேசிக் பங்களிப்பு எப்படிங்கிறது, என்னோட இன்ஸ்டிடியூட்டோட கைட்லைன்ஸ் படி நான் என்ன பண்ணணுமோ அதை நான் செஞ்சிட்டு இருக்கேன். ஸோ தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ஸ் ஆஃப் இந்தியாங்கிற அந்த நிறுவனம் வந்து இது ஒரு ஸ்டாச்சுட்ரி பாடி. அது 1949 நிறுவப்பட்ட ஒரு ஸ்தாபனம். அது வந்து அப்போதுலேருந்து 1949 எப்படி சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் இருக்கோ அதே மாதிரி சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் தான் நாங்கள் இன்னைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். எக்ஸப்ட் தட் டெக்னாலஜி பேஸ்ட் சப்போர்ட்லாம் நிறைய வந்து இப்போ கொண்டு வந்திருக்காங்க. இப்போ AI நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுவும் எங்களோட ICAI ஒரு பார்ட், ஸ்டூடெண்ட்ஸ் லேர்னிங்லயும் இருக்கு, மெம்பர்ஸ் லேர்னிங்லயும் இருக்கு. இப்போ பர்டிகுலரா ICAI என்ன பண்ணுதுன்றத நான் சொன்னேன்னா தனிப்பட்ட ரோலே எதுவுமே கிடையாது, இட்ஸ் அ கலெக்டிவ் ரோல். ஸோ ஐ வுட் லைக் டு ப்ரிஃபர் மோர் ஆன் ஸ்பீக்கிங் அபவுட் வாட் இஸ் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ICAI டுவர்ட்ஸ் த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எங்களுக்கு அப்ராக்சிமேட்லி 11 lakh ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க ஆல் ஓவர் தி கண்ட்ரி. இப்ப தமிழ்நாடுன்னு நீங்க பாத்தீங்கன்னா 92,000 அப்ராக்சிமேட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்காங்க. இது வந்து February 2026 ஓட டேட்டா. இப்ப அப்டேட்டட் டேட்டா வந்து இப்ப போர்டு எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்சு ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்துட்டு ஜூலை மாசம் அப்ராக்சிமேட்லி நம்மளுக்கு அப்டேட்டட் டேட்டா கிடைக்கும் நம்மளுக்கு. இப்ப இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் நம்ம கொண்டு வரோம், அவங்களுக்கு வந்து முதல்ல வந்து கிராஜுவேஷன் முடிச்சுட்டு தான் CA படிக்கலாங்கிற ஒரு மெத்தட் இருந்தது. அதுக்கப்புறம் 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டே நம்ம சேர்க்கலாம். ஏன்னா இப்ப இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மோர் ப்ரொக்ரெசிவ், மோர் அம்பிஷியஸ் அண்ட் மோர் கேப்பபிளா இருக்காங்க.
3: மேம், CA கோர்சஸ் பத்தி முதல்ல டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு எல்லாரும் ஆசைப்படுவாங்க, அந்த டீடைல்ஸ் ஃபுல்லா சொல்லிடுங்க மேம்.
5: CA வந்து 3 லெவல்ஸ் மேடம், CA ஃபவுண்டேஷன், CA இன்டர்மீடியட், CA ஃபைனல். இந்த CA ஃபவுண்டேஷன் ஒரு என்ட்ரி லெவல் மாதிரி ஃபவுண்டேஷன் புரிஞ்சுக்கலாம் நீங்க. இது வந்து என்னன்னா 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சவங்க இதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம். எக்ஸாம் எழுதுறதுங்கிறது 12th எக்ஸாம் பாஸ் வந்தவொன்னதான் அவங்க வந்து அந்த எக்ஸாம் எழுத முடியும். 4 சப்ஜெக்ட்ஸ் இருக்கு, அக்கவுண்டிங், பிசினஸ் லாஸ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், எக்கனாமிக்ஸ். இதுல வந்து 2 சப்ஜெக்ட் வந்து டிஸ்கிரிப்டிவ், 2 சப்ஜெக்ட் வந்து MCQ சாய்ஸ் மாதிரி. ஸோ முதல் 2 பேப்பர் 3 hours, அடுத்த 2 பேப்பர் 2 hours. ஸோ இந்த 4 பேப்பருக்கு ஆவரேஜா அவங்க வந்து 200 வாங்கணும், ஓகேங்களா? பாஸ் பெர்சன்டேஜ் 40. இதுதான் வந்து என்ட்ரி லெவல் ஃபவுண்டேஷனோட ரூல்ஸ். ஸோ இது

0: டுவெல்த் முடிச்சவங்கன்னா மேக்சிமம் ஏஜ் லிமிட் கிடையவே கிடையாது. இதை பாஸ் பண்ணோன்னு உடனே ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, இன்டர்மீடியட்க்கு ரெஜிஸ்டர் பண்ணும். இங்க ஃபீஸ் வந்து அந்தந்த லெவலுக்கு தான் வாங்குவோம். ஃபவுண்டேஷன் பாஸ் பண்ணாதான் இன்டர்மீடியட் வாங்குவோம், ஏற்கனவே நான் அதை சொல்லியிருக்கேன். ஸோ இன்டர்மீடியட் வந்து 6 சப்ஜெக்ட்ஸ், இட்ஸ் இஸ் மேட் ஆஃப் 2 குரூப்ஸ், ஒரு குரூப்ல 3 சப்ஜெக்ட். ஸோ 6 சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. ஸோ என்னெல்லாம் படிப்பாங்க, அட்வான்ஸ்ட் அக்கவுண்டிங் படிப்பாங்க, டாக்ஸேஷன் படிப்பாங்க, ஆடிட்டிங் படிப்பாங்க, ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் படிப்பாங்க, ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் அவங்க படிப்பாங்க அதுல. ஸோ ஒரு குரூப்பா வந்து பாஸ் பண்ணோம்னா அவங்க 150 மார்க் வாங்கியிருக்கணும். அகெயின் மினிமம் பாஸ் பெர்சன்டேஜ் 40, டோட்டலா வந்து 150 வாங்கணும். குரூப்பாவும் எழுதலாம், ரெண்டு குரூப்பை சேர்த்தும் எழுதலாம். ரெண்டு குரூப் சேர்த்து எழுதினாங்கன்னா 300 out of 600 வாங்கியிருக்கணும். ஸோ ஒன்னுத்துல ஜாஸ்தி ஒன்னுத்துல கம்மி வாங்கிட்டு ஃபைனலா 300, மினிமம் பாஸ் 40 இருந்தா இன்டர்மீடியட் கிளியர் பண்ணிடுவாங்க. ஸோ இதுக்கு ஸ்டடி பீரியட் வந்து 8 months. ரெஜிஸ்ட்ரேஷன்ல இருந்து 8 months முடிச்சோம்னா அவங்க இந்த எக்ஸாம் எழுதலாம். ஸோ இது வந்து ஃபவுண்டேஷன் லெவல்ல இருந்து இன்டர்மீடியட் வரவங்களும் இந்த எக்ஸாம்ஸ் எழுதுவாங்க. காலேஜ்ல முடிச்சுட்டு ஆர் காலேஜோட 4th செமஸ்டர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு கரெக்டா காலேஜ் முடிச்ச உடனே இமீடியட்டா வர எக்ஸாம்ல எழுதுற ஸ்டூடெண்ட்ஸும் இப்ப நிறைய இருக்காங்க. ஸோ இது வந்து பேரலல் என்ட்ரி மாதிரி. இன்டர்மீடியட் முடிக்கிறாங்க, அடுத்தது வந்து ஆர்டிகல்ஷிப் ஜாயின் பண்ணிடுவாங்க. அன்இன்டரப்டட் ஆர்டிகல்ஷிப் 2 இயர்ஸ். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ITT கோர்ஸ் முடிச்சிடுவாங்க. அடுத்தது பேரலலா ஸ்பாம் எக்ஸாம்ஸ்னு ஒன்று இருக்கு, அதுல 4 பேப்பர். அந்த 4 பேப்பர் எழுதுவாங்க, செட் ஏ, செட் பி, செட் சி, செட் டி. இது எப்படின்னா இன்ஸ்டிடியூட்ல போய் வெப்சைட்ல அவங்க லாகின் பண்ணி ஆன்லைனா படிச்சு ஆன்லைனா எக்ஸாம் எழுதணும். கொஞ்சம் சேலஞ்சிங்கா தான் இருக்கும், ரொம்ப ஈஸி. இதை படிச்சுட்டு பேரலலா ஃபைனலுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ ஃபைனல் எவ்வளோ பேப்பர்ஸ், அகைன் 6 பேப்பர்ஸ். ஸோ இந்த 6 பேப்பர்ஸ் வந்து ஆர்டிகல்ஷிப் முடிச்சுட்டு 6 மாசம் கழிச்சு அந்த எக்ஸாம்ஸ் எழுதுவாங்க. ஸோ டோட்டலா 20 பேப்பர் மேடம். ஓவர் அ பீரியட் ஆஃப் 3.5 இயர்ஸ் தே ஆர் கோயிங் டு ப்ரிப்பேர்.
1: ஸோ 20 பேப்பர்ஸ் 3.5 இயர்ஸ் தான் டியூரேஷன்,
0: மேக்ஸிமம் 4 இயர்ஸ் வச்சுக்கலாம் நீங்க.
1: இது வந்து ஈக்குவல் டு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம்,
0: ஈக்குவல் மோர் தென் அ ப்ரொஃபஷனல் கோர்ஸ் மேடம். ஏன்னா இட் இஸ் ஈக்குவல் டு போஸ்ட் கிராஜுவேஷன் ஒன்ஸ் யூ கம்ப்ளீட்.
1: ஒரு இன்டெகிரேட்டட் கோர்ஸ் மாதிரி அப்படியும்
0: அப்படியும் சொல்லலாம்.
1: இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு மேம். ஃபர்ஸ்ட் ஒரு மித் வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப டஃபான சப்ஜெக்ட் அப்படிங்கிறது. இன்னொன்னு, ஒன்ஸ் வந்து நம்ம அதுல வந்து ஃபெயில் ஆயிட்டோம் அப்படின்னா அதுல வந்து பாஸ் பண்றது கஷ்டம், எல்லா பேப்பர்ஸும் எழுதும் என்னென்னவோ சொல்றாங்க. இத பத்தி ஒரு கிளாரிபிகேஷன் கொடுங்க மேம்.
0: நாங்களும் நிறைய பேரண்ட்ஸ் வரும்போதும் ஸ்டூடெண்ட்ஸ் வரும்போதும் இந்த ஆங்ஸைட்டியை வந்து அவங்க ஷேர் பண்ணுவாங்க. பேசிக்கா சேலஞ்சிங் கோர்ஸ் தான் இது, ஏன்னா ஃபைனலா உங்களுக்கு வந்து உங்களோட சிக்னேச்சர் இஸ் கோயிங் டு பி சோ வேல்யூபிள் இல்லையா. ஸோ சேலஞ்சிங்கா தான் இருக்கும், பிகாஸ் யூ ஆர் கோயிங் டு அட்டஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ், ஆடிட் ஃபங்க்ஷன்ஸ், அஷூரன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ், இந்த 3 ஃபங்க்ஷன்ஸும் ஸ்டாச்சுட்ரியா நம்ம பண்ணும்போது, அதுவும் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் நம்ம சிக்னேச்சரை ட்ரஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பா அந்த எக்ஸாம் சேலஞ்சிங்காக தான் இருக்கும், பட் இம்பாசிபிள் கிடையாது. ஸோ கன்சிஸ்டன்ட் ப்ரிப்பரேஷன், பர்சீவரன்ஸ் தான் இதுக்கு முக்கியம். இதுல வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன தெரியறது இல்லைன்னா, ஒரு பேப்பர் போயிடுச்சுனா 3 பேப்பர் எழுதணுங்கிறது ஜெனரிக்கா கரெக்ட். ஆனா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 60 marks மேல ஒரு சப்ஜெக்ட் வாங்கினாங்கன்னா அதுக்கு அவங்க எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ தேர் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஹாவ் டேக்கன் எக்ஸம்ஷன்ஸ் ஃபார் 3 பேப்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, 2 பேப்பர் பாஸ் பண்ணிடுவாங்க 60 மேல வாங்கி, ஒரு பேப்பர்ல ஏதோ ஒரு காரணத்தினால அவங்களுக்கு போயிருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஒரு பேப்பரை மட்டும் எழுதி அந்த குரூப்பை கிளியர் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய இருக்காங்க. ஸோ இது இன்டர்மீடியட் அண்ட் ஃபைனல் லெவல்ஸ்ல இந்த ஃபெசிலிட்டி இருக்கு, வேர் த ஸ்டூடெண்ட் கேன் கிளைம் எக்ஸம்ஷன் ஃபார் மார்க்ஸ் கோட் அபவ் 60 இன் எனி பர்டிகுலர் சப்ஜெக்ட்.
1: ஃபவுண்டேஷன் லெவல்ல இப்படி ஒரு
0: ஆப்ஷன் கிடையாது,
1: அதை வந்து ஃபுல்லா கிளியர்
0: பண்ணி, ஆமா ஃபுல்லா கிளியர் பண்ணி 200 marks வாங்கணும்.
1: மாஷனா மேம், இப்ப நீங்க சொல்லுங்க, மேடம் வந்து சொன்னாங்க என்னென்ன மாதிரியான பயிற்சிகள் வந்து தேவை, எப்படி எல்லாம் வந்து எந்த லெவல்ல இருந்து வரணும், என்னென்ன லெவல்ஸ் இதுல இருக்கு, எக்ஸாம்ஸ் எப்படி ப்ரிப்பேர் ஆகணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொன்னாங்க. நீங்க உங்களுடைய ப்ரிப்பரேஷனை எந்த வயசுல இருந்து தொடங்குனீங்க, உங்க அப்பா தான் வந்து உங்களுக்கு முன்னுதாரணமா இருந்தாரு அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லியிருந்தீங்க, எந்த வயசுல உங்களுக்கு அந்த ஸ்பார்க் இருந்துச்சு?
2: 11th சொன்ன மாதிரி அக்கவுண்ட் சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் எங்க ஸ்கூல் டீச்சர் வந்து முத பாடம் எடுத்தாருல, அதுல விழுந்தவ தான் நான். சோ அக்கவுண்ட்ஸ் தான் என் லைஃப்ல கொண்டு டிராவல் அப்படிங்கறது முடிவு பண்ணிட்டேன். அந்த டேல இருந்து இட் ஆல் ஸ்டார்ட். பட் ப்ரிப்பரேஷன் பார்த்தா என்னோட பர்சனல் வியூ, இப்ப ஸ்கூல் முடிச்சா என்ன நினைப்போம் நம்ம, ஓகே ஸ்கூல் முடிஞ்சிருச்சு இனிமே ஃபன் தான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கும். டெய்லி படிக்க வேண்டாம், ஹோம்ஒர்க் இருக்காது, டெஸ்ட் இருக்காது, செல்ஃப் லேர்னிங்ற கான்செப்ட் குள்ள போயிடுவோம். அதாவது செல்ஃப் டிசிப்ளின். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிடுறாங்க, என் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்றேன், நான் என்ன பண்ணேன் பிகாஸ் ஹவு ஐ ஸ்கோர்ட் அப்படிங்கிற பேசிஸ்ல ரொம்ப ஓப்பனா ஆனஸ்டா ஐ ஹாவ் டு டெல். ஸ்கூல்ல நான் எப்படி படிச்சேனோ டெய்லி பேசிஸ்ல, டெய்லி பாடங்களை அன்னன்னைக்கு சாயங்காலமே உட்கார்ந்து படிக்கிறதா இருக்கட்டும், போர்ட் ஆஃப் ஸ்டடி

0: ஸ் கொடுக்கிற மெட்டீரியல் மாதிரி, அதுதான் ஹோலி பைபிள், தட் இஸ் த ஃபைனல் எண்ட் டு எண்ட். அதை படிச்சாவே ஈஸியா கிளியர் பண்ணிடும். டஃப் அப்படின்னு சொல்றது வந்து அந்த இதை நான் ஏத்துக்கவே மாட்டேன். இது வந்து ப்ரொஃபஷனல் கோர்ஸ்னாவே சேலஞ்சிங்கா இருக்குங்கிறது நான் அப்சல்யூட்லி ஒத்துக்கிறேன். பட் எண்ட் டு எண்ட் நீங்க படிச்சீங்க வித் சேம் கன்சிஸ்டன்சி, டிசிப்ளின், கமிட்மெண்ட் ஆஸ் ஸ்கூல். நீங்க வேற எதுவும் புதுசா பண்ண வேண்டாம். ஸ்கூல்ல என்ன பண்ணீங்களோ டெய்லி படிக்கிறது, அதை பண்ணாவே ஆட்டோமேட்டிக்கா யூல் பி ஏபிள் டு டூ இட். 4 இயர்ஸ் நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா லைஃப் இஸ் செட்டில்டு. அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இட்ஸ் லைக் ஒரு பஞ்ச் ஆஃப் மாஸ்டர் கீஸ் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அவ்வளோ டோர்ஸ் இருக்கு. எந்த டோர் வேணாலும் எப்பனாலும் நீங்க ஓபன் பண்ணிக்கலாம். இட்ஸ் நாட் தட் இப்ப நான் இந்த டோர் ஓபன் பண்ணிட்டேன் போச்சு அதுக்குள்ளதான் போகணும். யூ கேன் ஆல்வேஸ் கம் பேக், சூஸ் அன் அதர் ஸ்பெஷாலிட்டி. அதுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கும் இன்ஸ்டியூட்ல வந்து தே ஹாவ் சோ மெனி சர்டிபிகேட் கோர்சஸ், சோ மெனி போஸ்ட் குவாலிபிகேஷன் கோர்சஸ். ஸோ உங்களுக்கு எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, எனக்கு இன்டைரக்ட் டாக்ஸ்ல ஸ்பெஷலைஸ் பண்ணணும், இன்டர்நேஷனல் டாக்ஸேஷன்ல ஸ்பெஷலைஸ் பண்ணணும், டிரான்ஸ்ஃபர் பிரைசிங்ல ஸ்பெஷலைஸ் பண்ணணும், இல்ல எனக்கு ஆன்டி மணி லாண்டரிங் அது பிடிச்சிருக்கு, ஃபாரன்சிக் ஆடிட் பிடிச்சிருக்கு. இட்ஸ் லைக் ஓஷன் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிள். ஸோ அதனால இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ கெரியர் ஆப்ஷன், ஒரு சிங்கிள் ஆப்ஷன் இல்ல. இட்ஸ் லைக் அ பிளத்தோரா ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிள் அண்ட் கிவன் டு யூ ஆன் அ பிளாட்டர் அண்ட் யூ கெட் டு சூஸ். அந்த மெனுல வந்து உங்களுக்கு எது பிடிக்குதோ நீங்க சூஸ் பண்ணலாம். சூஸ் பண்ணது ஸ்பெஷலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் வேற ஏதாவது போகணும்னாலுமே கண்டினியூஸ் லேர்னிங் இருந்துகிட்டே இருக்கும். இன்ஸ்டியூட் கீப்ஸ் டோனிங் அஸ். இன்ஃபேக்ட் ஐ வாஸ் டெல்லிங் மேம், இட் டசன்ட் மேக் ஒரு பர்சனை வந்து கெரியர் ஜாப் அப்படின்னு மட்டும் இல்லாம எங்களை செதுக்குது ஆஸ் அ ஹியூமன். நான் ஸ்டூடெண்டா என்டர் ஆனதுக்கும் சிஏ முடிச்சுட்டு எக்ஸிட் ஆகும்போது ஐ வாஸ் சோ ஃபைன் டியூன்ட் ஆஸ் அ பர்சன், ரிஃபைன்ட் ஹியூமன் பீயிங்காவே மாறிட்டேன். தே கிவ் அஸ் சாஃப்ட் ஸ்கில்ஸ். நீ படிச்சு
1: முடிச்சுட்டு
0: ரொம்ப மோல்ட் பண்ணிடும். எனி ஸ்டூடெண்ட் ஐ எம் ஷுர் வில் ஷேர் த சேம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு ஷுவரா தெரியும். யார்கிட்டனாலும் கேளுங்க, ஒன்ஸ் தே என்டர் சிஏ அண்ட் தே கம் அவுட் தேல் பி அ டோட்டலி எத்திக்கல் ரிஃபைன்ட் ஹியூமன் பீயிங். உங்களை செதுக்கியிருப்பாங்க ஃபார் லைஃப் அண்ட் ஃபார் லைஃப் தட் லேர்னிங் யூ கேன் கேரி. ப்ரொஃபஷனல் மட்டும் இல்ல, பர்சனலாவுமே இட் ஹாஸ் அன் இம்பாக்ட் ஆன் யோர் த லெவல் ஆஃப் கமிட்மெண்ட் அண்ட் த டிசிப்ளின் த ரெசிலியன்ஸ்லாம் வேற லெவல்ல இருக்கும் ஆக்சுவலி ஃபார் அ பர்சன் ஹூ இஸ் கம்ப்ளீட்டட் த கோர்ஸ்.
1: ஸ்கூல் லெவல்ல இருந்தே நாம கேள்விப்பட்ட விஷயம் நினைக்கிறேன், டிசிப்ளின் இருந்தா எல்லாமே வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க.
0: கண்டிப்பா
1: நீங்க வந்து டீச்சிங் லெவல்ல இருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து தெரியும் டிசிப்ளின் என்ன மாதிரி விஷயங்களை கொடுக்கும். அது ஒண்ணு. இன்னொன்னு, இந்த துறை வந்து ஒரு பெரிய கடல் மாதிரி, உங்களுக்கு அவ்வளவு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்றீங்க மேம்?
2: மெம்பர்ஸ்ங்கிறதுக்கு தான் அந்த போஸ்ட் குவாலிபிகேஷன் கோர்சஸ் இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த ஆப்ஷன் இல்லை. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ஒரு லெவலில் தான் கடந்து போகணும். அதான் ஐசிஏ என்ன பண்ணிருக்காங்கன்னா, கேம்ஸ்லாம் விளையாடுவோம்ல, ஒரு லெவலுக்கு போனாதான் அடுத்த லெவல் மாதிரி நாங்கள் 3 லெவல் வச்சிருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ ஃபவுண்டேஷன்ல அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் ஸ்டூடெண்டா. ஃபீஸ் 9000 ரூபீஸ் அவங்க சார்ஜ் பண்றாங்க. அதை பண்ணிட்டு உங்களுக்கு மெட்டீரியல் வீட்டுக்கு வந்துடும். மெட்டீரியல் வந்து அவங்க எப்போ வேணா ஆர்டர் பண்ணிக்கலாம். அது ஒரு கூப்பன் கோட் மாதிரி அனுப்பிச்சிடுவாங்க. இப்ப எக்ஸாம் எழுத போறதுல நான் இன்னும் ஒரு 6 மாசம் கழிச்சுதான் எக்ஸாம் எழுத போறேன்னா அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினைக்கலாம், இப்ப கரண்டா அப்டேட் ஆன மெட்டீரியல் நான் வாங்கிக்கணும்னு நினைக்கும் போது அந்த கூப்பன் கோட் அப்ளை பண்ணி எப்ப வேணா வாங்கிக்கலாம் அந்த மெட்டீரியல். சோ பாக்கி நேரம் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு டவுன்லோடபிள் மெட்டீரியல்ஸ் வெப்சைட்லயே இருக்கு, ஆன்லைனாவே படிச்சுக்கலாம். நீங்க PDF-ஆ டவுன்லோட் பண்ணியும் அதை படிச்சுக்கலாம். புக்ஸ் அப்புறமாவும் ஆர்டர் பண்ணிக்கலாம். அது டோட்டலி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். சோ என்ன பண்ணுவாங்க, படிக்கிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. பண்ணும்போது இதுல 2 திங்ஸ் இருக்கு. இப்போ ஒரு தமிழ் மீடியத்துல இருந்து வந்திருக்காங்க இல்ல வேற மீடியம், ஏன்னா நான் சதர்ன் ரீஜனுக்காக நான் பேசணும். சோ 6-7 லாங்குவேஜஸ் நம்ம சதர்ன் ரீஜன்லயே இருக்கு. அந்த மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்து நான் படிச்சுட்டு வந்திருக்கேன். நான் எப்படி சிஏ படிக்கிறது அப்படிங்கறது, என்ன நீங்க மீடியம் ஆஃப் லாங்குவேஜ் படிச்சிருந்தாலும் உங்களுக்கு இங்கிலீஷுங்கிற ஒரு லாங்குவேஜ் இருந்திருக்காதா?
1: நிச்சயமா.
2: 100 மார்க்குக்கு நீங்க எழுதிருப்பீங்களா எழுதிருக்க மாட்டீங்களா? அதே மாதிரி கணக்குங்கிறது அட்லீஸ்ட் 10th
1: மேக்ஸ் இருந்திருக்கும்.
2: ஆமா. சோ இந்த இங்கிலீஷ் அண்ட் மேத்ஸ பேஸ் பண்ணி தான் ஃபவுண்டேஷன்ங்கிற சப்ஜெக்டே இருக்கு. ஸோ எந்த பேசிஸ்ல சப்ஜெக்ட் இருக்குன்னா, 6வதுலேருந்து நீங்க 10வது எழுதி படிச்ச இங்கிலீஷு, 6வதுலேருந்து நீங்க 10வது படிச்ச கணக்கு நல்லா புரிஞ்சு தெளிஞ்சு நீங்க படிச்சிருந்தீங்கன்னா உங்களோட ஜர்னி இன் ஃபவுண்டேஷன் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ டிசிப்ளின்ங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒவ்வொருத்தரோட கிராஸ்ப பொறுத்தது மேடம். ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் ஃப்ரண்ட் பேஜ்ல இன்ட்ரடக்ஷன்ல என்ன நாங்க எதிர்பார்க்கிறோம் சிஏ ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்லிடுவாங்க. ஃபவுண்டேஷன் லெவல்ல நாலேஜ் சொல்லுவாங்க, இன்டர்மீடியட் லெவல்ல அப்ளிகேஷன் அண்ட் நாலேஜ் சொல்லுவாங்க, ஃபைனல்ல வந்து அனாலிட்டிக்கல் சொல்லுவாங்க. நாலேஜ், அப்ளிகேஷன் அண்ட் அனாலிட்டிக்கல், ஒரு முடிவு சொல்லணும் ஃபைனல் லெவல்ல. சோ அந்த லெவல்ல அவங்க குவெஸ்டின்ஸ் கேட்க போறாங்கன்னு தெரியும். உங்களுக்கு கைண்ட் ஆஃப் குவெஸ்டின்ஸ் எல்லாமே ஓப்பனா தான் இருக்கு, இப்படிதான் ஃபார்மேட் இருக்கும் எல்லாமே வந்து அவங்க சொல்லிடுறாங்க. ஐசிஐலயே வந்து கிளாஸஸ் ஃப்ரீயா கொடுக்கறாங்க.

0: நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை வரும் புதன்கிழமை கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 9:30. நேயர்களே, உங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்டு ரசிக்கலாம் இனிய ராகம். இனிய ராகம் நிகழ்ச்சியின் தொடக்கமாக தூள் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க கேட்கலாம்.

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸில் இனியராகும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம்.
1: தும் ஷக் தும் தும் தும் ஷக் தும் ஷக் தும்

நேர்களே, விருமாண்டி திரைப்படத்திலிருந்து ஒலித்த இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய இனிய ராகம். மீண்டும் இனிய ராகம் நிகழ்ச்சியினை நாளை இரவு 9:30 கேட்டு ரசிக்கலாம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 10:00. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 KHz நேயர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம் அரங்கிசை. இன்றைய அரங்கிசையில் பம்பாய் ஜெயஸ்ரீ அவர்களின் பாட்டினை கேட்டு ரசிக்கலாம். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், AS ரங்கநாதன் அவர்கள் மிருதங்கம், AS முரளி அவர்கள் கட்டம். அரங்கிசையில் தொடக்கமாக ஸ்ரீ

அரங்கிசையில் அடுத்து ராமா இக நன்னு என தொடங்கும் பட்னம் சுப்பிரமணிய ஐயர் இயற்றியது சகானா ராகம் ரூபகதாளம்.

அரங்கிசையில் இனி ராமனுக்கு என தொடங்கும் அருணாச்சல கவிராயர் இயற்றியது ராகம் ஹிந்தோளம் ஆதிதாளம்.

திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அரங்கிசை. இன்றைய அரங்கிசையில் பம்பாய் ஜெயஸ்ரீ அவர்களின் பாட்டினை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், ஏஎஸ் ரங்கநாதன் அவர்கள் மிருதங்கம், ஏஎஸ் முரளி அவர்கள் கட்டம். அரங்கிசையில் இனி பஜரே ரேசித்த எனத் தொடங்கும் தீஷுதர் குருதி, கல்யாணி ராகம், மிஸ்ரச்சாப்பு தாளம்.

திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இதுவரை கேட்டது அரங்கிசை. இன்றைய அரங்கிசையில் பம்பாய் ஜெயஸ்ரீ அவர்களின் பாட்டினை கேட்டு ரசித்தோம். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், ஏ எஸ் ரங்கநாதன் அவர்கள் மிருதங்கம், ஏ எஸ் முரளி அவர்கள் கட்டம்.

ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 11 மணி. நேர்களை உங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் எமது நிகழ்ச்சிகளை நாளை காலை மணி 5:45 முதல் கேட்டு ரசிக்கலாம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.